இனிய நன்னாளின் தொடக்கமாய் இறை துதியோடு உங்கள் இதயங்களை நிறைத்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

கவலைகளை கடந்து போக காற்றின் வழியே பக்தி சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறது. நம் கோடை பண்பலை 100.5 அருள்.

நல்லெண்ணம் மனதில் படர, அது எப்போதும் தொடர, இசை கிளையாய் கரம் தந்து உதவும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

திருமலை பண்மலை 100.5 இதுவரை இறைவனை இசை பாக்கலால் துதித்தது அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு.

0: வருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆவண கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் சென்னை காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில்

தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். பிலிப்பைன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் மாதம் 8 தேதி தொடங்கி 18 தேதி வரை நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காலை வணக்கம் நேர்களே. கொக்கொக்க கூம்பும் பருவத்து என்கிறார் வள்ளுவர். சூரியனை காண விடியும் வரையும் சந்திரனை காண இரவு வரையும் காத்திருந்துதான் ஆக வேண்டும். எனில் வெற்றிக்கும் கால நேரம் உண்டுதானே. வெற்றி என்பது வேகமாக செயல்படுவதில் மட்டும் இல்லை, சரியான நேரத்தில் பொறுமையுடன் காத்திருப்பதிலும் இருக்கிறது வெற்றி. அவசரம் பல நேரங்களில் தவறை உண்டாக்கலாம். எனவே காத்திருப்பது பலவீனம் அல்ல, அதை பலம் என்று உணர்ந்து வெற்றியை கொண்டாடுவோம் என அழைக்கிறது கொடி பன்மலையின் 1.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் படர் மெலிந்து இறங்கல் குரல் எண் 1169.

காதலரை பிரிந்திருக்கும் இந்த நாளில் விரைந்து விடியாமல் நீண்டு கொண்டே செல்லும் இந்த இரவு கொடியவர் செய்யும் கொடுமையினும் மிக கொடுமையான துன்பத்தை செய்கிறது. குறள் எண் 1169 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.

காதலரை பிரிந்திருக்கும் இந்த நாளில் விரைந்து விடியாமல் நீண்டு கொண்டே செல்லும் இந்த இரவு கொடியவர் செய்யும் கொடுமையினும் மிக கொடுமையான துன்பத்தை செய்கிறது. குறள் எண் 1169 அதிகாரம் படர் மெலிந்திரங்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோட ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க

0: நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: நீ தனிமையில் இருக்கும் போது உனக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். நேரம் காலை 6:12. இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
2: Viking, Bunions and Briefs.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
1: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: விதியை சதி செய்தாலும் கலங்கி நிற்காதே, உன் விடாமுயற்சி உழைப்புக்கு தகுந்த பலனை தரும் என்கிறார் கௌதம புத்தர். கோடைப்பன்மலை 100.5 காலை 6:20 ஒழித்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: தஞ்சாவூர் மாவட்டம் நிசம்பசூதனி.

0: மகா காளி வேறு துணை எதற்கு என்று முன்வந்து நிற்பாள். வெற்றி எங்கும் முழங்கிட காளி வருவாள். பற்றி நிற்கும் பகை முடக்கிட காளி வருவாள். சுற்றி வரும் பிணி விரட்ட காளி வருவாள். பொங்கும் வினை தீர்த்திடவே காளி வருவாள். தங்கமுக மங்களமாய் காளி வருவாள். நிஜம்தான், தேவர்கள் தொழும் பாதங்களை உடைய தேவியை பூஜித்து நான்கு கடல்களை ஆடையாக அணிந்து ஒளி வீசுகின்ற பூமியை சுலபமாக ஆண்டான் சோழன் என்று திருவாலங்காட்டு செப்பேடுகள் பெருமை பேசும் நிசும்பசூதனி அம்பிகையின் தரிசனம் என்று செல்வோமா?
1: சீ

சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்கள் மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினார்கள். தேவர்கள் துர்க்கையை நாடினார்கள். அம்பிகை கௌசிகி என்ற அழகிய பெண் உருவம் கொண்டாள். தன்னை யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களையே மணப்பேன் என்றாள் அன்னை. சண்ட முண்டர்களையும் சும்ப நிசும்பர்களையும் வெற்றி கொண்டு நிசும்பசூதனி என்ற திருநாமம் கொண்டாள். சோழர்கள் ஆட்சியில் ஓயாது போர்கள் நடந்தன. கடல் கடந்து சென்றும் வெற்றி பெற்ற பெருமை அவர்களுக்கு உண்டு. ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்லும் முன்பும் வெற்றி பெற்று வந்த பிறகும் நிசும்பசூதனி அம்பிகையை மனமுருகி வேண்ட தவறியதே இல்லை. தங்கள் வெற்றிக்கு காரணமான தேவிக்கு 1100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயம் எழுப்பினார்கள் சோழர்கள். இன்றைக்கும் பொலிவு மாறாமல் பக்தர்கள் கொண்டாடும் ஆலயமாக இருக்கிறது. கருவறையில் நிசும்பசூதனி அம்பிகை 7 அடி உயரத்தில் மெலிந்த தேகம், உடல் சதையற்று, எலும்புகள் வெளியே தோன்ற, பாம்புகளை கச்சையாக கட்டி தொங்கிய மார்பகங்கள், 8 திருக்கரங்கள், வலது காதில் பிரேத குண்டலம், இடது காதில் பெரிய குழி, தீச்சுவாளையாக திருமுடி, நிசும்பனின் தலையை கொய்து தலைமீது அழுத்திய மெலிந்த திருவடி, தெற்று பற்கள், முப்புரி நூலாக மண்டை ஓடுகள், திரிசூலம் என அசுரன் மீது அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறாள் அம்பிகை. 8 கரங்களில் சூலம், கேடயம், வாள், தனுசு, அம்பு, கபாலம், பாசம், மணி தாங்கி தலையை சற்றே சாய்த்தபடி அருள் தருகிறாள். சண்டன் முண்டன் சும்ப நிசும்பர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். யாருக்கும் கற்பனையில் எட்டாத திரு உருவமாக, தமிழகத்தில் வேறு எங்குமே இல்லாத சிற்பமாக, ஏன் தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்ட அம்பிகையின் திருவடிவத்தை மிஞ்சும் வகையில் இருக்கிறாள். ஆலயத்தில் முன் மண்டபம் கருவடையுடன் கூடிய விமானத்தோடு இருக்கிறது. தஞ்சாவூர் அரண்மனை தேவ

0: அற்புதமே.
1: அக்காலத்தில் தஞ்சாவூரை சுற்றி 8 திசைகளிலும் காளி கோயில்களை அமைத்தார்கள். இதில் முதலாவது கோயில் நிசும்பசூதனி கோயில். 8 திசைக்கும் செல்ல முடியாத பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்தால் தூண்களில் இருக்கும் எந்திசை அம்பிகைகளையும் ஒரே இடத்தில் வழிபட முடியும். தை மாத முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி கடைசி வெள்ளிக்கிழமை வரை 21 நாட்களுக்கு ஆண்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. விநாயக பெருமானும் யோக வடிவில் சிவபெருமானும் கௌமாரி அம்பிகையும் தனி சந்நிதிகளில் இருக்கிறார்கள். செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்பிகைக்கு பசும்பாலால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் வினைகள் தீரும் என்பது நம்பிக்கை. சோழ தேசம் காத்த தஞ்சாவூர் நிசும்பசூதனி நம் அனைவருக்கும் நல்வாழ்வு தரட்டும். தஞ்சாவூர் மாவட்டம் நிசும்பசூதனி.
2: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கொடைக்கானல் பெருமாள் மலை அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத லட்சுமண பெருமாள் திருக்கோயில் பிரம்மோற்சவ விழாவில் இன்று திருக்கோடி ஏற்றுதல் மற்றும் அன்னவாகனத்தில் சுவாமி புறப்பாடு. ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அருள்மிகு வேலுகந்த விநாயகர் திருக்கோயிலில் இன்று மாலை திருத்தேரோட்டம். கொடைக்கானல் பாக்கியபுரம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு திருவிழாவில் இன்று திருப்பலி, தேர்பவனி மற்றும் கொடியிறக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் காடையூர் கிராமம் தாளக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு விநாயகர், அருள்மிகு முத்துமலையம்மன், அருள்மிகு மண்டக்காஞ்ச கற்பன சுவாமி, அருள்மிகு கன்னிமார் கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று புனித தீர்த்தம் எடுத்து வர செல்லுதல். கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் தென்னிலை கிராமம் அருள்மிகு மகாகணபதி, அருள்மிகு பொன் நீலியம்மன், அருள்மிகு மதுரை வீரன், அருள்மிகு சர்பண சுவாமி கோவிலில் இன்று காலை 4ஆம் கால யாக பூஜை மற்றும் மகா கும்பாபிஷேகம்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் வசந்த விடியல்.

0: அணில்
1: கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
5: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: கோடை பன்மலின் 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
7: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்.

0: உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு?
1: தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல், மேக்ஸ், அப்புறம் அதர் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு.
0: அதர் சப்ஜெக்ட்ஸ்னா என்ன?
1: ஜிகே, சிஎஸ், ஹிந்தி.
0: உங்களுக்கு ஹிந்தியில என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: ஹிந்தியில லெசன்ஸ் 1 மார்க்ஸ் தான்.
0: உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா?
1: ஓரளவுக்கு தெரியும்.
0: பேசுவீங்களா நீங்க? பேச மாட்டீங்களா? சரி, என் கூட கொஞ்சம் ஹிந்தி பேசுங்களேன்.
1: நிறைய சொல்லி தருவாங்க, நல்லா இருக்கும். வீக்லி சாட்டர்டே சாட்டர்டே 4 hours 3 hours சொல்லி தருவாங்க.
0: நீங்க எதுல எல்லாம் இருக்கீங்க? பரதம், சிலம்பம்?
1: நான் எதுலயும் சேரல, இன்ட்ரெஸ்ட் இல்ல.
0: இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆஹா, ரொம்ப அழகா பேசுறீங்க. நீங்க எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பண்ணலாமே. எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரிஞ்சா நல்லது தானே? வேண்டாமா. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, தம்பி, ஒரு அண்ணா.
0: அண்ணா பேரு என்ன?
1: அண்ணா பேரு கிரிதரன்.
0: அப்பா பேரு?
1: ராஜவேல்.
0: அம்மா பேரு?
1: கோமதி.
0: ராஜவேல் அப்பா என்ன பண்றாங்க?
1: சிவில் இன்ஜினியர்.
0: நீங்க படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன வேலைக்கு போறீங்க?
1: கலெக்டர்.
0: நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆட்சியாளர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: கோடை பண்பலின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு சின்ன பாப்பா வந்திருக்காங்க. அவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: நவன்யா.
0: நவன்யா, எதுக்கு இப்படி சிரிச்சீங்க?
1: சும்மாதான்.
0: சும்மாதான் சிரிச்சீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வலையக்காரனா.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பலக்காப்பாளையம்.
0: ஆஹா, அங்க படிக்கிறீங்களா? உங்களுக்கு உங்க மேம் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: கொஷின் ஆன்சர் லெசன்லாம் நடத்துவாங்க எல்லாம். அப்புறம் 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் எல்லாம் நடத்துவாங்க.
0: சரி. ஆஹா, சப்ஜெக்ட்ஸ் நல்லா சொல்லி தருவாங்க. அப்படியா?

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
7: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
8: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
9: நமது கோடை பண்பலை 100.5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நாமக்கல் SK தேவராஜன் அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ், 8:00 இளமே பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளுடன், 9:00 கொடை தென்றல், கொடைக்கானல் பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள கணேசபுரத்தில் வாழும் மலைவாழ் மக்களுடன் ஒரு பயணம், 10:00 நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக. இவையாவும் நமது கோடை பண்பலை 100.5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: அணில் கொழுக்கட்டை மாவு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்
2: பண்பலையின் இசை கடிகாரம் காட்டிடும் நேரம் காலை 6:43 இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோட ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோட ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
1: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: இனிய அலைவரிசை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று என்று செவிசேரும், 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவிசேரும், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும். சிறப்பு விருந்தினராக தமிழ் ஓலை சுவடியல் அறிஞர் பேரா சு தாமரை பாண்டியன் அவர்கள். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவின் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களோடு இன்றைய கருப்பொருள் உங்களை நீங்களே பொருத்தி பார்க்கும் 80களின் பாடல்கள். நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி இடம்பெறும். பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்று நாமக்கல் SK தேவராஜ் அவர்களின் பாடல் தெரிவோடு. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ் 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் அணில் கொழுக்கட்டை மாவு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் செப்புக செந்தமிழ். மாலை 5 மணிக்கு சிவக்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் ஒலிக்கும். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். இதில் 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். இரவு 7 மணிக்கு தங்கள் அன்புடன். இதில் 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி

மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இன்று விளையாடவிருக்கிறோம். தொட்டு தொட்டு 1, 2, 3. இதில் 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் கேட்கலாம். 8:30 ஃபார்ம் 3 சிட்டி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 9:00 கொடை தென்றல், கொடைக்கானல் கோம்பை பகுதியில் அமைந்துள்ள கணேசபுரத்தில் வாழும் மலைவாழ் மக்களுடன் ஒரு சந்திப்பு. 10:00 நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேர்களோடு. 11:00 இரவு சிறகு. இவை யாவும் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

0: அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வசந்த விடியல்.
5: இனிய பாடல்களால் இசை விருந்து படைத்த நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் புலரும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே. இனி கொடைப்பன்மலை 100.5 நாம் கேட்கலாம் சுகமான காலை.

0: கதிரவன் ஒவ்வொரு நாளும் மீண்டும் முதிக்கிறது. அது ஒருபோதும் நேற்றைய இருட்டை பார்த்து பயப்படுவதில்லை. நீங்களும் அப்படித்தான். நேற்று என்ன நடந்தாலும் இன்று ஒரு புதிய வாய்ப்பு. முயற்சி செய்பவனுக்கு தோல்வி இல்லை, கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது. இன்றைய நாளை நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் தொடங்குவோம். பல் சுவை தகவல்கள் மற்றும் இனிய பாடல்களுடன் இந்த இனிய காலையை வரவேற்க வருகிறது நம் கோடை பண்பலை நுறுப்புலி ஐந்தின் சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி. இனிய காலை வணக்கம் நேயர்களே.
1: It's 7 o'clock.

காலை 7:06. நேர்களே, இன்று உங்கள் பணிகள் மற்றும் பயணங்கள் சிறக்க வாழ்த்துகிறது நம் கொடை பண்பலை 5.5 சுகமான காலை.

கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 16 தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நெல்லிக்காய் மதிப்பு கூட்டுதல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

இசை பேசும் இசைக்காற்றை நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு

துள்ளலான இசையால் அனைவரின் உள்ளங்களை வருடிக் கொண்டிருக்கிறது நம் கோடைப்பண்பலை 100.5 சுகமான காலை. பண்பலை சொல்லும் நேரம் 7:21. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறது நம் கோடைப்பண்பலை 100.5. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானவில் வானவில்லின் இன்றைய வண்ணம் தமிழர் வரலாறும் தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: கணேசபுர மக்களை சந்திக்க இருக்கிறோம்.
2: எத்தனை வருஷம் ஆசிரியர் பணி செஞ்சீங்க?
3: 15 இயர்ஸ். இப்ப வரைக்கும் ஒரு ஆசிரியரா இருந்தாலும் பிரைவேட்ல தான் இருக்கோம், கவர்மெண்ட் ஆசிரியர் கிடையாது. இருந்தாலும் சமூக சேவை, ஆதிவாசி மக்களுக்காக அவங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு சாதி சான்றிதழுக்கும் பிறப்பு சான்றிதழ் இல்லை, அவங்களுக்கு ஒரு குழு மூலமாக ஒரு லோனோ, இந்த மாதிரி பல விஷயங்கள், என்ன ஒரு விஷயம்னாலும் மக்கள்

0: செய்யறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

உலர்ந்துள்ள இனிய காலை பொழுதை இன்னிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. பண்பலை சொல்லும் நேரம் காலை 7:28.

நேர்களே, இன்று காலை இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். பாட்டு பட்டாளத்தின் இன்றைய கருப்பொருள், உங்களை நீங்களே பொருத்தி பார்க்கும் 80களின் பாடல்கள் என்ற தலைப்பில் பாடல்களை பாடலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
2: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது,
3: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: வணக்கம் அண்ணா.
8: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, இதை கேளுங்களேன். எம் நம் மானம்.
7: என்ன மன்னா, வர வர நமக்கு தொடர்பு இல்லாததை பற்றி எல்லாம் பேசுகிறீர்கள்.
8: அமைச்சரே,
7: நமக்கு என்றுதானே சொன்னேன்.
8: அமைச்சரே, இன்னும் என்ன முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
7: டென்ஷன் ஆகிறாரு, டென்ஷன் ஆகிறாரு. பலரின் மானம் காத்த மாமன்னர் நீங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் மன்னா.
8: சரி சரி, முழுமையாக கேளுங்கள் அமைச்சரே. எம் நம் மானம், ருமானம், வருமானம். எப்படி?
7: ஓ, இவ்வளவு நேரம் வருமானத்தை தான் ரிவர்ஸில் சொல்லிக் கொண்டிருந்தாரா? சரி சரி மன்னா, உங்களுக்கு மானம் என்ற ஒன்று இருந்தால் அது வருமானமாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது மன்னா.
8: அமைச்சரே, மீண்டும் மீண்டும் என்னை சீண்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள்.
7: அவர் சொன்னதை திருப்பி சொன்னால் நான் சீண்டுகிறேனாம். சரி மன்னா, இப்போது எதற்காக காலையிலேயே வருமானத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
8: இந்த மன்னர் வேலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சைடில் சைடில் அமைச்சரே, ஏதாவது நிறைய வருமானம் வருகிற மாதிரியான தொழில் தொடங்க வேண்டும். ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்களேன்.
7: மன்னர் வேலையை உருப்படியாக பார்ப்பதில்லை, இதில் வேறு தொழில் எது பெறாகிறார்?
8: என்ன அமைச்சரே, மீண்டும் இன்றைய கண்டென்ட்டில் நிறைய மைண்ட் வாய்ஸ் போய்க் கொண்டிருக்கிறது, கவனித்தீரா?
7: பிறகு இவரை திட்டுவதற்கு மைண்ட் வாய்ஸை பயன்படுத்தாமல் வேற என்ன பயன்படுத்த முடியும்? சரி மன்னா, தனியாக என்று சொன்னீர்களே, அப்படி இல்லாமல் பலரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணைத்து கூட்டாக தொழில் செய்து பாருங்களே.
8: அதுதான் ஆகாது அமைச்சரே. எல்லாம் எல்லாம் எல்லாம் எனக்கு மட்டுமே வர வேண்டும். நல்ல வருமானம் வரும்படியாக தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும். ஒரு யோசனையை சொல்லுங்களே
7: மன்னா. உங்களை போன்று அன்று ஜெஃப் பெசோஸ் நினைத்திருந்தால் எதையும் நாம் உட்கார்ந்த இடத்திலேயே ஆர்டர் செய்து வீட்டிற்கே வரவழைத்திருக்க முடியாது மன்னா.
8: என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்
7: மன்னா? பிரபலமான அமேசான் நிறுவனத்தின் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் தன்னுடைய 30வது வயதில் தன்னுடைய கார் ஷெட்டில் ஒரே ஒரு மேஜை நாற்காலியுடன் ஒரே ஒரு தொழிலாளியாக புத்தகங்களை ஆர்டர் எடுக்கும் வேலையை சிறப்பாக துவங்கி இருந்திருக்கிறார்.
8: ஓஹோ,
7: பிரபலமான தலைப்புகள் கொண்ட புத்தகங்களுக்கு 30% தள்ளுபடி என்று விளம்பரம் செய்வது அவருடைய வியாபார யுக்தியாக இருந்திருக்கிறார்.
8: பலே பலே.
7: அங்கே அவருடைய வேலை மக்களிடம் ஆர்டர் எடுப்பது மட்டும்தான், வாடிக்கையாளர்களுக்கு புத்தகங்களை அனுப்புவது அந்த புத்தக நிறுவனத்தை சார்ந்தது. மக்கள் புத்தக வியாபாரிகள் இருவருக்கும் இடையில் இவர் தரகராக மட்டும் செயல்பட்டு கமிஷன் பெற்றுக் கொண்டிருந்தாராம்.
8: ஓ அப்படியா?
7: அப்படியே தன்னுடைய கவர்ச்சிகரமான விளம்பரங்களால் மக்களை கவர்ந்து கவர்ந்து படிப்படியாக முன்னேறி இன்று உலகிலேயே மிகப்பெரிய மின்னணு வணிகச் சந்தையான அமேசானை உருவாக்கி $180 பில்லியன் வரை வணிகம் செய்திருக்கிறார்.
8: அடே அப்பா.
7: இதில் செய்தி என்னவென்றால் முன்னா, அவர் $180 பில்லியன் சம்பாதித்ததெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. அவருடைய இந்த சேவையின் மூலம் எத்தனையோ சிறு வியாபாரிகள் எத்தனையோ வணிகர்களுக்கு எளிமையாக வியாபாரம் நடந்திருக்கிறது. மக்களுக்கும் தான் அமர்ந்த இடத்தில் தான் வேண்டிய பொருட்கள் கிடைக்கும்படியாக செய்திருக்கிறார். 1680 கோடி பிறருக்கு வணிகம் செய்து கொடுத்திருந்திருக்கிறார்.
8: அருமை அருமை அமைச்சரே.
7: தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்திருக்கிறார் அமேசானின் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ்.
8: ஓ, அதனால் தான் என்னை எல்லோரையும் சேர்த்துக் கொண்டு கூட்டாக தொழில் தொடங்க சொல்லுகிறீரா?
7: ஆமாம்னா, நீங்களும் நன்றாக வளர்வீர்கள், உங்களால் மற்றவர்களும் பயன்பெறுவார்கள், அதனால் தான் அப்படி சொன்னேன்.
8: அதுவும் சரிதான் அமைச்சரே, யோசிக்கிறேன். சரி, இந்த அளவுக்கு முன்னேற வேண்டுமானால் ஆள்பலம் பணபலம் மட்டும் போதாது என்று தோன்றுகிறதே அமைச்சரே.
7: மிகச்சரியாக சொன்னீர்மண்ணா, அதற்கு நாம் லட்சியமானவராக இருக்க வேண்டும்.
8: என்ன, லட்சியமானவராகவா அமைச்சர்?
7: ஆமாம்னா, பி ஆம்பிஷியஸ் என்று அதை ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள்.
8: ஓஹோ,
7: தொழிலில் ஒருவர் முன்னேறுவதற்கு இப்படி எத்தனையோ வாழும் உதாரணங்களை சொல்லலாம்.
8: அருமை அருமை அமைச்சரே, என்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து விட்டீர்கள். எண்ணுவதெல்லாம் உயருள்ளல் என்கிற வள்ளுவரின் வார்த்தையை நினைவுபடுத்தி விட்டீர்கள். இனிமேல் என்னுடைய உயரத்தை பாருங்கள் அமைச்சரே.
7: நல்லது நல்லது மன்னா.
8: சரி அமைச்சரே, நீங்கள் ஆரம்பத்தில் செஃப் பெசோஸ் புத்தகம் கமிஷன் என்றெல்லாம் சொல்லுகிற போதுதான் எனக்கு வர வேண்டிய கமிஷன் பற்றிய ஞாபகம் எனக்கு வந்தது அமைச்சரே. எல்லாம் சரியாக வந்துவிடும் தானே?
7: என்ன என்ன என்ன கேட்டீர்கள் மன்னா?
8: அதுதான் அதுதான் அமைச்சரே. இனாம் இனாம்

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.

0: இனாம் அமைச்சரே,
1: என்னண்ணா நீங்கள் திருந்தவே மாட்டீர்களா?
0: ஏன், நம் மானம் ருமானம் வருமானம்.
1: இதற்கு மேலும் நான் உங்களோடு இருந்தால் எனக்கு இம் நம் மானம் வமானம் அவமானம்.
0: என்னோட
2: பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன். நமது கோடை பண்பலை 100.5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நாமக்கல் எஸ் கே தேவராஜன் அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ், 8 மணிக்கு இளமே பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளுடன், 9 மணிக்கு கொடை தென்றல், கொடைக்கானல் பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள கணேசபுரத்தில் வாழும் மலைவாழ் மக்களுடன் ஒரு பயணம், 10 மணிக்கு நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக. இவையாவும் நமது கோடை பண்பலை 100.5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
3: நாம் இணைந்து ரசித்து கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. பண்பலை சொல்லும் நேரம் காலை 7:45.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமன்ஸ் இனவர்
1: பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: செப்டம்பர் 13
0: எந்த ஒரு விடயத்திலும் அவர் அதன் ஆழம் வரை சென்று ஆராய்ச்சி செய்வார்.
2: எதை கற்றாலும் அதனை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்வார்.
0: தன்னைத்தானே உருவாக்கி கொண்ட ஒரு மனிதர்.
2: மற்றவர்கள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவார்.
0: தான் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்வார்.
2: இவரின் கன்னி இசை கச்சேரி
0: 17 வயதில் கடலூரில் அரங்கேற்றமானது.
2: அந்நாளில் இருந்தே இவரின் கச்சேரிகளுக்கு அரங்கங்கள் நிறைந்தன.
0: 1950களின் பின்னர்
2: ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் அவரது கச்சேரி அகில இந்திய வானொலியில் இடம்பெற்றது.
0: திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறைக்கு செல்லும் வழியில் உள்ள முடிக்கொண்டானில் பிறந்தவர் வெங்கடராம ஐயர்.
2: ஏனோ ஊரின் பெயரே உலகில் நிலைத்துக் கொண்டது.
0: கர்நாடக சங்கீதத்தில் லசனம் லஷியம் என இரண்டு அம்சங்கள் உள்ளன.
2: வித்வான்கள் ஏதோ ஒரு விடயத்தில் தேர்ந்திருப்பர்.
0: இவரோ இரண்டிலும் முத்திரை பதித்தார்.
2: 1949 முடிகொண்டான் தன் கிராமத்தில் இருந்து சென்னை வந்து
0: ஆசிரியருக்கான இசைக்கல்லூரியின் துணை தலைவர் பொறுப்பு வகித்தார்.
2: பின்னாளில் அக்கல்லூரியின் தலைவரானார்.
0: தன் 78 வயதில் உடல்நல குறைவினால் காலமானார்.
2: 1975 கர்நாடக இசைக்கலைஞர் முடிகொண்டான் வெங்கடராம ஐயர் நினைவு நாள்
0: இன்று.
2: 1969
0: முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஷேன்வான் பிறந்த நாள்
2: இன்று.
0: 1947 முன்னர்
2: ஹைதராபாத் பிரிட்டிஷ் ஆட்சியின் அங்கமாகவே இருந்தது.
0: ஆனால் ஆங்கில இந்தியாவின் அங்கமாக இல்லை.
2: இந்தியா சுதந்திரம் பெற்று இரு நாடுகளாக பிரிந்த சமயத்தில்
0: ஹைதராபாத் தன்னிச்சையாக இயங்கும் அதிகாரத்தை இங்கிலாந்து அரசு வழங்கி சென்றது.
2: நிஜாம் தாங்கள் தனித்து ஆள வேண்டும் என்று விரும்பினர்.
0: ஆனால் அது இந்திய ஒன்றியத்தின் தொலைநோக்கு பார்வையில் ஏற்க முடியாததாக அமைந்தது.
2: நிஜாம்களின் முயற்சியினால் வரலாற்றில் மிகப்பெரிய நில உடைமை சார்ந்த கிளர்ச்சிக்கு வித்திட்டது.
0: இதனால் இந்திய அரசும் ஹைதராபாத்திற்கு பொருளாதார தடைகளை விதித்தது.
2: இதனை தவிர்க்க ஓர் அசையா நிலை ஒப்பந்தத்திற்கு
0: இருதரப்பினரும் கையெழுத்திட முன்வந்தனர்.
2: ஆனால் நிஜாம் ஒத்துழைக்க தயாராக இல்லை.
0: இதனால் இந்திய அரசாட்சி

0: ஆட்சிக்கு உட்பட்ட மாநிலத்தின் மீது தன் ராணுவத்தை வைத்து முற்றுகை இட்டது.
1: இதற்கு ஆபரேஷன் போலோ என்று அழைக்கப்பட்டது.
0: இதற்கு மூல காரணம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆவார்.
1: முடிவில் நிஜாமும் அடிபணிந்து ஆவணத்தில் கையெழுத்திட்டார்.
0: ஹைதராபாத் இந்தியா வசமானது.
1: 1948
0: ஆபரேஷன் போலோ அதாவது
1: இந்திய படைகள் ஹைதராபாத்தை இந்திய ஆளுமைக்கு கொண்டு வர தொடங்கிய நாள்
0: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: இனிய இசையினையும் பல்சுவை தகவல்களையும் பகிர்ந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. இனி மீண்டும் புலரும் நாளை காலை 7 மணிக்கு. சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய மாற்றங்களுக்கான முதல் படி. நம்பிக்கையோடு இந்நாளை தொடங்குங்கள். உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: அது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசியா உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்தில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். பிலிப்பைன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் மாதம் 8 தேதி தொடங்கி 18 தேதி வரை நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, வணக்கம் குழந்தைகளே. இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகள் மிகப்பெரிய சாதனைகளை செய்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி திருப்பூரை சார்ந்த மாணவி செல்வராணி தன்னோட 10ஆம் வயதில் 1330 குரட்பாக்களையும் 37 நிமிடங்களில் ஒப்புவித்து ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்று சாதனை படிச்சிருக்காங்க. எளிமையான குடும்பத்தை சார்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் இந்த மாணவியின் சாதனைக்கு காரணமாக அவங்க பெற்றோர்கள் சொன்னது என்னன்னா, இளம் வயதிலேயே திருக்குறளின் மேல் அந்த சிறுமி கொண்ட ஆர்வத்தை தாங்கள் கண்டறிந்து தொடர்ந்து ஊக்கம் அளித்தது தான் அப்படின்றாங்க. இது போன்ற ஏராளமான திறமைகளை உள்ளடக்கிய குழந்தைகள் நம்ம வீட்லேயும் இருக்க தான் செய்கிறாங்க. அதை சரியான நேரத்தில் கண்டறிந்து வெளிக்கொணர பெற்றோர்களின் உந்துதலும் தேவை அப்படின்ற வேண்டுகோளோட புலமா கொடைப்பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்னைக்கு குழந்தைகளுக்காக. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0542. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். நிகழ்ச்சியில இப்ப முதலாவதா ஒரு கிட்டி செல்ல வந்துட்டாங்க, வாங்க. வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? புதுசா ஒரு வார்த்தைய கத்து கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே இருந்த வார்த்தை தான், நல்ல தமிழ் வார்த்தை தான். தேனில இருந்து பேசுறீங்களா? சரி, கொஞ்சம் பக்கத்துல இருந்து. நான் தான் தப்பா கேட்டுட்டேன் போலயே. என்ன படிக்கிறீங்கன்னு ஒரு முறை எங்களுக்கு நினைவுபடுத்திருங்க ஆஷியா.
5: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க செல்லக்குட்டி இன்னைக்கு?
5: ரைம்ஸ்
1: பாடுங்க.
5: வெல்கம் வெல்கம், ஹவ் ஆர் யூ?

0: முடிஞ்சதா? முடிஞ்சதே தெரியல ஆசியா, இன்னும் நீங்க பாடுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கு. ரொம்ப அழகா பாடுறீங்க. வீட்டுக்கு யாராவது வந்தா கேப்பீங்களா? எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா பேசுவேன்.
0: நல்லாவும் பேசுவீங்க. வந்தோனே வாங்க உட்காருங்க எல்லாம் சொல்லுவீங்களா? நல்ல பொண்ணா இருக்கீங்களே.
1: என்ன
0: கொடுப்பீங்க? பாருங்கடா எப்படி வளர்த்திருக்காங்கன்னு. ரொம்ப நல்ல பொண்ணு ஆசியா. உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? நான் சாப்பிட்டேனே, நீங்க சாப்பிட்டீங்களா? உங்க கூட பேசினதே அப்படி நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சரி, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: என்
0: பேரு நீங்க கேக்கலையா நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல? அப்ப நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தண்டனை வந்து நிகழ்ச்சியோட முடிவு வரைக்கும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னுதான். சரி, அப்ப தொடர்ந்து நீங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்படியே நம்ம நலம் விசாரிச்சிருந்தா பாட்டு எப்ப
1: கேக்குறதுன்னு? நீங்களே போட மாட்டீங்க.
0: என்ன போட மாட்டோம்? கோடை எஃப்எம்னு போடணுமா? சரி, இனிமே
1: எடுக்க மாட்டீங்க.
0: இனிமே எடுக்கணும். ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம். ஆசியா போன் பண்ணா இனிமே எப்பயா இருந்தாலும் இங்கே இருங்கப்பா, எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யுவபாலா என்ன சொல்றாங்க, எனக்கு பாட்டு கேட்கணும். ஆசியா என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு ஆர்வமா இருக்காங்களா? என்ன பாட்டு?
1: வாரிஸ் படத்துல இருந்து ரஞ்சனமே.
0: இந்த பாட்டு உங்களுக்காக. நன்றி கண்ணா.

0: கவிமுகில் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்?

0: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
0: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறதில்லை அப்படின்னு பல பேர் சொன்னால் கூட, அந்த நிகழ்வுகளை எப்படியெல்லாம் கையாளலாம் அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம கையில் தான் இருக்கும்பாங்க. 1904 சென் லூயிஸுக்கு உலக கண்காட்சியில் நம்ம இந்திய தேநீர் விற்பனையை அதிகப்படுத்தணும்னு ரிச்சர்ட் பிளச்சிடன் அப்படிங்கிறவர் நினச்சார். ரொம்ப சூடாக இருந்ததுனால அவரோட தேநீரை யாருமே அங்கே குடிச்சு பார்க்கறதுக்கு கூட எடுத்துக்கல. அந்த நேரத்தில் பிளச்சிடன் என்ன பண்ணுறாரு, அங்கே எல்லா குளிர்பானங்களும் ரொம்ப தாராளமாக விற்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. நல்லா விற்றுக்கிட்டு இருக்குது குளிர்பானங்கள்லாம். அதனால் யோசிக்கிறார், தன்னோட தேநீரை குளிர வச்சு சக்கரை கலந்து விற்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை திடீர்னு அவருக்கு தோணுன உடனே அப்படியே அவர் செஞ்சார். யார்? ரிச்சர்ட் பிளச்சிடன். மக்கள்லாம் அந்த தேநீரை ரொம்பவே விரும்பினாங்களாம். அதுதான் உலகத்துக்கு குளிர்ச்சியாக இருக்கிற தேநீரை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தின நிகழ்ச்சியுமாங்க. இப்போது 1904 எதுவாக இருந்தால் கூட தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற வாய்ப்பு மனுஷங்களாகிய நமக்கு இருக்கு. ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு நமக்குள்ள அதிகமாக இருக்கிற ஆசையில் இருந்து தான் ஜெயிக்கிறதுக்கு வேணுங்கிற தூண்டுதல் வருதான். நெப்போலியன் ஹில்ங்கிறவர், மனித மனம் எதை பற்றியெல்லாம் சிந்திச்சு நம்புதோ அதெல்லாம் உண்மையிலே சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு இளைஞன் சாக்ரட்டிஸ்ட்டை வந்து ஜெயிக்கிறதுக்கான வித்தையை பற்றி கேட்குறான். அதுக்கு சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாரு, மறுநாள் காலையில் ஆத்தங்கிற பக்கத்தில் வந்து தன்னையை பார்க்க சொல்கிறாரு அந்த இளைஞனை. மறுநாள் சாக்ரட்டிஸும் அந்த இளைஞனும் ஆத்தங்கரையில் சந்திக்கிறாங்க. சாக்ரட்டிஸு இளைஞனை தாங்கூட ஆற்றுக்குள்ளே நடந்து வர சொல்கிறார். அப்படியே ஆற்றுக்குள்ளே நடக்கிறப்போ ரெண்டு பேரும் கழுத்தளவு அளவுக்கு ஆற்று நீர் இருக்கிற பக்கமாக நடந்து போகிறாங்க. கழுத்தளவு அளவுக்கு வந்த உடனே சாக்ரட்டிஸ் இளைஞனை என்ன பண்ணுறாரு, திடீர்னு அந்த தண்ணிக்குள்ளே பிடிச்சி அமுழ்த்துறார். அப்படியே அழுத்துறார். இளைஞன் வெளியே வர்றதுக்கு போராடுறான். கழுத்துக்குள்ளே அந்த ஆற்றுக்குள்ளே அந்த தண்ணியில் அமுக்கினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் சாக்ரட்டிஸு பிடியை விடவே இல்லை. அந்த இளைஞனோட முகம் நீல நிறத்தில் மாறுகிற வரைக்கும் அழுத்தம் பண்ணுறார். அந்த இளைஞன் வெளியே வந்தோடனே என்ன செய்வான், தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மூச்சு காற்ற தொடர்ச்சியாக உள்ளுக்கு இழுக்கிறான். சாக்ரட்டிஸ் அப்பா அவன்கிட்ட கேட்குறாரு, நீ தண்ணிக்குள்ளே எழுந்தப்போ எதை அதிகமாக விரும்பின அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞன் வேகமாக காற்று அப்படின்னு பதில் சொல்கிறான். அதான் அப்போ அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. சாக்ரட்டிஸ் உடனே சொல்கிறாரு, ஜெயிக்கிறதுக்கான வித்தையே அதுதான். நீ எவ்வளவு அதிகமாக காற்றுக்கு ஆசைப்பட்டையோ அதை மாதிரியே ஜெயிக்கிறதையும் விரும்பினாக்க உனக்கு அது தானாக வந்து சேரும்னு சொல்லிட்டு, இதை தவிர வேறு வித்தையோ ரகசியமோ ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாராம். ஆசைங்கிறது பேராசை இல்லைங்க, அது ரொம்ப பலமாக சாதனைகளோட ஆரம்பம் மாதிரி இருக்கணுமா. பலவீனமாக சக்தி இல்லாத ஆசையினால் எந்த ஒரு மிகச்சிறிய அல்லது மிகப்பெரிய விளைவுகளையும் உருவாக்க முடியாதுன்றாங்க. எதையுமே நினச்ச நல்லதை ஜெயிக்கணும்னா அதை பற்றியே தொடர்ச்சியாக ஆசைப்பட்டு நிறைவேற்றிக்கணுமா, முயற்சி செய்வோமா. மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
2: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
4: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை

0: அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும் அப்படின்ற வண்ணத்துல வளம் வர இருக்கு இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வராங்க தமிழ் ஓலை சுவடியியல் அறிஞர் பேரா சு தாமரை பாண்டியன் அவர்கள். இணைந்திருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு குழந்தைகள் பேசிட்டு இருக்காங்க. நேரம் காலையில 8:20. வீட்டுல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
6: வணக்கம் ஆன்ட்டி, தேவி மாவட்டம் ஓடை பற்றி நான் யாதவ் பேசுறேன்.
5: யாதவ் என்ன படிக்கிறீங்க?
6: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
5: 2 வகுப்பு படிக்கிறீங்க. நீங்க அப்பா சொல்லி கொடுத்தாதா பேசுவீங்களா? இல்ல தானே யாதவ், நீங்களே பேசலாம். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா பேசலாம்.
6: சரிங்க.
5: ஆ சரிங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யாதவ் குட்டிக்கு? 2, 3, 4? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
6: 4 பேர்
5: இருக்காங்க. விளையாடுவீங்களா அவங்க கூட? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? பாட்டி அப்பா எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. கண்ணாமூச்சி விளையாடுவீங்களா? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
6: பட்டாஃப்ளை.
5: எங்க பாடுங்க? கண்ணாமூச்சி பட்டாம்பூச்சி பாடு போதா?
6: பட்டாஃப்ளை பட்டாஃப்ளை வேர் ஆர் இங்கோரி அவுட் இன் தி கார்டன் டான்சிங் டான்சிங் பெட்டி பெட்டி பட்டாஃப்ளை லவ்லி லவ்லி பட்டாஃப்ளை.
5: நீங்க பாத்திருக்கீங்களா பட்டாம்பூச்சிய? என்ன கலர்ல பாத்திருக்கீங்க? கலர் கலரா பாத்திருக்கீங்களா?
6: எல்லோ கலர்.
5: எல்லோ கலர். அப்புறம் வேற என்ன கலர்ல பாத்திருக்கீங்க?
6: ரெட்.
5: ரெட். எல்லா கலர்லயும் பாத்திருக்கீங்க யாதவ். எங்க பாத்தீங்க?
6: தோட்டத்துல.
5: தோட்டத்துலயா? பூக்கள் மேல பாத்தீங்களா?
6: ஆ பார்த்தோம்.
5: சரி, இப்போ உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? பாட்டை வந்து பின்னால இருந்து பேசுற பாட்டிக்காகவே கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். கேட்கலாம். நன்றி.

0: யாரு?
1: தாய் கிழவி.
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடை தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
7: கணேசபுர மக்களை சந்திக்க இருக்கிறோம்.
8: எத்தனை வருஷம் ஆசிரியர் பணி செஞ்சீங்க?
9: 15 இயர்ஸ். இப்போ வரைக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் ப்ரைவேட்டில் தான் இருக்கோம், கவர்மெண்ட் ஆசிரியர் கிடையாது. இருந்தாலும் சமூக சேவை, ஆதிவாசி மக்களுக்காக அவங்களோட தேவைகள் என்ன இருக்கோ, அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு சாதி சான்றிதழ், குப்பிறப்பு சான்றிதழ், இல்லை அவங்களுக்கு ஒரு குழு மூலமாக ஒரு லோனோ, இந்த மாதிரி பல விஷயங்கள், என்ன ஒரு விஷயம்னாலும் மக்களுக்கு செய்கிறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.

0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
1: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட். அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: வீட்டுல எல்லாரும் இருந்தாலும் அந்த கண்ணாடி முன்னால் அப்படியே தாண்டி போகும்போது கொஞ்சம் சிரிச்சு பார்ப்போம், முறைச்சி பார்ப்போம். இதில் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நவரசங்களையும் கொட்டுற இடம் அந்த கண்ணாடியாக தான் இருக்கும். இதில் எதுவும் தப்புன்னெல்லாம் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா நம்மளை நாமளே ரசிக்கலைன்னா வேற யார் ரசிப்பா? ஆனால் கதை அது இல்லை. அப்போயெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களோட மூளைக்குள்ளே உங்களுக்கு பொருத்தமாக ஏதோ ஒரு பாட்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் நினைக்கிற பாட்டு தான். அப்படி உங்களை நீங்களே பொருத்தி பார்க்குற 80களின் பாடல் எது அப்படின்றது தான் இன்னைக்கு பாட்டு பட்டாளத்தோட கருப்பொருள். முன்னாலேயே நாங்கள் வந்து தலைப்பெல்லாம் என்னன்னு சொல்லிட்டோம். நிறைய வரிகளை நீங்கள் வந்து கவனித்து பாடணும் அப்படின்ற வேண்டுகோளோட இப்போ நேரம் காலையில் 8:31 எழுந்து மனதோடு ராகம் குழந்தைகள் பேசிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி செல்லம் வந்திருக்காங்க, வாங்க. வணக்கம். வணக்கம். இனிப்புல வந்தாச்சு, பேர் சொல்லுங்க. உங்க பேரு என்னமா? பிரியங்கா. போனை நல்லா காதோட ஒட்டி வச்சு பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க பிரியங்கா? செம்பட்டியிலேருந்து பேசுறீங்களா? இன்னும் கிட்ட வாங்க, நல்ல வாய் பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க, நல்லா இருக்கு உங்களோட குரல், நாங்க நல்லா கேட்கணும்ல. என்ன படிக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு எல்லாம் 2 படிக்கிற குழந்தைகளா வரீங்களே, இது 2 வாரம். என்ன சாப்பிட்டீங்க பிரியங்கா? நான் சாப்பாடு தான் சாப்பிட்டேன், அதெல்லாம் என்னென்னலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்கீங்கல்ல இன்னைக்கு நிகழ்ச்சியில், என்ன சொல்ல போறீங்க? பூனையை பற்றி பாட போறீங்களா? எங்க சொல்லுங்க. பிரியங்கா, பூனைக்குட்டி பத்தி சிட்டெரும்பு பத்தி எல்லாம் பாடிட்டீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? பாட்டு கேட்கலாமா? நன்றிமா.

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: ஆசையில் ஒரு குக்கு,
4: ஆசையில் ஒரு குக்கு.
3: நமது கோடை பண்பலை 100.5
4: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
4: நீர்களின் ஆசை பாடல்கள்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
3: 94-86-28-24-24
4: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
3: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
4: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
3: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
4: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
6: விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜ பாக்கு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: குழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: Viking Bunions and Briefs. கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: எங்களோட விருப்ப பாடலுக்காக 5 நிமிடங்கள் போதாது, 1 மணி நேரம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு தான் தினந்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும் உயிரெழுத்து. இன்னைக்கு கோடை பண்பலை 100.5 நம்ம நேயர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் எஸ்கே தேவராஜ் அவர்களோட பாடல் தெரிவதான் நம்ம கேட்க போறோம். நேரம் இப்ப காலையில 8:41. கொடைப்பண்மலை 100.5 இது மனதோடு ராகம். குழந்தைகளுக்காக குழந்தைகள் வந்து அழைப்பு வந்து பெற்றோர்கள் பிடித்து கொடுக்குறீங்க, பக்கத்துல நிக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு நல்ல செயல் தான். ஆனா அவங்களோட பேச்சு சத்தம் வந்து இங்க வந்து கேட்க மாட்டேங்குது. அப்போ நீங்க அந்த அலைபேசியோ தொலைபேசியோ சரியாக வச்சு பேசணும் அப்படின்றத குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து சிறப்பா இருக்கும். இப்போ அடுத்த நிகழ்ச்சியா நாம கேட்க போறோம். இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வானவில் உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானவில் 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில் வானவில் தரும் இன்றைய வண்ணம் தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும். சிறப்பு விருந்தினராக தமிழ் ஓலை சுவடியியல் அறிஞர் பேரா சு தாமரை பாண்டியன் அவர்கள் நம்மளோட இணையிறாரு. நீங்க அவர்கிட்ட உங்களோட ஐயங்களை கேட்டு அதற்கான விளக்கங்களையும் பெறலாம். நேரம் இப்ப காலையில 8:42 நம்ம இணைப்புல எந்த குட்டி செல்லம் வந்து இணையறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. வணக்கம். இணைப்புல அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. போனை எடுக்கலையே, இது அலைபேசியா தொலைபேசியா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கேள்வி இல்லை. அலைபேசி மாதிரியே தொலைபேசியுமே கையில வச்சுட்டு நீங்க ஏன் போல, போன் எடுக்கல அப்படின்றத உரிமையோட எல்லாம் கோச்சுக்கிறாங்க. இப்ப யார் வந்து மிரட்ட போறாங்கன்னு பாக்கலாம். வாங்க, இணைப்புல வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க. பேசுங்க, ரொம்ப நேரமா காத்திருக்கோம். உங்க பேருங்க? இளவரசிக்காக பாத்தீங்களா? இளவரசி எல்லாம் அப்படிதாங்க, நேரமாலாம் வரமாட்டாங்க, சீக்கிரமாலாம் வரமாட்டாங்க, நம்ம தான் காத்திருக்கணும் அப்படிதானே இளவரசி? எங்க இருந்து பேசுறீங்க கண்ணா? புளியம்பட்டி இல்ல. எங்க இருக்கு அந்த புளியம்பட்டி? பழனியிலயா? சரி, நிறைய இடத்துல புளியம்பட்டி இருக்கு, அதனாலதான் நாங்க கேட்டுட்டோம். நீங்க என்ன படிக்கிறீங்க? முதலாம் வகுப்பு. சரி, என்ன சொல்ல போறீங்க இளவரசி? பாடுங்க கேக்கலாம். மறந்து போச்சே. விடுபட்ட வார்த்தைகளை நிரப்பவும் அப்படின்ற மாதிரி இளவரசி வந்து விட்டு விட்டு பாடிட்டு போயிட்டாங்க. 7, 7, 14 உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அம்மாவா? மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு முறை வரும்போது நல்லா பாடணும், சரியா? சரி, உங்களுக்காக ஒரு பாடல் தருது நம்ம கோடை பண்பலை 100.5 கேட்கலாம். நன்றிமா. அப்போ விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்கு பாடலும் வரும். கோடை பண்பலை

0: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாகா கொழுக்கட்டை மாவு.
2: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழுக்கட்டை.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: விரைவில் திருச்சி சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் மறுவா சைபால், சரியா கிளங்க சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம். எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதில் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துக்கிட்டு இருந்தது. வைகுண்டத்திலேருந்து தேவலோகத்திலேருந்து நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போ வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 தேவகுமாரர்கள். அந்த 4 பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். அப்படி என்ன விசேஷம் அவங்கக்கிட்ட அப்படின்னா, மற்றவங்களை விட அவங்க முகம் அழகாக இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை. அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமாக. அந்த மலர்கள்லேருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவித்ததே இல்லை. அதுதான் அந்த 4 பேரையும் சுற்றி கூட்டம். எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த 4 தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியாக வானத்தில் எழும்பி கொஞ்சம் உயரமாக நின்றுக்கிட்டாங்க. கீழே நின்றுக்கிட்டு இருந்த அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே குரலில் எல்லாரும் அவங்கள பார்த்து, எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாலை போட்டுக்கிறதுனா எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். அந்த 4 தேவகுமாரர்களில் ஒருத்தர் புத்தர் பிரான். அவர் சொன்னார், பூலோகவாசிகளே நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கக்காரு அப்படிங்கிற கற்பக விருஷத்தின் மலர்களால் தொடுக்கப்பட்டது இந்த மாலை. இதுக்கு நிறைய சக்தி உண்டு. எந்த காலமும் இது வாடாது, வாசனையும் குறையாது. ஆனால் இதை அணிந்து கொள்கிறதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார். என்ன தகுதி அது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்தில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தீய இயல்புகள் உள்ளவங்க, இழிந்த சிந்தனை இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார். அவ்வளோதான். கூட்டத்தில் சத்தம் போட்டவங்கள்லாம் மெதுவாக அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தேவகுமாரன் சொன்னார், அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன், பேராசையினால் கெட்ட வழியில் பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார். கூட்டத்திலேருந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரே ஒரு ராஜகுரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார். பெரியவர், படித்தவர் அவர். எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார். வேறு ஒன்றும் இல்லை, பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவ்வளவுதான், மாலையை வாங்கிட்டார். அடுத்த தேவகுமாரன் பேசினார், யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ, யாருக்கு நல்ல காரியங்களில் அசையாத ஈடுபாடு இருக்குதோ, நல்ல அரிய பொருள்களை தனியாக தான் மட்டும் அனுபவிக்க விரும்பாதவர் யாரோ, அவர் முன்னாடி வந்து இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார். அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு. மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பித்தார், அறநெறியில் செல்வம் சேர்க்கணும், ஆடம்பர பொருள்களுக்கு அடிமையாகக்கூடாது, வெற்றி அடைஞ்சாலும் கர்வம் வரக்கூடாது, அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். துணிஞ்சு பொய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு. இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார், சான்றோர்களை நிந்திக்காதவங்க, புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார். திருவிழா முடிஞ்சுது, எல்லோரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு 4 மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார். மாலையெல்லாம் வாடி போயிட்டுது, வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கடுமையான தலைவலி வேற வந்துட்டுது. துடிச்சு போயிட்டார், மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு ராஜா பார்த்தார். மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க, ராஜகுரு வந்தார். மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை. தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது

0: என்னென்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை வந்து தவிர்த்து விடுறது தான் நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்
2: முகத்தில் தருவார் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: எதிர்கால உலகின் தூண்களான சின்ன சிட்டுகளோடு வளம் வந்த நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு தென்காசி மாவட்ட நேர்களோடு. இப்போது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்
2: இணைந்து வழங்கியோர் நாகா கொழுக்கட்டை மாவு.
3: கொழுக்கட்டை புள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குற.
5: புள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குற.
3: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
4: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குற.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
4: கரெக்ட். அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: இனி நாம் கேட்கலாம் உஷா சன்ஃபிளவராயில் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானவில் முன்பாக செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்தம் அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 MW மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சன்ஃப்ளவர் ஆயில். அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வழங்கும் வானவில்.
5: மழைக்கு பின் வானில் தோன்றும் வானவில் எவ்வாறு ஏழு வண்ணங்களால் நம் மனதை கவர்கிறதோ, அதே போல ஒவ்வொரு சிறப்பான சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களின் வண்ணமாய் விரிகிறது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். ஒரு தமிழனின் மூச்சு, நம் இலக்கியம், நம் வாழ்வியல் தத்துவம் எல்லாம் பொதிந்து வைக்கப்பட்ட ஒரு உயிர்ப்பு பொக்கிசம். ஆம் நேயர்களே, வானவில்லின் இன்றைய வண்ணம் தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும். தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும். நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமு நேயர்கள் அழைக்கலாம். 24 24 29 24 24 24 மற்றும் 24 24 26 இந்த எண்களில். முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசும் ஒரு நேயரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுவர். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நேயர்கள் ஓராண்டுக்கு பின்னரே தேர்ந்தெடுக்கப்படுவர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தமிழ் ஓலைச்சுவடியியல் அறிஞர் பேரா சு தாமரைப்பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறி ஆளுகை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
6: நன்றிகள் பல பிரியதர்ஷினி. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே.
7: தமிழுக்கு

0: தமிழர்களின் வாழ்வியல் என்பது காலம் காலமாக அழியாமல் கட்டுக்கோப்பாக வந்து கொண்டிருப்பது. கால சூழ்நிலையாலும் அறிவியல் வளர்ச்சியாலும் நம்முடைய நாகரிகத்தை ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தமிழின் தொன்மையையும் தமிழர்கள் வாழ்வியலையும் வரலாற்றையும் அறிந்து கொள்ள நமக்கு உதவும் மிக முக்கியமான ஆவணங்கள் ஓலைச்சுவடிகள், செப்பு பட்டயங்கள், கல்வெட்டுகள் மற்றும் நாற்றுப்புற மரபுகள். இவைகளில் ஒன்றான சுவடிகளை பற்றி நாம் கலந்துரையாட நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லில் தந்திருக்கும் தலைப்பு தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும். சிறப்பு விருந்தினராக தமிழ் ஓலைச்சுவடிகள் அறிஞர் பேரா சு தாமரை பாண்டியன் அவர்கள் நம்மோடு சென்னையிலிருந்து தொலைபேசி வழியை இணைந்திருக்கிறார். காலத்தால் அழிந்து போகும் நிலையில் உள்ள இந்த அரிய வரலாற்று சான்றுகளை தேடி வாசித்து படியெடுத்து பதிப்பித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் இலக்கிய மற்றும் சுவடிகள் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் இவர் ஓலைச்சுவடி, செப்பு பட்டயம், கல்வெட்டு, நாட்டுப்புறவியல், பழங்குடியியல், சங்க இலக்கியம் உட்பட்ட பல்வேறு துறைகளில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தமிழ் சுவடிகளை வாசித்தல், படியெடுத்தல், பாதுகாத்தல் மற்றும் அவற்றில் காணப்படும் எழுத்து குறியீடுகளை புரிந்து கொள்வது குறித்து பல்வேறு பயிற்சி பட்டறைகளையும் நடத்தி வருகிறார். பல ஆய்வு நூல்களையும் சுவடி தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ள இவர் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். ஓலைச்சுவடிகளை பற்றி விழிப்புணர்வு தந்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை இனிதே வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நேச நேயர்களின் நெஞ்சார்ந்த வணக்கங்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: அந்த வணக்கம் சொன்ன கையோடு ஐயாட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் சுவடிகள் என்றால் என்பதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா.
1: தமிழருடைய முன் வரலாறு கிடையாது.

0: நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு எழுதுபடு பொருட்கள்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு எழுதுபொருள் தான் ஓலைச்சுவடி. குறிப்பாக தமிழருடைய மருத்துவம், விஞ்ஞானம், பாலியல், தத்துவம், கணிதவியல், சித்த மருத்துவம், இப்படி பல்வேறுபட்ட பொருள்களை நம்முடைய முன்னோர்கள் ஓலைச்சுவடிகளிலே குறிப்பாக பனை ஓலைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பனை ஓலைச்சுவடிகளை நாம் வந்து இன்னைக்கு முதன்மையான ஒரு வரலாற்று ஆவணமாக நம்ம பயன்படுத்தணும்.
1: ஆவணமாக பயன்படுத்துறதுன்னு ஐயா சொல்லியிருக்கீங்க. ஐயாட்ட இதை பற்றி நிறையா பேசலாம், உங்களோட கேள்விகளை கேட்கறதுக்கு நிறைய ஒருவர்கள் காத்திருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கு அன்பு நேயர், யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சித்தப்பள்ளி கிராமத்துல இருந்து முனியசாமி பேசுறேன் ஐயா.
1: முனியசாமி ஐயா கேளுங்க.
2: அதாவது தமிழர் வரலாறு வந்து அந்த காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிங்க.
1: சரிங்க.
2: ஒரு மரங்கள் வச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல.
1: சரிங்க.
2: அந்த மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மடிந்து போய் பட்டு போய் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்கயா.
1: சரிங்க. கோடை பண்பலை 100.5 வானவெளியில் நெய்ய உறவுகள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் நேரத்தில் இணைப்பில் ஐயா இருந்தார். அவரை இணைப்பில் இணைக்கும் வரை கோடை பண்பலை 100.5 கேட்கலாமே.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: விரைவு திருச்சி சாரதாசில்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: வானவில் பலம் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நேய உறவுகள் கேள்விகளை கேட்க காத்திருக்கிறார்கள். ஐயா வந்துவிட்டார், பேசிவிடலாமே. வணக்கம், இணைப்பில் காத்திருக்கும் நேரையும் சந்தித்து விடலாம். வணக்கம். விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பேருங்கம்மா?
10: அண்ணா, உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாச மலையும் மலருங்க அண்ணா.
1: மலரமா கேளுங்கம்மா.
10: ஐயா கிட்ட 2 கேள்விகள் அண்ணா.
1: சரிங்கம்மா.
10: ஐயா, இன்னைக்கு கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா பூரா மொழிகள் வந்து தமிழா இருந்தாலுங்க ஐயா, அது நிறைய புரியவே மாட்டேங்குதுங்க ஐயா. அந்த மாதிரி கல்வெட்டுகளும் இருக்குங்க ஐயா. இன்னைக்கு ஓலைச்சுவடிகள்ல உள்ள எழுத்துக்களுமே கூட இன்னைக்கு சாமானியர்களால படிக்க முடியலைங்க ஐயா. இந்த மாதிரி உள்ள எழுத்துக்களை நாங்க எப்படிங்க ஐயா தெரிஞ்சுக்கிறது? அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க ஐயா, ஓலைச்சுவடியும் சரி கல்வெட்டும் சரிங்க ஐயா, தமிழ் மட்டும்தான் இருக்கன்னு என்னென்ன மொழிகள் இருக்குங்க ஐயா? இரண்டுக்கும் சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: வணக்கம். அதாவது தமிழ்ல வந்து கல்வெட்டுகள் தமிழிங்கிற இடத்துல இருக்குது, அது இல்லாம கன்னட மொழியில இருக்குது, தெலுங்கு மொழியில இருக்கு, சமஸ்கிருதத்துல இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரந்த எழுத்துக்கள்ல இருக்கு. இப்படி பல எழுத்துக்கள்ல கல்வெட்டுகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த எழுத்துக்கள் நமக்கு பரிச்சயம் இல்லாதனால்தான் நம்மளால அதை படிக்க முடியல. அதே மாதிரி ஓலைச்சுவடிகளை பொறுத்த வரைக்கும் ஓலைச்சுவடிகள்ல கூட்டெழுத்துகளும் குறியீடுகளும் இருக்கும். அதே மாதிரி புள்ளி வைக்காம எழுதியிருப்பாங்க. இதுதான் நமக்கு ஓலைச்சுவடிகளை படிக்கிறதுக்கு நமக்கு சிரமமா இருக்கு. ஆனால் அது குறைந்தபட்சம் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டா நீங்க நிச்சயமா படிக்க முடியும். குறிப்பாக சமீபத்தில் நான் வெளியிட்டு இருக்கக்கூடிய பழந்தமிழ் சுவடிகளில் கூட்டெழுத்துகளும் குறியீடுகளும் என்ற ஒரு நூல் வந்து ஒரு டிக்ஷனரி வடிவில் வெளியிட்டிருக்கிறோம். அந்த நூலில் அந்த சுவடியினுடைய எழுத்துக்கள் எல்லாம் முறையாக அட்டவணைப்படுத்தப்பட்டு அதுக்கு விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. நீங்க அதை படிச்சீங்கன்னா நிச்சயமாக ஓலைச்சுவடிகள் உங்களால் படிக்க முடியுமா?
1: இதை அழகாக சொல்லியிருக்கிறீங்கய்யா. இப்போ வந்து நிறையா விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓலைச்சுவடியை முதல்ல கையில் எடுக்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், அது எந்த காலத்தை சார்ந்தது, எப்படிங்க ஒரு முடிவுக்கு

0: முடியும்.
1: இல்ல, ஒரு ஓலைச்சுவடியை புதல்ல நம்ம எடுத்த உடனே அந்த ஓலைச்சுவடிகள் முறையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கதான் பார்க்கணும். குறிப்பா 1, 2, 3 இந்த எண் வரிசையில அது சரியாக இருக்கிறதானு முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, ஓலைச்சுவடி முடிந்திருக்கிறதா, அதாவது ஒரு ஒரு நூல் வந்து முத்து பெற்றிருக்கிறதா என்று நம்ம பார்க்கணும். மூணாவதாகத்தான் நம்ம வந்து அதுல காலம், ஆசிரியர் பற்றிய அந்த குறிப்புகள் இருக்கான்னு பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு கொல்லம் ஆண்டு அப்படின்னு போட்டு ஒரு ஆண்டு கொடுத்துருக்காங்கன்னு
0: வச்சுக்கீங்களா,
1: சரிங்க, உதாரணமா கொல்லம் ஆண்டு 828 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அது கூட என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கணக்கியல் முறை இருக்கு 824 ஆண்டு, அது கூட கூட்டிக்கணும். அப்படி கூட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொல்லம் ஆண்டை கண்டுபிடிக்க முடியும். இப்படித்தான் நாங்க வந்து ஆண்டுகளை
0: ஒரு அழகான விஷயம் சொல்லிருக்கீங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
2: வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமிங்க.
0: கேளுங்க ஐயா.
2: சிறப்பு விருந்தினருக்கு காலை வணக்கம்ங்க.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம்
2: வணக்கம். இந்த ஓலைச்சுவடிகள் வந்து எத்தனை தளக்கட்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது, அது ஒரு கேள்விங்க.
1: ஓலைச்சுவடிகளை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு ஓலைச்சுவடிகளை குறைந்தபட்சம் 500-600 ஆண்டுகள் பாதுகாக்க முடியும். அதற்கு பிறகு அந்த ஓலைச்சுவடி மெல்ல மெல்ல அது அழிந்து வளக்கொழிந்து போயிடும். நம்முடைய முன்னோர்கள் அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் ஒரு அழியிற தருவாயில அது புதிதாக ஓலைகளை நறுக்கி, ஒரு பழைய ஓலையில் இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் இன்னொரு புதிய ஓலையில் எழுதி வைத்து விட்டு, அந்த பழைய ஓலைகளை வந்து ஆத்துலேயோ அல்லது நெருப்பிலிட்டு எரித்து விடுவார்கள். பிறகு நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த செயலை பார்த்த இளையவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அதை தவறாக புரிந்து கொண்டு பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுவடிகள் வீட்டில் இருந்தால் ஆற்றுல கொண்டு போடணும், சுவடிகள் வீட்டில் இருந்தால் எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டதுனால தான் நமக்கு நிறைய ஓலைச்சுவடிகள் அழிந்துபட்டதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஓலைச்சுவடிகளை படிப்பதற்கு இன்றைக்கு சென்னையில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஓலைச்சுவடி டிப்ளமோ கோர்ஸ் வந்து நடத்தப்படுகிறது. அது மட்டுமில்ல, அதில் படிக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு மாதத்திற்கு 3000 ரூபாய் உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. அது மட்டுமில்ல, நீங்கள் அந்த ஓலைச்சுவடி துறையில் நீங்கள் அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் உலக தமிழ்ச்சுவடியியல் ஆய்வு மையம் என்று ஒரு தனியார் அமைப்பு இருக்கு, அவர்களும் ஓலைச்சுவடிகளை முறையாக கற்றுக் கொடுக்கிற ஒரு நிறுவனமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்க இந்த ஓலைச்சுவடி துறையில் முறையாக ஓராண்டு படிப்பும், குறைந்தபட்சம் நீங்கள் அதுல ஒரு அறிவும் பெற்றிருந்தா இன்னைக்கு வேலை வாய்ப்பும் முழுமையாக இருக்கு. ஓலைச்சுவடிகளை இன்னைக்கு ஒரு ஓலைச்சுவடிகளை பராமரிக்கிறவர்களுக்கே குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. ஓலைச்சுவடிகள் பிரதி செய்ய தெரிந்தவர்களுக்கு 45,000-60,000 வரைக்கும் இன்னைக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக நான் இங்கே கருதுகிறேன்.
0: இப்போ இதுக்கு தகுதி என்னங்க? ஏன்னா சில பேர் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு வரணுமா, இல்லை 10வது முடிச்சு 12வது முடிச்சு வரணும், அதையும் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஐயா.
1: ஓலைச்சுவடிகளை வந்து இப்போ பெரும்பாலும் 10வது வகுப்பு தான் அதுக்கு தகுதியாக வைத்திருக்கிறாங்க உலக தமிழராட்சி நிறுவனத்தில். ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு போகணும், ஓலைச்சுவடி சார்ந்த ஒரு அரசு துறைக்கு போகணும்னா குறைந்தபட்சம் அறிவு உங்களுக்கு ஒரு எம்ஏ தமிழ் அல்லது எம்ஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கணும்.
0: இது படிச்சிருந்தா சரியா இருக்கும் ஐயா சொல்லி இருக்கிறாங்க.
1: எம்ஏ ஹிஸ்டரி படிச்சு ஒரு டிப்ளமோ முடிச்சீங்கன்னா போதும்,
0: சரியா இருக்கும் சொல்லி இருக்கு. இப்ப வந்து இதுக்கு வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்குங்களா? இதுக்கு எப்போ பொதுவா வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க?
1: அட்மிஷன் முடிஞ்சிருச்சு.
0: சரிங்க,
1: அடுத்த ஆண்டுதான் உங்களுக்கு அந்த ஜூன்ல
0: தொடங்கும்னு சொல்லி இருக்கும். இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 9:18 துளிகளில் கேட்கலாம். இன்றைய வண்ணமாக நாம் தந்திருப்பது தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும். சிறப்பு விருந்தினராக தமிழ் ஓலைச்சுவடிகள் அறிஞர் பேரா சு தாமரைப்பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அவரிடம் மையம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். வணக்கம்
3: வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவிக்கா சந்திரசேகர்.
0: கேளுங்க ஐயா.
3: ஐயா, ஓலைச்சுவடிகள் பனை ஓலையில தான் எழுதப்படும் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. அந்த பனை மரங்கள் இன்று இருக்கின்றனவா, இல்ல அதற்கு தனி பனை மரங்கள் இருக்கின்றனவா, அது இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் நம்மளால படிக்க முடியுமா
0: அப்படிங்கிறதான்
1: பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு பனை ஓலைகள் தான். நாட்டுப்பனைங்கிறதே உங்களுக்கு தெரியும்,

0: அது நம்முடைய தமிழ்நாட்டுக்கே உரிய பனை. குறிப்பாக நாட்டு பனையில ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு ஆண்பனை இன்னொன்னு பெண்பனைன்னு சொல்லுவாங்க. இதுல ஆண்பனை ஓலை வந்து ரொம்ப மென்மையா இருக்கும், அகலமாகவும் இருக்கும். குறைந்தபட்சம் அதுல எழுதினீங்கன்னா ஒரு 150 ஆண்டுகள் தான் அதை பாதுகாக்க முடியும், அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடும். ஆனா பெண்பனை ஓலை என்று சொல்லக்கூடிய நாட்டுப்பனை ஓலைன்னு நீங்க எழுதினீங்கன்னா அது கிட்டத்தட்ட 500 to 600 ஆண்டுகள் அது அழியாமல் இருக்கும்னு நம்ம அறிஞர்கள் சொல்றாங்க. அது மட்டுமல்ல சீதளப்பனையிலும் எழுதியிருக்கிறாங்க. சீதளப்பனைங்கிறது பெரும்பாலும் மலபார், இலங்கை இந்த பகுதிகளில் அதிகமா இருக்கிற பனை மரங்கள். அந்த மாதிரியான சீதளப்பனை என்று சொல்லக்கூடிய அந்த பனை ஓலையிலும் நம்முடைய முன்னோர்கள் எழுதியிருக்கிறாங்கிறதான் நமக்கு செய்தியாக கிடைக்குது,
1: கிடைச்சிருக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது வரை எத்தனை ஓலைச்சுவடிகள் கண்டறியப்பட்டு இருக்கின்றன, இவை எல்லாம் எப்படி ஆவணப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க.
0: தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு சென்னை கீழ்த்திசை சுவடி நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக ஓலைச்சுவடித்துறை, உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய ஓலைச்சுவடித்துறை, அதே போல உவேசா நூல் நிலையம், ஆசியவியல் ஆய்வு நிறுவனம், அடையார் நூலகம், அதே போல இப்படி தமிழ்நாடு அல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், அதே போல நம்ம கல்கத்தா, டெல்லி, குஜராத்து இப்படி பல மாநிலங்களிலும் நிறைய தமிழ் சுவடிகள் இருக்கு. வெளிநாடுகள்லயுமே தமிழ் சுவடிகள், பல லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள். நம்ம உதாரணமா பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் மட்டுமே தமிழ் சுவடிகள் சுமார் 100,000 மேல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரையில ஒரு 500,000 மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் திரட்டப்பட்ட நிலையில இருக்கு. அதே மாதிரி ஆவணச்சுவடிகள் என்று சொல்லக்கூடிய வரலாற்று சுவடிகள் குறைந்தபட்சம் ஒரு 30,00,000 ஓலைச்சுவடிகள் தனியாக
1: இருக்கிறது.
0: இந்த இதையெல்லாம் பதிப்பிப்பதற்கு சரியான ஆட்களே இல்லை. நீங்க தமிழ்நாட்டுல ஓலைச்சுவடி படிக்க தெரிஞ்சவங்க ஒரு 5 பேரோ 6 பேர் தான் இருக்காங்க. அப்போ இதுவரைக்கும் தமிழ்ல பதிப்பிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 9% ஓலைச்சுவடிகள் தான் பதிப்பித்து நூலாக வந்திருக்கிறது. அப்ப இந்த ஓலைச்சுவடிகளை பதிப்பித்து வெளியே கொண்டு வரணும்னா நிறைய ஆர்வலர்களும் அந்த ஓலைச்சுவடி வல்லுநர்களும் தேவைப்படுறாங்க. ஆனால் இதை கற்பிப்பதற்கு சரியான வசதிகள் இல்லாதனால இன்னைக்கு அந்த தமிழ் ஓலைச்சுவடிகள் எல்லாம் அழிந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இருந்தாலுமே பல இடங்களில் ஓலைச்சுவடிகள் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. திறக்கப்படாமலும் இன்னும் நிறைய சுவடிகள், லட்சக்கணக்கான சுவடிகள் இருப்பதாக நம்ம பார்க்குறோம்.
1: இந்த தலைப்பை வந்து பேசும்பொழுதே வந்து நிறைய பேர் வேலை இல்லைன்னு சொல்றவங்க வந்து இந்த துறையில போகலான்னு சொல்லி சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:22 வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவில்லில், வணக்கம்.
2: வணக்கம் திருப்பூர், வணக்கம் திருப்பூர் பெருமாள் கையில குமார் பேசுறேங்க ஐயா.
1: குமார் ஐயா கேளுங்க ஐயா.
2: ஐயா சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு வணக்கம். ஐயா எங்க பகுதி வந்து சேரநாட்டு பகுதிங்க. எங்க ஊர் சிவன் கோயில வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்குதுங்க. அந்த கல்வெட்டுகளை எளிதா படிச்சு தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு எப்படி ஐயா படிக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாங்க?
0: இல்ல கல்வெட்டு நீங்க படிக்கணும்னா இப்போ தொல்லியல் துறை வந்து டிப்ளமோ கோர்ஸ் நடத்துறாங்க, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் அது போல 1 இயர் டிப்ளமோ நடத்துறாங்க. நீங்க வந்து அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கிளாஸ் நடக்கும். நீங்க வந்து கலந்துகிட்டீங்கன்னா நீங்க ஒரு 1 ஆண்டு படிச்சீங்கன்னா நீங்க அந்த கல்வெட்டுகளை எல்லாம் எளிதாக படிக்க முடியும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம வந்து தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கல்வெட்டுகளை நம்ம வாசிக்க முடியும்.
1: இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தொழில்நுட்ப காலத்தில் இருக்கிறோம். அந்த ஓலைச்சுவடிகளை இப்போ நீங்கள் வந்து அது பல ஆண்டுகளாக இருக்கிறதுக்காக எந்தெந்த முறையில் வந்து பாதுகாத்துட்டு இருக்கீங்கய்யா?
0: இந்த ஓலைச்சுவடிகளை முதல்ல வந்து ஒரு ஓலைச்சுவடி கிடச்சி அப்படின்னா முதல்ல நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய தூசு இருக்குல்ல, நிறைய தூசுலாம் இருக்கும், அதை வந்து முதல்ல வந்து ப்ரெஸ்ஸை வச்சு அழகாக க்ளீன் பண்ணிடுவோம் முதல்ல. பிறகு என்ன செய்வோம் அப்படின்னா அறுவை மருந்துன்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிட்டு, அந்த அறுவை மருந்தை பஞ்சில் முக்கி அந்த ஓலையில் இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் மறுபடியும் நீட்டாக தொடச்சி எடுத்துருவோம். பிறகு என்ன செய்வோம் அப்படின்னா லெமன் கிராஸ் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்கு, அந்த ஆயிலை வந்து அந்த ஓலைச்சுவடி மேலே அப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அந்த ஓலைச்சுவடியில் பூச்சிகள் மறுபடியும் அது இருக்கிற பூச்சி செத்துப்போம், புதிதாக பூச்சிகள் பக்கத்தில் வராது. அதற்கு பிறகு என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரிகிறதுக்கு லெமன் கிராஸ் ஆயில ஐடக் மை இருக்கு இல்லையா, அதை வந்து கலந்து அதை வந்து ஒரு பஞ்சு முடிச்சில அதை லைட்டாக தொட்டுக்கிட்டு அந்த ஓலையில் அப்படியே முன்னா பூசி விடுவோம். பிறகு அதை தொடச்ச போது அந்த எழுத்து பளிச்சின்னு தெரியும். இப்படி தான் நாங்கள் வந்து அதுக்கு பிறகு ஓலைச்சுவடியை முறையாக சாய வச்சு கட்டி வைப்போம். அப்படி கட்டி வைக்கும்போது ஓலைச்சுவடிகள் முறையாக பாதுகாக்க முடியும். 1. 2. இந்த சுவடிகளை இன்னைக்கு வந்து ஸ்கேன் பண்ணி

0: அன்படியாக்கம் செய்து அதை பிடிஎஃப் கன்வர்ஷனாக பிடிஎஃப் வெர்ஷனாக மாத்தி இன்னைக்கு பாதுகாக்கிற ஒரு முறையும் வந்து வந்திருக்கு.
1: இப்ப வந்து இந்த விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது நேய உறவுகள் காத்திருக்காங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக. வணக்கம்.
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் திரளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்க.
1: மாயக்கண்ணன் கேளுங்க. நிலையத்தில் அனைவரும் நல்லவா இருக்கும், கேளுங்க.
2: இப்ப வந்து ஐயா அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம்
2: ஐயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல இருந்துதான் இப்ப காகிதத்துக்கு, உழைச்சூர்ல இருந்தா காகிதத்துக்கு வந்திருக்கு. இப்ப இந்த ஓலைச்சுவடிகள் வந்து எங்கெங்க பராமரிக்கப்பட்டு இருக்கு, அதை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க? ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடிய எண்கள், அது எண்கள் வந்து எந்த மாதிரி, இப்ப இருக்கக்கூடிய கணக்குல கணிதத்துல இருக்கக்கூடிய எண்களா இருக்குமா, இல்ல வேற எந்த மாதிரியான எண்கள் பயன்படுத்திருக்காங்க? இப்ப இந்த புறநானூற்று பாடல்கள்லாம் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு, அதில் இருக்கக்கூடிய வரிகள்லாம் வந்து எங்களால ஈஸியா ஓலைச்சுவடிகள் படிக்க முடியுமா?
0: ஓலைச்சுவடிகள் பராமரிக்கப்படுகிற இடங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். உலகம், உலக தமிழராட்சி நிறுவனம், ஆசிரியர் ஆய்வு நிறுவனம், அது போல தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், அப்புறம் வந்து சரஸ்வதி மகால் நூல் நிலையம், இப்படி பல இடங்கள்ல தமிழ் சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்த சுவடிகளை பாதுகாக்கிற முறை நான் இப்பதான் சொன்னேன். சுவடிகளை முறையா பராமரிக்கிறதும் பிறகு மின்படியாக்கம் செய்தும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறேன்னு சொன்னேன். இந்த சுவடிகளை படிக்கும்போது அதில் இருக்கிற எண்கள் வந்து தமிழ் எண்களில் தான் இருக்கும். அப்போ அந்த தமிழ் எண்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து ஓலைச்சுவடியை அடுக்கி கட்ட முடியும். அப்போ அந்த தமிழ் எண்கள் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நமக்கு தமிழ் எண்கள் எல்லாம் ஒரு வகையில் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பழந்தமிழ் சுவடிகளும் கூட்டெழுத்து குறியீடுகளும் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து நானே வெளியிட்டிருக்கேன். அந்த நூலை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்து நீங்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: நீங்கட்டும் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ் சுபா.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.
7: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
8: நிலைய இயக்குனர்
7: தங்கள் அன்புடன் பகுதி,
8: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
7: கொடைக்கானல் 624-101.
8: மின்னஞ்சல் முகவரி
7: kodaifm@gmail.com.
8: கட்சவி இலக்கம்
7: 94-86-28-24-24.
9: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
0: வழங்கும் வானவில்.

0: எண்ணங்களின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும். சிறப்பு விருந்தினராக தமிழ் ஓலைச்சுவடிகள் அறிஞர் பேரா சு தாமரை பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ரேணுகா தேவி தங்களோடு இருக்கிறேன்.
0: கேளுங்கம்மா.
1: வணக்கம் அண்ணா. சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம்.
1: தமிழ் சார் நான் ஓலைச்சுடி பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாமே அருமையா இருக்கு. இதுல வந்து ஆர்வம் இருக்கிறவங்க யார் யார் வேணாலும் கலந்து கொள்ளலாமா? வயது வரம்பு இருக்கா? எந்தெந்த மாவட்டங்களில் ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறது? நன்றி ஐயா.
0: ஆர்வமிக்கவர்கள் எந்தெந்த வயதுல இருக்கலாம்? இப்போ நீங்கள் வந்து திருநெல்வேலியில் ஒரு பயிற்சி எல்லாம் பட்டறையெல்லாம் நடக்குது, அதுக்கு வந்து எது வயது வரம்பு இருக்குதுங்களா, இல்லை படிப்பு எது இருக்கான்றதை பற்றி சொல்லுங்க ஐயா.
2: ஓலைச்சுவடி படிக்கிறதுக்கு நான் தான் சொன்னதை 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருந்தா போதும். ஆனால் ஓலைச்சுவடியில் ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். மொழி சார்ந்த ஒரு ஆர்வம் இருந்தால் நிச்சயமா ஓலைச்சுவடியில் யார் வேணாலும் கற்றுக்க முடியும். இன்னொன்று, ஓலைச்சுவடிகளை படிக்கணும்னா நீங்கள் என்னுடைய நூல் பழந்தமிழ் சுவடிகளில் கூட்டெழுத்துகளும் குறியீடுகளும் என்ற நூலை நீங்க ஓரளவு வாங்கி படிச்சீங்கன்னா நீங்களே ஓலைச்சுவடிகளை அந்த குறியீடுகள் அந்த அதுல இருக்கக்கூடிய குறியீடுகளை கையில வச்சுக்கிட்டு தெரியாத குறியீடுகளை பார்த்து நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா அதை ரீட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க படிக்கணும் அப்படின்னா சென்னை உலக தமிழராட்சி நிறுவனத்துல நீங்க வந்து ஓராண்டு படிப்பு இருக்கு, அதுல நீங்க இணையலாம். அல்லது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சுவடியியல் ஆய்வு மையத்துல அங்கேயும் தொடர்ச்சியாக ஓலைச்சுவடி பயிற்சி பட்டறைகள் நடக்குது. வர்ற 26ஆம் தேதி கூட கிரந்தம் சமஸ்கிருத தமிழ் எழுத்துகள் பற்றிய ஓலைச்சுவடி எழுத்துகள் பற்றிய ஒரு பயிலரங்கம் நடக்குது. 2 நாள் பயிலரங்கம் நடக்குது. நீங்க விருப்பப்பட்டா நீங்க அந்த பயிலரங்கில கூட 2 நாள் பயிலரங்களை நீங்க கலந்துக்கலாம். அப்படி நீங்க கலந்துப்பதன் மூலமா ஓலைச்சுவடிகளை படிப்பதற்கும் பிரதி செய்வதற்கும் நூலாக்குவதற்கும் ஓலைச்சுவடிகளை நூலாக்குவதற்கும் நீங்க வந்து பயிற்சி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குடும்பத்தினரிடையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட குழுக்களிடமோ இன்னும் ஓலைச்சுவடிகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி இருந்தா அவங்களை வந்து உங்களிடம் எப்படி கொடுக்க என்ன செய்யலாம், அல்லது அவர்களாகவே எப்படி பாதுகாக்க வேண்டும் ஐயா?
2: இல்ல, ஓலைச்சுவடிகள் இன்றைக்கும் 500,000 ஓலைச்சுவடிகள் இன்னைக்கும் வீடுகளில் இருக்கு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டத்துல நீங்க போனீங்கன்னா இன்றைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 2-3 லட்சம் ஓலைச்சுவடிகள் மக்கள் இருந்து திறக்கலாம். அதே போல இந்த மக்கள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க என்னுடைய அலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண்
0: 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4 7 6 9 4

0: மீண்டுமாக குறித்து கொள்ளுங்கள், 99-52-20-94-76. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் பொம்மை உண்டன்பட்டி செயல் கலைஞன் தங்கராஜ்.
0: தங்கராஜ் கேளுங்க ஐயா.
1: ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கம் வணக்கம்.
1: அதாவது வடநாட்டில இருந்து சரபோஜி மன்னன் 500,000 ஓலைச்சுவடிகளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் சேகரித்து வச்சுட்டு போயிருக்காரு. அதில் 110 ஓலைச்சுவடிகள் தான் நம்ம இப்போ பயன்பாட்டில் வச்சுட்டு இருக்கோம்னு கேள்விப்பட்டேன். ஏன் இந்த மீதி இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் சும்மாவே அந்த இருக்கு? ஏன் மக்கள்கிட்ட வந்து இதுக்கான ஆர்வம் இல்லையா? இது போக நீங்களும் இப்ப நிறைய எங்கிட்ட வந்து ஓலைச்சுவடிகள் கொடுங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. இதே இந்த 500,000 ஓலைச்சுவடிகள் இதே வெளிநாட்டுல இருக்கு.
0: இப்ப இவர் கேட்ட கேள்விக்கு வந்து என்ன பதிலா இருக்குங்கய்யா?
2: இல்ல, அது சரபோஜி மன்னர் வந்து 500,000 ஓலைச்சுவடிகளை

0: போக நீங்களும் இப்ப நிறைய எங்கிட்ட வந்து ஓலைச்சுவடிகள் கொடுங்கன்னு வர சொல்லிட்டு இருக்கீங்க. இதே இந்த 5 லட்சம் ஓலைச்சுவடிகள் இதே வெளிநாட்டுல இருக்கு.
1: இப்ப இவர் கேட்ட கேள்விக்கு வந்து என்ன பதிலா இருக்குங்க?
2: இல்ல, அது சரபோஜி மன்னர் வந்து 5 லட்சம் ஓலைச்சுவடிகளை வட இந்தியாவில இருந்து கொண்டு வந்தாங்கலாம் பொய்.
1: இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இதை வந்து வரலாற்றை வந்து பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க.
2: அப்படிலாம் இல்ல, அவர் வந்து வட இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது அங்க வந்து ஒருத்தர் கேட்டதாகும் ஓலைச்சுவடி திருக்குறள் சுவடி நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்டதாகும். அவருக்கு அப்ப அது தெரியல. அதற்கு பிறகு அவர் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு சரஸ்வதி பண்டார அந்த நூலகத்துக்கு நிறைய ஓலைச்சுவடிகளை சேகரித்ததான் வரலாறு இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா பலாயிரம் ஓலைச்சுவடிகள் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. ஆனா நமக்கு இருக்கிற ஒரு இது விஷயம் என்னன்னா, அதை படிக்க தெரிஞ்ச ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அதனால இன்னைக்கும் நடக்குது. இப்ப நானே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 54 ஓலைச்சுவடிகளை பதிப்பிச்சு புத்தகமா வெளியிட்டிருக்கேன். இன்னும் நிறைய பேர் பதிப்பிச்சு வெளியிடுறாங்க. ஆனாலும் இருக்கிற சுவடிகள் அதிகம், ஆனா அதை நூலாக்குற பணியாளர்கள் மிக மிக குறைவாக இருக்காங்க. அதனாலதான் நமக்கு அந்த பணிகள்லாம் கொஞ்சம் தேக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொன்னது மாதிரி தேனி மாவட்டத்துலதான் ராஜராஜ சோழனுடைய வரலாற்று சுவடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனா அந்த சுவடிகள் இன்னைக்கு அது அரசு கையகப்படுத்தின பிறகு அது எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப தேனி மாவட்டத்துல அது போன்ற சுவடிகள் இருந்தா தெரிவிச்சா அதை நம்ம உடனடியா என்ன செய்யலாம், புத்தகமா வெளியிட்டு நம்ம தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தலாம்.
1: இப்ப நிகழ்ச்சி கேட்டு தேனி மாவட்டத்துல இருந்து நிறைய உறவுகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க, உலகம் பூரா கேட்டுட்டு இருக்காங்க. இது சார்ந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா நாங்க கொடுத்த எண்ணான 99 52 20 94 76 என்ற எண்ணிற்கு கொடுத்தால் தமிழ் உலகம் மேலும் சிறக்கும், ஓலைச்சுவடிகள் சிறந்த ஒரு பணியாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாமே.
3: திருச்சி சாரதாசில்
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
9: தங்கள் அன்புடன்
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
9: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
9: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
9: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு. மேலும் 94 86 28 24 24 என்ற
9: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
9: நமது கோடை பண்பலை 100.5.
10: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
5: எண்ணங்களின் வண்ணமொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வானவில்லில் இன்றைய வண்ணமாக தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும் சிறப்பு விருந்தர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. கடலூர் மாவட்டம் வெள்ளையன்லிருந்து கலைச்செல்வி.
5: கலைச்செல்வி அம்மா கேளுங்க.
6: ஐயா இருவருக்கும் வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
6: முதல்ல வானவில் தலைப்புக்கு ரொம்ப வாழ்த்துக்களுங்கய்யா.
5: நன்றிகளோட கேட்டிருந்தமா கேள்விய.
6: கீழடி அகழ்வாராய்ச்சியில வந்து பானைகள் நிறைய கிடைச்சது. அந்த பானை ஓட்டுல வந்து ஆதன் குவிரன் அப்படிங்கிற தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்ததா படிச்சோம். அதுல வந்து மண்பாண்டம் செய்யறவங்க கூட அந்த காலத்துல தமிழ் படிச்சிருந்த எழுத்தறிவு படிச்சிருந்தாங்களா பெற்றிருந்தாங்களா அப்படிங்கறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நமது தமிழர்களோட வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த தமிழ் சுவடுகள் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிற கேள்வி இல்லையா?
5: ஐயா சொல்றாரு கேட்டறலாம்.
6: நன்றி.
7: இல்ல, தமிழர்கள் தங்களுடைய அறிவு மரபை தொடர்ச்சியா எழுதி வச்சிருக்கிறாங்க. நமக்கு ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சு கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான செய்திகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பானை ஓடிகள் வந்து தமிழில இருக்கு. இந்த தமிழில் வந்து உண்மையிலே தமிழர்கள் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே எழுத்தறிவு பெற்றோர்களா இருந்திருக்காங்க. அதுல ஆண்களும் பெண்களும் மிகுந்த எழுத்தறிவு பெற்றோர்களா இருந்திருக்காங்கிறத தான் நமக்கு அந்த மாதிரியான குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதே மாதிரி தமிழ்ல நிறைய ஓலைச்சுவடிகள்ல, நான் சொன்னது போல 500,000 மேற்பட்ட ஓலைச்சுவடிகள்ல நம்முடைய முன்னோர்கள் சித்த மருத்துவத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. கணிதம் இருக்கு, வானியல் இருக்கு, தத்துவம் இருக்கு, இசை இருக்கு, அடிமுறைன்னு சொல்லக்கூடிய சிலம்பம் பற்றி, அந்த அடிமுறை போர்க்கருவி போர் முறைகள் பற்றிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி அவங்க அவங்க தன்னுடைய வாழ்நாளில் எதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடித்தார்களோ அதையெல்லாம் அவங்க ஓலைச்சுவடியில பதிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஓலைச்சுவடிகளை ஒவ்வொரு காலமும் நம்முடைய முன்னோர்கள் பிரதி செய்து அதை பாதுகாத்து நமக்கு தந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம அதை பாதுகாக்காம இன்னைக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு அறியாமையினால ஆத்துல கொண்டு போடுறது, நெருப்புல போட்டு எரிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். இது மட்டுமல்ல, நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்து என்ன செய்யறாங்க, நம்முடைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அதனுடைய பழமை, அதுல இருக்கக்கூடிய செய்திகளுக்காக வாங்கிட்டு போற வழக்கமும் இருக்கு. அதனால ஏதாவது நபர்கள், வெளிநாடு நபர்கள் உங்கள்கிட்ட ஓலைச்சுவடிகளை கேட்டா நீங்க தயவு செய்து கொடுக்காதுங்க, அரசாங்கத்திட்ட ஒப்படைங்க. இன்னொன்று, தமிழ் சுவடிகளை காலந்தோறும் அழித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொன்னா உங்களுக்கு புரியும். மதுரையை வந்து நாயக்க மன்னர்கள் கைப்பற்றிய பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் வீடுகள்ல இருந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் பறிமுதல் பண்றாங்க. பறிமுதல் பண்ணிட்டு அதை அப்படியே குமிச்சு போட்டிருந்தாங்களாம். அது வந்து மலை மாதிரி குமிஞ்சு கிடந்தான் ஓலைச்சுவடிகள். அந்த ஓலைச்சுவடிகளை சுமார் 200 நாட்கள் அவர்களுடைய குதிரைப்படைக்கு, குதிரையை குளிப்பாட்டுறதுக்கு, வெந்நிகாய்ப்பதற்கு அதை பயன்படுத்தியதாக சுவடிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே இந்த மாதிரி ஓலைச்சுவடிகளை அழிக்கிற வழக்கம் தொடர்ச்சியாக இருக்கு. தமிழருடைய அறிவு மரபை, தமிழருடைய இந்த வரலாற்றை அழிக்கக்கூடிய பிறமொழியாளர்களால் அல்லது பிற அரசர்களால், பிறமொழி அரசர்களால் அழிக்கப்பட்ட வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இஸ்லாமிய மன்னர்கள் கூட நிறைய சுவடிகளை அழித்ததாக வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கு நம்மிடம் இருக்கிற ஓலை சுவடிகளை பாதுகாக்க வேண்டும். உங்களால் பாதுகாக்க முடியலைன்னா அதை முறையாக அரசிடம் ஒப்படைத்து பாதுகாப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னாதான் நம்முடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டு தமிழர்களுடைய பெருமை உலகத்திற்கு தெரிய வரும்.
5: உலகுக்கு தமிழ் வளர வேண்டும் என்றால் நீங்கள் உங்களின் உதவி கட்டாயம் தேவை என்று சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
8: கோடை பண்பலை 100.5
9: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
8: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
5: எண்ணக்காட்டில் வண்ண மொழியாக வளம் வந்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் தலைப்பு வானவில்லில் தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும் என்று இணைந்திருக்கும் நேரத்தில் சிறப்பு விருந்தினரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக. வணக்கம்.

0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் மருவப்பட்டி ஆயிரத்தி
0: செந்தில் ஐயா கேளுங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்
1: ஐயா. இந்த ஓலைச்சுவடி வந்து எல்லாருமே படிக்க முடியுங்களா? படித்தா அப்போ புரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஐயா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஓலைச்சுவடி வந்து அழியர் தெய்வத்திலிருந்து ஒரு சிலது அழியவா இருக்குது, அதை வந்து திருப்பி புதுப்பிக்க முடியுமா? புதுப்பிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? அதுக்குதான் அந்த பொருள்லாம் இருக்குங்களா எப்பயும்?
2: ஓலைச்சுவடிகளை நம்ம வந்து இன்னைக்கு அழியாம பாதுகாக்கணும்னா, நான் சொன்னது போல முதல்ல ஒரு 4 படிநிலைகளில் பராமரிக்கிறது அல்லது அதை மின்படியாக்கம் செய்து விடுவது. மின்படியாக்கம் செஞ்சீங்கன்னா நீங்க எத்தனை பிரதி வேணாலும் என்ன செய்யலாம், எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஓலையிலே திருப்பி எழுதுவதற்கும் இன்னைக்கு இருக்கு, அதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. திருப்பி மறுபடியும் புதிதாக ஓலையில் எழுதி தருவதற்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஓலைச்சுவடிகளை நீங்க படிக்கணும் அப்படின்னா, நான் சொன்னது போல குறைந்தபட்சம் நீங்க வந்து அதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த இப்ப நான்லாம் யாருக்கிட்டையும் படிக்கல. நான் வந்து கல்லூரி காலத்துல கலாய்வுகளுக்கு செல்லும் போது நிறைய ஓலைச்சுவடிகள் எனக்கு இலவசமாக கிடைச்சது. அப்படி கிடைக்கும் போது அந்த ஓலைச்சுவடிகளை படிக்க முயற்சி எடுத்து நான் சுயமாகத்தான் என்ன செஞ்சேன், ஓலைச்சுவடிகளை தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 21 ஆண்டுகள் ஆயிடுச்சு, தொடர்ச்சியா ஒரு ஓலைச்சுவடிகளை தொடர்ச்சியா பதிப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அதற்கு வந்து ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஆர்வத்துடன் இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து அதை படிக்க முடியும்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம், ஒரு அழகான விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்து 2.5 கோடி மக்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேரத்தில் வந்து தேனி பகுதியில் வந்து சில ஓலைச்சுவடிகள் வந்து காணாமல் போயிடுச்சு.
2: அது சோழனுடைய வரலாற்று சுவடி.
0: அந்த சுவடிகள் வந்து காணாமல் போயிடுச்சு, அது வந்து எனக்கு தெரியலன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்த உலகத்தில் இது மாதிரி கிடைக்கல, இது உங்கள்ட்ட ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த என்ன தொடர்பு கொள்ளலாம்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க?
2: இல்லை, நமக்கு வந்து உதாரணத்துக்கு சித்தருடைய அதாவது அகத்தியர் எழுதின ஒரு நூல், அந்த நூல் வந்து மொத்தம் 4448 நோய்கள் தான் உலகத்திலே வரும். அந்த நோய்கள்லையும் பார்த்தீங்கன்னா, அந்த 4448 நோய்களை விலங்குகளுக்கு எத்தனை நோய், மனிதர்களுக்கு எத்தனை நோய், பூச்சிகளுக்கு எத்தனை நோய், பறவைகளுக்கு எத்தனை நோய் அப்படின்னு அவர் பிரிச்சே சொல்றாரு. அது மட்டுமல்ல, இந்த 4448 நோய்களுக்கும் அவர் மருந்தும் சொல்றாரு. அப்ப இந்த ஓலைச்சுவடிகள் சில நபர்களிடம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் தரம் இருக்கிறாங்க. யாரிடமாவது இது போன்ற ஓலைச்சுவடிகள் இருந்தா நீங்க கொடுத்தீங்கன்னா, எங்களுக்கு ஓலைச்சுவடி வேண்டாம், அதை ஒரு போட்டோ எடுத்துட்டு திருப்பி கொடுத்துருவோம். அதை வந்து நம்ம வெளியிட்டோம்னா, இந்த 4448 நோய்கள் என்ன, அதுக்கான மருத்துவம் என்னங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், கொரோனா, நமக்கு டெங்கு காய்ச்சல்னா அதுக்கும் கூட நம்மகிட்ட சித்தமைச்சதுலதான் மருந்து மருத்துவம் இருந்தது. கொரோனாலலாம் சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டவங்க யாருமே மரணிக்கல. அப்ப அந்த மாதிரி அரிய மருத்துவ குறிப்புகள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் நிறைய நபர்கள தனிநபர்கள்ட்ட இருக்கு. அதனால அவங்க அதை யாருக்கும் கொடுக்கற மனநிலை இல்லாம அதை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு இருக்காங்க. தயவு செய்து நம்முடைய தமிழ் மக்கள் வந்து உங்கள்ட்ட இருக்கிற ஓலைச்சுவடிகளை நீங்கள் முதலில் பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள். அதற்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டா நிச்சயமா நாங்க நீங்க எங்களுக்கு சுவடிகளை தர வேண்டாம், அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு மட்டும் அனுமதியுங்கள். அப்படி எடுத்தீங்கன்னா அதை நாங்கள் புத்தகமா வெளியிடும் போது உங்களுடைய குடும்பத்தினுடைய முழு வரலாறு அதுக்குள்ள வரும். இந்த சுவடிகளை நீங்க தான் வச்சிருந்தீங்க அப்படிங்கிற வரலாறு நாங்க சொல்லுவோம். அது மட்டுமில்ல, உங்களிடமிருந்து ஒரு தமிழனுடைய பழம்பெருமை மிக்க ஒரு நூல் வந்து தமிழ் சமூகத்துக்கு கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய அதாவது நான் சொன்னது போல சித்த மருத்துவம் மட்டுமில்ல, வானியல் இருக்கு சொல்றேன், கணிதவியல் இருக்குது, விஞ்ஞானம் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, அது மாதிரி இசை இருக்கு, போர்க்கலைகள் இருக்கு, இப்படி பலதரப்பட்ட ஓலைச்சுவடிகள் தமிழ் மக்கள்கிட்ட குவிஞ்சிருக்கு. இது வெளியே வந்தாதான் தமிழருடைய வரலாற்றை நம்ம உலக அரங்கிற்கு சொல்ல முடியும்.
0: இதை வந்து ஒரு வேண்டுகோளா வந்து ஐயா வந்து
2: ஆவணங்கள், நம்முடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு பழம்பெருமை மிக்க ஆவணங்கள், அதை நீங்க வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ள மூட நம்பிக்கையால உள்ள பூட்டி வைக்காதீங்க. தயவு செய்து அதை யாராவது படிக்க தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து படிச்சு அதுல இருக்கிற செய்திய தமிழ் சமூகத்துக்கு கொடுங்க. இந்த நேரத்தில் நான் என்ன செய்யறேன்,
0: வேண்டுகோளாவே வைக்கிறோம். வேண்டுகோளாவே வந்து இது கோடை பண்பலையும் சேர்ந்து வேண்டுகோளா வைக்கிறது. இதை சார்ந்த அதிகாரிகளும் இதுக்கு முன்னெடுத்து செல்வாங்கன்ற நம்பிக்கையோடு இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க?
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்திலிருந்து கணேசன் பேசுறேங்க.
0: கணேசன் ஐயா கேளுங்க, கேளுங்க.
3: ஐயா கிட்ட ரெண்டு கேள்வி இருக்கு.
0: கேளுங்க, கேளுங்க.
3: இப்ப நாங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, ஓலைச்சுவடியில வந்து மஞ்சளை தடவி அது கோழி ரக்க மாதிரி இருக்கு. அது அது என்ன தொண்டு எழுதுறாங்கன்னு தெரியல, நல்லா அழகா இருக்கு அந்த எழுத்து. அப்ப அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த சோசியம் பாக்குறவங்க அந்த ஓலைச்சுவடியில சோசியம் பாப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த இது அந்த அந்த

0: நல்லா வரைஞ்சி நல்லா படபடமா வச்சு அதுல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு,
1: எப்படி எழுதியிருப்பாங்கன்றது ஒரு பயங்கர ஆர்வத்துல அவர் என்ன பேசணுமே வார்த்தையில தேடிட்டு இருந்தாரு. அப்படி எப்படிங்க அழகா எழுதியிருக்கிறாங்க, என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி எழுதியிருப்பாங்க?
2: உண்மையிலேயே தமிழர்கள் வெள்ளோலை தயாரிக்கிற முறை, இன்னைக்கு தாள் தயாரிக்கிற மாதிரி அன்னைக்கு வெள்ளோலைகளை முறையா தயாரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு பனை மரத்துல, அதுவும் நன்கு முற்றாத பனை ஓலையை வந்து வெட்டிக்குவாங்க. வெட்டி அதை என்ன செய்வாங்கன்னா, முறையாக மஞ்சள் பூசி வெந்நீர் வச்சு நல்லா அவிப்பாங்க. அவிச்ச பிறகு அதை வந்து மெதுவான வெயில் இருக்கக்கூடிய இடத்துல போட்டு உலர்த்துவாங்க. பிறகு எழுத வேண்டிய அளவிற்கு ஓலைகளை நன்றாக நறுக்கி கொள்வார்கள். பிறகு என்ன செய்வாங்கன்னா, இரண்டு பக்கமும் ஒரு சின்ன இடைவெளி விட்டு ரெண்டு ஹோல் போட்டுக்குவாங்க. பிறகு அதுல வந்து நூல் வச்சு கோர்த்து கட்டிடுவாங்க. கட்டின பிறகு இப்போ நம்ம என்ன நூல் எழுதுறோமோ அந்த நூலை எழுதுறதுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த ஏடு பதமா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு உகரம் போட்டு பார்ப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, துளித்தும் நீட்டித்தும் எழுதி பார்க்கும்போது ஓலைச்சுவடி கிளியாம இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த உகரம் போட்டாங்க. ஆனா பின்னால அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அது பிள்ளையார் துளி அப்படின்னு ஒரு தவறான ஒரு கற்பிதம் செய்யப்பட்டது. பிறகு என்ன செய்வாங்கன்னா, எழுத்தாணியை வைத்து அந்த ஓலையில எழுதுவார்கள். இன்னைக்கும் எழுதக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. பிறகு அந்த எழுத்து தெளிவா தெரிவதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கறி, அதாவது கறி அல்லது மணத்தக்காளி அந்த இலை, இதையெல்லாம் ஒரு கறியாக மாற்றி அதை அதில் பூசுவாங்க. பூசும் போது அந்த எழுத்து பளிச்சுன்னு தெரியும். இதுதான் ஓலைச்சுவடி எழுதக்கூடிய ஒரு உருவாக்கி ஓலைச்சுவடியில எழுதக்கூடிய ஒரு மெத்தடாக தமிழர்கள் பயன்படுத்தி இருக்காங்க.
1: அழகா சொல்லி இருக்கீங்க, கேட்கும் பொழுது அவ்வளவு ஆர்வமா இருக்கு. அந்த ஆர்வத்தோடு பண்பலையில் கேட்கலாம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கல்யாணத்துல கவனிச்சியா,
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
1: மாற்றங்களின் மறுமொழி, ஏற்றங்களின் இதய ஒளி, பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக தமிழ் சுவடிகளும் தமிழர் வரலாறும் சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
11: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
11: வணக்கம் சார், நான் பத்மராஜா அப்படின்னு சென்னையிலேருந்து பேசுறேன்.
1: பத்மராஜா ஐயா கேளுங்க.
11: நன்றி ஐயா. வணக்கம். கோடை பண்பலைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பேர் நடத்த மாட்டேங்கிறாங்க. உண்மையில ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சிறப்பு விருந்தினருக்கு பல நன்றிகள் இந்த மாதிரி தகவல் தெரிவிக்கிறதுக்கு. என்னோட ரெண்டு கேள்வி ஐயா. ஒன்று வந்துட்டு, நான் வந்து பேசிக்கலி இன்ஜினியர். இந்த அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள் எழுதுனதெல்லாம் தமிழ் பற்றியும் தமிழ் சமுதாயம் பற்றியும் தான் எழுதியிருக்காங்களா? இப்ப மெடிசின் பத்தியும் எழுதியிருக்காங்கன்னு சொன்னீங்க, இது மாதிரி இன்ஜினியரிங் பத்தியும் அந்த காலத்துல எழுதியிருக்காங்களா? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஏன் நம்ம இப்ப இஸ்ரோ வந்துட்டு பிரைவேட் ஆளுங்களை எல்லாம் இது பண்றாங்க, ஊக்குவிக்கிறாங்க? அது மாதிரி நம்ம பிரைவேட் பிரஸ் எல்லாம் ஊக்குவிச்சு அவங்கள ஏன்னா பல லட்சம் ஓலைச்சு கூட இன்னும் திறக்கப்படாமலே இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் மனவேதனையா இருக்கு.
1: இதெல்லாம் செய்ய முடியுமான்னு ஐயா கேக்குறாங்க. இதுக்கு ஐயாவோட பதில் என்னங்கய்யா?
2: ஐயா, உண்மையிலே ஓலைச்சுவடிகள் இன்னைக்கு பதிப்பிக்கிறதுக்கு நிதி கொடுக்கறது கூட ஆள் இல்லை. நானே இன்னைக்கு பல நூல்கள் பதிப்பிக்காம என்ன வச்சிட்டு இருக்கிறேன். நூல் எழுதியிருக்கிறேன், ஆனா அதை பதிப்பிச்சு வெளியே கொண்டு வரணும், அதுக்கு நிதி தேவைப்படுது. ஆனா நம்மளால அதை வெளியிட முடியல. ஒன்று, இன்னொன்று, ஒரு ஓலைச்சுவடியை வந்து பதிப்பிக்கணும்னா குறைந்தபட்சம் 1 வருடம் உழைக்கணும் ஒரு புத்தகமா கொண்டு வரணும்னா. அப்ப அது போன்று லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இருக்குன்னா அதை புத்தகமா வெளியிடுவதற்கு நமக்கு வந்து ஒரு பெரிய நிதி தேவைப்படுது. இந்த நிதி இல்லாம தான் பெரும்பான்மையான ஓலைச்சுவடிகள் இன்னும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தன்னார்வலர்களாக வெளியிலிருந்து

0: நாட்கள் வந்து நிதியுதவி செஞ்சா நிச்சயமா இத ஓலைச்சுவடிகளை நிச்சயமா இன்னும் விரைவாக பதிப்பிச்சு வெளியே கொண்டு வர முடியும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கீங்க, நமக்கு மிகப்பெரிய வரலாறுலாம் நமக்கு இன்னைக்கு ஓலைச்சுவடியில இருந்து கிடைச்சிருக்கு. இஸ்லாமிய மன்னர்கள் பராக்கிரம பாண்டியனை கைது செஞ்சுட்டு போன செய்தி இன்னைக்கு ஓலைச்சுவடி வழியா கிடைச்சிருக்கு. அதே போல மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீர தமிழன் நவாபுகளால் படுகொலை செய்யப்பட்டதான கூடுதல் தகவல் அடங்கிய வரலாற்று சுவடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாண்டியர்களும் சோழ மன்னர்களும் தோற்ற பிறகு அவர்கள் குடியேறிய இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துல பூதப்பாண்டி என்று சொல்லக்கூடிய இடத்துலதான் அந்த வம்சாவளியினர் போய் குடியேறியதுக்கான வரலாற்று ஆவண சுவடி நமக்கு கிடைச்சிருக்கு. அதுபோல தென்காசி பாண்டியர்கள் பற்றிய சுவடியும் நமக்கு கிடைச்சிருக்கு. கரிவல வந்த நல்லூர் பாண்டியர்கள் பற்றிய குறிப்புகள் கிடைச்சிருக்கு. வள்ளியூர் பாண்டியர்கள் பற்றிய வரலாற்று செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது. இப்படி பல வரலாற்று அடங்கிய ஓலைச்சுவடிகள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை இன்னும் என்ன செய்யப்படல, பதிப்பித்து நூலாக வெளியே வரல. இது வெளியே வரணும் அப்படின்னா இதுல அரசு மட்டுமில்ல தன்னார்வலர்களும் வெளிநாட்டில் இருக்கிற இது போன்ற நிறுவனங்களும் உதவி செஞ்சாங்கன்னா நிச்சயமா தமிழருடைய முழுமையான வரலாற்றை நம்ம என்ன செய்ய முடியும், வெளியே கொண்டு வர முடியும். கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பல வரலாற்று சுவடிகள் தமிழ்ல கிடைக்கக்கூடிய சுவடிகள்ல சுமார் 65% சுவடிகள் சுத்த மருத்துவ சுவடிகள். அந்த சுவடிகளை பதிப்பித்து வெளியே கொண்டு வந்தா பல நோய்களுக்கு தீர்வு காண முடியும். சித்த மருத்துவர்கள் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் உங்களுக்கு, புற்றுநோயில 300 வகையான புற்றுநோய்கள் இருப்பதாகவும் அந்த 300 வகையான புற்றுநோய்களுக்கும் அவர்கள் மருந்து சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் நம்ம பதிப்பிச்சு வெளிக்கொண்டு வந்து இந்த மருந்தை எல்லாம் நம்ம மீண்டும் தமிழ் சமூகத்துக்கு கொடுத்தா தமிழ் சமூகம் நோயின்றி மிக நீண்ட காலம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்துல இந்த நம்முடைய கோடை பண்பலை நேயர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: அழகா எல்லா காற்று வெளியில் இவ்வளவு நேரம் நாங்கள் ஓலைச்சுவடிகளை பற்றி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொன்ன உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இதை கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்கள் அனைவரும் உங்கள் வீடுகளில் ஓலைச்சுவடிகள் இருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களிடம் ஓலைச்சுவடிகள் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் ஓலைச்சுவடிகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுக்கு ஓலைச்சுவடிகள் வேண்டாம், ஆனால் ஓலைச்சுவடிகளுடைய நகல் மட்டும் கொடுங்கள். அதன் மூலமாக தமிழ் சமூகத்தினுடைய பழம்பெருமை மிக்க அந்த பண்பாட்டையும் வரலாற்றையும் நாம் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அதை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: வணக்கத்தோடு இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் பேசினாங்க, நிறைய நேயர்கள் கருத்துக்களை சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தேனி தங்கராஜ் இந்த ஓலைச்சுவடிகளுக்கு வந்து ஒரு வழியை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி காணாமல் போன ஓலைச்சுவடியில் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு அவர் தான் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு வாயிலை திறந்து விட்டுருக்கார். அவர் வந்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு முத்தான நேயராக இன்றைய நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி கோடை பண்பலை 100.5

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி
0: வழங்கிய வானவில்.
3: இன்றைய வானவில் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்தார் தமிழ் ஓலைச்சுவடியியல் அறிஞர் பேராசு தாமரை பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியை நிறையாளுகை செய்திருந்தார் ஜே பே ரமேஷ்குமார். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் சரவணன், கணினியாக்கம் யுவபாலா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு செந்தமிழ் செல்வி. இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா வியந்திடும் முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கும் முடிவு செய்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ஈஷாராணி பருவா தாய்லாந்தின் சருண்ராக் ஐ எதிர்கொள்கிறார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: மகிழ்வான வணக்கம் நேர்களே. உணவின் உன்னதம் உணர்த்தும் வேளாண் தொழில், அழகின் நேர்த்திங்காய் ஆடைகளை நெய்திடும் நெசவு தொழில், வேலைகளை எளிதாக்க பொருள்களை உருவாக்கிடும் உற்பத்தி தொழில், குறுகிய வட்டாரத்திற்குள் செய்திடும் சிறு தொழில், ஒரே கூரையின் கீழ் செய்திடும் குடிசை தொழில் என பல்வேறு தொழில்களை பன்னெடுங்காலமாய் செய்து கொண்டிருக்கும் நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இளைஞர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அன்றாட பணிகள் அப்படியே நகர்ந்து கொண்டிருக்க எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் ஒருபுறம், கடந்த காலத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள் மறுபுறம், நிகழ்காலத்துல செய்ய வேண்டியவைகளை நிதானிச்சு பார்க்கக்கூடிய நிமிடங்கள் ஒருபுறம் என பல்வேறு எண்ண அலைகளின் ஓட்டத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய நாம நமக்காக நேரத்தை செலவிடுறோமா? சற்று சிந்திச்சு பாருங்களேன். குழந்தைங்களுக்காக இல்ல, பெற்றோருக்காக, குடும்பத்துக்காக, உறவினர்களுக்காக என ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நமக்கான நேரம் எது? நம்மை நாமே கவனிச்சுக்கிறது எப்போ? இந்த வினாக்களுக்கு பலருக்கும் விடை தெரியாது. சிலர் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நமக்காக நேரம் ஒதுக்கி நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், செயல், உடல் நலம் இப்படி

எல்லாமே எப்படி இருக்கு என்பதை அக்கறையோடு கூடிய கவனம் செலுத்தும் போதுதான் நாம முனைப்போடும் கவன குவிப்போடும் நம்மளுடைய செயல்களை செய்ய முடியும் என சில வல்லுநர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நீங்க எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க? இந்த வினாவிற்கான விடைய உங்களுடைய இதயத்திற்கு நீங்களே சொல்லிட்டு இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில நாம எந்தெந்த இடங்களை பார்வையிட காத்துட்டு இருக்கோம் என்பத அறிந்து கொள்வோமா? கடந்த நிகழ்ச்சியில எந்த இடத்தை சுத்தி பார்த்தோம்? எண்ணெய் கோவில் பற்றி தெரியுமா? புகழ்பெற்ற சூரிய கோவில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு? சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: மாற்றுவழி பயணமாக இது வியத்தகு இந்தியா. இளைஞர்களே, குறிப்பு வினாக்களை கொண்டு இன்றைய சுற்றுப்பயணம் எங்க அமைய இருக்கு என்பதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கோட்டைக்குள்ளேயே சுத்தி பார்க்கிறதுக்கு பல இடங்கள் இருக்கின்றன. சிலவற்றை கடந்த நிகழ்ச்சியில பார்வையிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு மீதம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் இன்றைக்கு சுத்தி பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். சரிங்க, இப்ப நாம வந்திருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு என்பதை அப்படியே உற்று நோக்குங்களே. இது என்ன கோவிலா? ஏன்னா இதோட வெளிப்புற தோற்றம் கோவில் கோபுரத்தை போலதான் இருக்கு. அதுலயும் நம்ம தென்னிந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில் கோபுரம் போல இருக்கே. வழக்கமா வட இந்திய பகுதிகளில் கோவில் கோபுரம் கூம்பு வடிவத்துல இருக்கும். ஆனா இது நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில் கோபுரத்தை போலவே இருக்கு. அதுலயும் நாம பார்க்கிற இந்த நுழைவு வாயில் அவ்வளவு அழகா நுணுக்கமான கலை வெளிப்பாடுகள் கொண்டதா இருக்கு. இது என்ன இடம்?
1: சொல்றதெல்லாம் சரிதாங்க. இப்ப நாம வந்திருக்கக்கூடிய இடம் டெலிகா மந்திர்.
0: கோவில்னு சொல்றீங்க, ஆனா இங்க எந்த வழிபாடும் நடைபெறவே இல்லையே அப்படின்னு சிலருக்கு தோணலாம். இந்த இடம் இப்போ அழகான காட்சி தளமா தாங்க இருக்கு. இந்த கோவில் முன்பொரு காலத்துல சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா சொல்றாங்க. கிபி 8வது நூற்றாண்டோட முற்பகுதிக்கும் 9வது நூற்றாண்டோட முற்பகுதிக்கும் இடைப்பட்ட பல்வேறு காலகட்டங்கள்ல இது கட்டப்பட்டதா கருதப்படுது. இந்த கோவில் கட்டிடக்கலையில இசை இணக்கங்களை அடிப்படையாக கொண்ட வடிவமைப்பிற்கு ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு என பார்க்கப்படுது. இத ஹெர்மன் ஹோட்ஸ் என்பவர் பிற்கால குப்த கால இந்திய கலையின் தலை சிறந்த படைப்பு என அழைச்சாராம். இந்த கோவிலோட பெயர் காரணம் பற்றி தெளிவா தெரியலன்னு சொல்றாங்க.

இருந்தாலும் டெலிகா மந்திர் என்பதற்கு நேரடி பொருள் எண்ணெய் வணிகரின் கோவில் அப்படின்னு பொருள்படுவதா சொல்லப்படுது. ஆனா இந்த விடயத்தை எந்த ஒரு கல்வெட்டுலயோ அல்லது நூல்கள்லயோ இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படல அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க. உள்ளூர் நாட்டுப்புற கதைகளின்படி இந்த கோவில் அரசர்கள் இல்லனா அரச வம்சாவளிகளோ, அர்ச்சகர்கள் இல்லனா அவங்களுடைய வம்சாவளிகளோ இல்லாம எண்ணெய் வணிகர்களால கட்டப்பட்டது. அதனால இந்த கோவில எண்ணெய் கோவில் என பொருள்படக்கூடிய டெலிகா மந்திர் என்று அழைப்பதா சொல்றாங்க. அதாவது எண்ணெய் வணிகம் செஞ்ச வணிகர்கள் ஒருவேளை இந்த கோவில் கட்டுவதற்கு பொருள் உதவியோ பண உதவியோ செஞ்சிருக்கலாம் என்பதாலதான் இந்த கோவிலுக்கு இந்த பெயர் வந்திருக்காங்க. இதனோட உயரத்தை பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்குன்னு. கிட்டத்தட்ட இது 80-100 அடி வரை உயரமுடையது என சொல்லப்படுது. குவாலியர் கோட்டை வளாகத்திலேயே மிகவும் உயரமான அமைப்பா இந்த அமைப்பு திகழ்வதா சொல்றாங்க. அதாவது நாம பாக்குற இந்த கோபுரம், வழக்கமா பெரிய கோவில்கள்ல காணப்படக்கூடிய தூண் மண்டபங்களை இங்க நம்மளால பார்க்க முடியல. ஆனா ஒரு பெரிய நுழைவு வாயில் இருக்கு, அதை தொடர்ந்து முன் மண்டபமும், நேரடியா கருவறை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோவிலோட கிழக்கு நோக்கிய இந்த பிரதான நுழைவு வாயில் 35 அடி உயரமுடையதாங்க. இந்த நுழைவு வாயிலோட கீழ்பகுதியில பாருங்களேன், இரண்டு பக்கமுமே கங்கை மற்றும் யமுனை நதி தேவதைகளோட சிற்பங்கள் எவ்வளவு அழகா செதுக்கி இருக்கிறாங்க. ஆனா அது சற்று சிதலமடைஞ்ச மாதிரிதான் இருக்கு. இவை சற்றே சாய்ந்த நிலையில பெண்கள் மற்றும் சிறுவர்களோடு காட்சி அளிக்குது. அப்படியே பிரதான கதவோட நடுப்பகுதியை பாருங்க. விஷ்ணுவின் வாகனமான கருடனோட உருவம் பெரிய அளவுல செதுக்கப்பட்டிருக்கு. இது ஆரம்ப காலத்துல ஒரு விஷ்ணு கோவிலா இருந்ததற்கான சான்றாக கூட சிலர் கருதுவதா சொல்றாங்க. இந்த கதவு நிலைகளோட சுவர்களை பாருங்களேன், எவ்வளவு மிதுன சிற்பங்கள் நுணுக்கமா செதுக்கி இருக்கிறாங்கன்னு. அதே போல வாயிலின் இருபுறமும் இங்க பாருங்க, ஆயுதங்களை ஏந்திய ஆண் மற்றும் பெண் துவாரபாலர்கள், அதாங்க வாயிற்காவலர்கள், எவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்க. ஆனா இது சேதமடைஞ்சுதான் இருக்கு. அதே போல இந்த கோவிலோட வெளிப்புற சுவர்களை பாருங்க, பெரிய மாடங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றில நுணுக்கமான தெய்வ சிலைகளும் நிறுவப்பட்டிருக்கின்றன. ஆனா இவ்வளவு அழகான கலைப்படைப்பை பார்க்கும் பொழுது ஏன்பா இதெல்லாம் இப்படி சிதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பலருக்கும் தோணும். வரலாற்று படையெடுப்புகளின் போது இவை பெரும் அளவுல சேதமடைஞ்சாதா சொல்லப்படுது. ஆனா அப்படி சேதமடைஞ்சிருந்தா கூட எஞ்சி இருக்கக்கூடிய இந்த சுவடுகள் அந்த காலகட்டத்துல சிற்பிகளோட கைத்திறனை அப்படியே நமக்கு எடுத்துக்காட்டுதுன்னே சொல்லலாம். அப்படியே நமக்கு வலப்பக்கமா இருக்கக்கூடிய சுவரை பாருங்களே, எப்பா எப்படித்தான் இதெல்லாம் செதுக்குனாங்களோ, இங்க பாருங்க இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா. அப்படியே பாம்பு சுருண்ட நிலையில இருக்கக்கூடிய வடிவத்தை உண்மையிலேயே நம்ம தத்ரூபமா பார்க்கிற மாதிரியே சுவர்கள்ல செதுக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு நீளத்துக்கு ஒரே மாதிரி செதுக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். சுருக்கமா சொல்லணும்னா, நாம இந்த டெலிகா மந்திர்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயுமே நுண்ணிய வேலைப்பாடுகள் மிகுதியாக இருக்கின்றன. சாதாரணமான ஒரு சின்ன கல்ல கூட எந்த வேலைப்பாடும் இல்லாம இல்லைங்க. அந்த அளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கின்றன. அப்படியே இந்த கோவில முழுவதுமா ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு வரலாம் வாங்க.

0: தமிழின் பட்டறிவை பண்பலை வழியே பெற்றிடும் நேரமாக இது. வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம குவாலியர் கோட்டையில இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா நாம வந்திருக்கக்கூடிய இடம் மிக முக்கிய கட்டிடக்கலை நுணுக்கங்கள் வாய்ந்த சிறப்பான இடம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல இந்த இடம் எப்படி இருக்கு என்பதை வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
1: என்னப்பா இது, இந்த கட்டட அமைப்பே சற்று வேறுபட்டதா இருக்கு. இப்ப நாம வந்திருக்கக்கூடிய வளாகத்துக்குள்ள இரண்டு அழகான கட்டட அமைப்புகள் இருக்கின்றன. ஒன்னு பெருசா இருக்கு, ஆனா இன்னொன்னு அந்த தூரத்துல இருக்கிறது சின்னதா இருக்கு. ரெண்டுமே அழகான மேடை மேல கட்டப்பட்டிருக்கு. தொலைவுல இருந்து பார்க்கிறப்பவே இந்த வேலைபாடுகளோட வனப்பு நம்ம கண்களை ஈர்க்குது. ஏன்னா அதனோட அமைப்பு அவ்வளோ வித்தியாசமா இருக்கு. குவாலியர் கோட்டையில அமைஞ்சிருக்க கூடிய இந்த இடத்துக்கு பேர்
0: என்ன? சாஸ்பாகு கோவில். நம்ம கண் முன்னாடி விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான கலைப்படைப்பு 11வது நூற்றாண்டை சேர்ந்த உலக புகழ் பெற்ற சாஸ்பாகு இரட்டை கோவில்கள் என சொல்றாங்க. இது சாஸ்பாகு என்றும் சாஸ் அபூர் பகுகே மந்திர் என்றும் அழைக்கப்படுதாங்க. இந்த வரலாற்று பெட்டகத்துக்குள்ளதான் இப்ப நாம அடியெடுத்து வச்சிருக்கோம். நாம நிக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் பாருங்க. காலம் தன்னோட வடுக்களை இந்த சுவர்கள்ல பதிச்சிருந்தாலும் கச்சபகட்டா வம்சத்தின் மன்னர் மகிபாலன் 1900 முதல் 1093 இடைப்பட்ட காலத்துல செதுக்கிய மகத்தான வரலாறு இந்த கோவிலுக்கு உண்டு என இதனோட கம்பீரமே பேசுது அப்படின்னு சில வரலாற்று வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவங்களோட குறிப்பு படி மன்னர் மகிபாலன் தன்னுடைய வைஷ்ணவ மனைவிக்காக இந்த பெரிய கோவிலையும், அதாவது சாஸ் கோவிலையும், தன்னுடைய சிவபக்தையான மருமகளுக்காக, அதோ அங்க தெரியுதுல அந்த சின்ன கோவிலையும், அதாவது பகு கோவிலையும் கட்டியதா சொல்றாங்க. பார்க்கிற இந்த பெரிய கோவில் சாஸ் விஷ்ணுவின் அவதாரமும் கிருஷ்ணரின் பெயருனுமான அனிருத்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும், அந்த சிறிய கோவில் பகு சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது எனவும் சொல்லப்படுது. இப்போ நாம சாஸ் கோவிலோட முகப்புலதான் நின்றுட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய நுணுக்கமான வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமே பாருங்களேன்,
1: எவ்வளவு அழகா இருக்கு.
0: ஒவ்வொரு கலை படைப்புமே நம்ம கிட்ட ஏதோ ஒரு கதையை சொல்ற அளவுக்கு அவ்வளோ சிறப்பா இருக்கு. இந்த பாரத்தை தாங்கி நிற்கக்கூடிய 4 பிரம்மாண்டமான ருச்சக கடபவல்ல பாணி தூண்கள் நம்மள வியப்புல ஆழ்த்துதுன்னே சொல்லலாம். எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். இங்க இருக்கக்கூடிய சுவர்கள்ல ஒவ்வொரு இடத்துலயுமே வளைவான, நேரான, நுணுக்கமான பல்வேறு சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படியே சற்று அண்ணாந்து மேல பாருங்களேன்.
1: வாவ், என்னப்பா இது, இவ்வளோ அழகா கட்டியிருக்கிறாங்க.
0: கிட்டத்தட்ட ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பயன்படுத்தி இதை கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு தாங்க தோணுது. ஏன்னா இதனோட வடிவியல் அவ்வளோ நேர்த்தியா இருக்கு. அந்த வட்டங்கள், நேர்த்தியா இருக்கக்கூடிய சதுர செவ்வக வடிவங்கள், கூர்முனையா இருக்கக்கூடிய அந்த ஓரங்கள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த கலைப்படைப்பை யாருங்க இப்படி சேதப்படுத்தினது அப்படின்னு இதை பார்க்க

பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வனப்பு மிக்க கை வேலைப்பாடுகள் இங்கு நிறைஞ்சிருக்கு. இந்த குவாலியர் கோட்டையில ஏற்பட்ட பல்வேறு படையெடுப்புகள் தான் இந்த படைப்புகள் இப்படி சிதைஞ்சு போக காரணம் என சொல்றாங்க. இந்த பெரிய கோவில்ல பெரும்பாலும் செதுக்கப்பட்டிருக்க கூடியவை கிருஷ்ணரோட புராண கதைகளோட புடைப்பு சிற்பங்கள் என சொல்லப்படுவதுண்டு. அப்படியே சற்று வெளியில வந்து இந்த மேல் பகுதிய பாருங்களேன், கருடனோட அழகான பெரிய சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கா. இத வச்சுதான் இந்த கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது என சொல்லப்படுதாங்க. சரிங்க, அப்படியே இந்த நுழைவு வாயில் வழியாவே வெளியே போனோம்னு வைங்களேன், அது அங்க இருக்க பகு கோவிலுக்கு நம்மளால போக முடியும். வாங்க போலாம். என்னே அழகு, பகு கோவிலும் அவ்வளோ அழகான நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைஞ்சுதான் இருக்கு. இதனோட அந்த வெளிப்புற வடிவமைப்பை எப்படி சொல்றதுனே தெரியலைங்க, அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. மிகப்பெரிய மேடையின் மீது அமைக்கப்பட்டிருக்க கூடிய இந்த சிறிய கோவில் கலை அற்புதம் நிறைஞ்சதுனே சொல்லலாம். இங்க பல்வேறு சிற்பங்கள் அழகா சிதைக்கப்பட்டிருக்கின்றன, ஆனா அவற்றோட முகப்பகுதிகள் மட்டுமே சிதைக்கப்பட்டிருக்கின்றன. வாங்க அப்படியே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நாம கோவிலோட கருவறைக்கு அருகன் மேல நிக்கிறோம். இது கிட்டத்தட்ட 9.33 அடி பக்க அளவு கொண்ட சதுர வடிவ கருவறை. 4 மைய தூண்கள் இதை தாங்கி நிற்கின்றன. இதன் மகா மண்டபம் 23.33 அடி சதுர அளவுல 12 தூண்களோடு பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்கு. மேல இருக்கக்கூடிய கூரைய பாருங்களேன், ஒன்றை ஒன்று வெட்டக்கூடிய 2 சுழற்றப்பட்ட சதுரங்கள் எண்கோண வடிவத்தை உருவாக்கி ஒன்றன் மேல் ஒன்றாக படியும் வட்டங்களால மூடப்பட்டிருக்கு. என்ன ஒரு அரிய பொறியியல் அற்புதம். தூண்களோட எண்கோண அடித்தளத்துல அழகிய பெண் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனா காலத்தின் கொடுமையால இந்த உருவங்கள் சில சிதைந்து காணப்படுகின்றன. கருவறைக்குள்ள உற்று பார்த்தோம் அப்படின்னா சேதமடைந்த நிலையில விஷ்ணுவின் உருவம் தெரியுதா? அவருக்கு ஒரு பக்கம் வேதங்களை ஏந்தியபடி பிரம்மாவும் மறுபுறம் திரிசூலத்தை ஏந்தியபடி சிவனும் நிற்பதை போன்ற சிற்பங்கள் இருக்கின்றன. இப்படி மும்மூர்த்திகளும் ஒன்றாக இணைந்து இங்கு காட்சி தருவது நம்மை அறியாமலேயே மெய்சிலிருக்க வைக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர கண்முன்னே நிறுத்திய இந்த சாஸ்பாகு கோவில், அதாங்க இரட்டை கோவில்கள் என குவாலியர்ல அழைக்கப்படக்கூடிய இந்த சிறப்பான இடத்தை சுத்தி பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கையோட இந்த பாடலை கேட்டுக்கிட்டே இங்க இருக்கக்கூடிய அழகான சிற்ப வேலைப்பாடுகளையும் செதுக்கல்களையும் மீண்டும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துருவோமா?

0: விரைவு திருச்சி சாரதாசில். கோடி பண்பலை நூறு பிளேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: வரலாற்று சுவடுகளை வான்வழியே கண்டுகளிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம குவாலியர் கோட்டையில இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் நாம வந்திருக்கக்கூடிய இடம் இந்த பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான அமைதியான இடம் என்றே சொல்லலாம். குவாலியர் கோட்டைக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய குருத்வாரா தான் இது. வெண்மை வனத்துல அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குருத்வாராக்குள்ள ஒளிப்படங்கள் எடுக்கவோ காட்சி படங்கள் எடுக்கவோ இசைப்பு கிடையாதுங்க, அதாவது அனுமதி கிடையாது. அதே போல உள்ள அமைதியை கடைபிடிக்கணும் என்பதால இப்ப நாம இதன் வாயில் பகுதியில நின்று இந்த குருத்வாரா பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு உள்ள போய் அமைதியா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். குவாலியர்கோட்டையோட பிரம்மாண்டமான உயரமான பாறை சரிவுகளுக்கு மேல் அடியெடுத்து வச்சு கோட்டையின் பரபரப்பான வரலாற்று சுவடுகளுக்கு நடுவே தூய்மையான வெள்ளை நிற பளிங்கு கற்களால ஜொலிக்கக்கூடிய இந்த குருத்வாராவை பார்க்கிறப்போ நம்மளுடைய மனசுக்குள்ள பேரமைதி குடிகொள்ளுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அதனோட தோற்றம் அவ்வளோ ரம்மியமா இருக்கு. 17வது நூற்றாண்டு தொடக்கத்துல நடைபெற்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வின் நினைவாகத்தான் இந்த வரலாற்று தலம் எழுப்பப்பட்டதா கருதப்படுது. சீக்கியர்களின் 6வது குருவான குரு ஹர்கோபிந்த் சாஹிப் ஆன்மீகத்தையும் தற்காப்பு ஆற்றலையும் இணைத்த ஒரு மாபெரும் தலைவரா வளர்ந்து வந்தாராம். அவர் வளர்ந்து வரக்கூடிய எழுச்சியை கண்டு அஞ்சிய முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் குரு ஹர்கோபிந்த குவாலியர் கோட்டையில கைதியா அடைச்சு வச்சுட்டாராம். அப்போ

குவாலியர் கோட்டை ஒரு கடினமான அரசியல் சிறைச்சாலையா விளங்கியதாங்க. அதே சிறைச்சாலையில முகலாய ஆட்சியை எதிர்த்ததற்காக 52 குறுநில ராஜபுத்திர மன்னர்களும் சிறை வைக்கப்பட்டிருந்தாங்களாம். சிறையில் இருந்த காலத்திலையும் குருஜி தனது ஆன்மீக ஆற்றலால அனைவரோட அன்பையும் வென்றாராம். குருஜியோட நியாயமான பண்பை புரிஞ்சுக்கிட்ட பேரரசர் ஜஹாங்கீர் நிறைவா அவரை சிறையிலிருந்து விடுதலை செய்ய உத்தரவிட்டிருக்காரு. ஆனா சுயநலம் இல்லாத அந்த மனிதர் என்னுடன் சிறையில் வாடும் இந்த 52 நிரபராதி மன்னர்களையும் விடுதலை செய்தால் மட்டுமே நான் சிறையை விட்டு வெளியேறுவேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாராங்க. இத கேட்ட ஜஹாங்கீர் ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கிறாரு. குருஜியோட ஆடைய பிடிச்சுக்கிட்டு எத்தனை மன்னர்களால வெளியில வர முடியுமோ அத்தனை பேரை மட்டும்தான் நான் விடுவிப்பேன்னு சொன்னாராம். இத கேட்ட குருஜி தந்திரமா ஒரு யோசனை செஞ்சிருக்காரு. அதே நேரத்துல அது கருணை மிக்க வழியாகவும் இருந்திருக்கு. 52 தொங்கட்டான்கள் அல்லது தொங்கல்கள் கொண்ட ஒரு சிறப்பு அங்க

பேரை வர முடியுமோ அத்தனை பேரை மட்டும்தான் நான் விடுவிப்பேன்னு சொன்னாராம். இதை கேட்ட குருஜி தந்திரமா ஒரு யோசனை செஞ்சிருக்காரு. அதே நேரத்துல அது கருணை மிக்க வழியாகவும் இருந்திருக்கு. 52 தொங்கட்டான்கள் அல்லது தொங்கல்கள் கொண்ட ஒரு சிறப்பு அங்கிய தைக்க சொன்னாராம். அது கிட்டத்தட்ட 52 வாள்களை போல காட்சியளிச்சிருந்திருக்கு. ஒரே ஆடையில 52 வாள்கள் தொங்குனா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்திருக்கு அந்த உடை. ஒவ்வொரு மன்னரும் அந்த 52 வாள்களையும் புடிச்சுக்கிட்டு குருஜியோட இணைஞ்சு சிறையில இருந்து ஒரே நேரத்துல சுதந்திர காற்ற சுவாசிச்சபடியே வெளியே வந்தாங்களாம். இந்த தியாக செயலின் காரணமாக தான் அவருக்கு பந்திசோர், அதாவது சிறைப்பட்டோரை விடுவித்த வள்ளல் என்ற பெயர் வந்ததா கூறப்படுது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க விடுதலை நாளையே இன்றளவும் சீக்கிய பெருமக்கள் பந்திசோர் திவாஸ் என்ற பெயர்ல தீபாவளி திருநாளை இணைத்து கொண்டாடிட்டு வராங்க. இந்த 6 ஏக்கர் பரப்பளவிலான குருத்வாரா வளாகத்துல நுழையும் போதே அமைதியான சூழலும் அழகிய வெண்ணிற குவி மாடங்களும் அதற்கு மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க நிற கலசமும் நம்மள வியப்புல ஆழ்த்துதுன்னே சொல்லலாம். அதே போல இங்க இடைவிடாது நடைபெறக்கூடிய லங்கர் எனப்படக்கூடிய இலவச உணவு கூடம் அனைத்து வகையான மக்களுக்கும் எந்தவித வேறுபாடும் இன்றி நாள்தோறும் உணவை வழங்கி கொண்டிருப்பதா சொன்னாங்க. அப்படியே இந்த கோட்டையோட உச்சியில இருந்து குவாலியர் நகரத்தை சற்று பாருங்களேன். முழு குவாலியரையும் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா அது இந்த இடத்துல இருந்துதான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு அழகான காட்சிய இந்த மலைப்பகுதியில இருந்து பார்க்கிறோம். இந்த கோட்டையோட கம்பீரமும் சீக்கிய குருவோட தியாகமும் கலந்த இந்த தலம் வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்லைங்க, இது மனித நேயமும் நீதி உணர்வும் வென்ற நிலப்பரப்பு என்றே சொல்லலாம். சரிங்க, அப்படியே இந்த அழகான காட்சியை பார்த்துக்கிட்டு குவாலியர் கோட்டையில இருந்து வெளியில போலாமா?

0: குவாலியரில் செய்திடும் சுவாரஸ்யமான பயணமாக இது. வியத்தகு இந்தியா. குவாலியர் கோட்டையில பல்வேறு பகுதிகளை இன்றைக்கு சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்ப நாம வந்திருக்க கூடிய இடம் நமக்கு மிகவும் பரிச்சயமான இடம். இந்த இடத்தை பார்க்கிறப்போ நமக்கு பல நினைவுகள் உடனே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அட என்னப்பா, இப்பத்தான் நாம குவாலியர்ல ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம், அப்புறம் எப்படி இந்த இடம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான இடமா இருக்க முடியும்? நாம இதுவரைக்கும் இந்த இடத்துக்கு வரவே இல்லையே அப்படின்னு நீங்க கேக்குறதெல்லாம் சரிதாங்க. நாம பார்க்க வேண்டிய இடத்துக்கு தான் இப்ப வந்திருக்கோம். அப்படியே சற்று இந்த நுழைவு வாயில் வழியா நுழைஞ்சு நமக்கு முன்னாடி என்ன தெரியுதுன்னு மட்டும் பாருங்களேன். என்னப்பா, நம்ம கோனார்க் சூரிய கோவிலுக்கு எதுவும் வந்துட்டோமா? ஒடிசா பயணத்துல நம்ம கோனார்க்ல சுத்தி பார்த்தோம்ல, அதே கோவிலோட அமைப்பா இருக்கு. அதே கோவில் போலதான் இருக்கு, ஆனா அதே கோவில் இல்லங்க. ஏன்னா அங்க நாம இடிபாடுகளோடு சிதஞ்சு போன கோவிலோட ஒரு பகுதியெல்லாம் பார்த்தோம். அதுலயும் தேர் வடிவம் மட்டும்தான் நமக்கு முன்னாடி இருந்துச்சு. அதற்கு பின்னாடி ஒரு கோபுர வடிவம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் நினைவுல இருக்கு. ஆனா இங்க அந்த கோபுரத்தோட தேர் வடிவமும் அவ்வளவு அழகா அமைக்கப்பட்டிருக்கு.
1: சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த பழமையான சூரிய கோவில் எப்படி முழுவதுமா கட்டப்பட்டிருக்கும் என்பத மத்திய பிரதேசத்தின் குவாலியர்ல இருக்கக்கூடிய இந்த சூரிய கோவிலை பார்க்கும் பொழுது அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும். ஒடிசா பயணத்துல நாம பார்த்த அதே இடம் போன்ற ஓர் இடத்தை குவாலியர்ல மத்திய பிரதேசத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படி நல்லா இருக்குல்ல?
0: இந்த கோவில் பழமையானது போல நமக்கு தோற்றம் அளிச்சாலும் இது 1988 ஆண்டு தொழிலதிபர் ஜிடி பிர்லா குழுமத்தினரால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஒடிசாவின் உலக புகழ்பெற்ற கோனார்க் சூரிய கோவிலோட கட்டிடக்கலையை மையமா கொண்டு நவீன அமைப்புல மிக துல்லியமா இது கட்டப்பட்டிருக்கிறது. எனவே இத பிர்லா மந்திர் என இந்த பகுதியில இருக்கிறவங்க அறிஞ்சிருப்பதா சொல்லப்படுது. சூரிய பகவான் தினமும் உலா வரக்கூடிய தேரை இழுத்து செல்வது போல கோவிலோட முன்பகுதி கம்பீரமா செதுக்கப்பட்ட 7 குதிரைகளோட காட்சியளிக்குது பாருங்களேன். கோவிலோட ரெண்டு பக்கத்திலயுமே அடிவாரத்துல மொத்தம் 24 பெரிய கல் சக்கரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியே உங்களுக்கு கோனார்க் சூரிய கோவில் நினைவு கூறும் நினைக்கிறேன். வெளிச்சுவர்கள் முழுவதுமே ராஜஸ்தானின் பரத்பூர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட உயர்தர சிவப்பு மணற்கற்களால உருவாக்கப்பட்டதாங்க. சூரிய ஒளி இதன் மேல படுறப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம்பவளம் போல அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குல்ல. கோவிலோட வெளிச்சுவர்கள்ல புராண கதைகளை விளக்கக்கூடிய 100 மேற்பட்ட சிற்பங்கள் மிக நுட்பமா செதுக்கப்பட்டிருக்கின்றன. அதுல விஷ்ணுவின் அவதாரங்கள், பல்வேறு தேவதைகளோட உருவங்கள் என ஒவ்வொரு செதுக்களும் நம்மை மெய்சிலிருக்க வைக்குது. சரிங்க, இதுவரைக்கும் வெளிப்புறத்துல சூரிய கோவிலோட அமைப்பு கோனார்க் சூரிய கோவிலின் அமைப்பை ஒத்திருப்பதை பார்த்தோம். ஆனா கோனார்க் சூரிய கோவிலோட உட்பகுதி இருட்டாதா இருந்தது. அந்த பகுதி வந்து மூடப்பட்டிருந்தது, நம்ம உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனா இங்க இதனோட கருவறை எப்படி இருக்கும், இந்த கருவறைக்குள்ள நம்மளால போக முடியும், அதனால எப்படி இருக்கும், என்னெல்லாம் உள்ள பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடையே வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
2: வெளிப்புறத்துல சிவப்பு நிறத்துல முற்றிலுமா காட்சியளிக்க கூடிய கோவிலோட உட்புறம் முழுக்க முழுக்க தூய்மையான வெண்ணிறத்தாலான பளிங்கால ஜொலி ஜொலிக்குது. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமா ரம்யமா இருக்கு. மத்திய கருவறையில சூரிய பகவானோட அற்புதமான சிலை பிரகாசிப்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. சூரிய கதிர்கள் நேரடியா சிலை மேல படுவது போல நேர்த்தியா இந்த சிலை அமைக்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க. கோவிலோட உட்புறம் வெள்ளை வண்ணத்துல அமைதியான ஒரு சூழலை உருவாக்குது. அதனால சற்று நேரம் இந்த இடத்துல அமர்ந்து அப்படியே இந்த உட்பகுதி

நல்லா சுத்தி பாப்போமா. வெளிப்புறத்துல சிவப்பு மணற்கற்களையும் உட்புறத்துல வெள்ளை பளிங்காலும் ஒப்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூரிய கோவில் மிகவும் அற்புதமான படைப்பு என குவாலியர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க. இப்ப நாமளும் கூட சொல்றோம். அதுலயும் நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த அழகான படைப்பிற்கு மேலும் மெருகூட்டுவதா அமைஞ்சிருக்கக்கூடியது சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த பசுமையான சுற்றுச்சூழல்னே சொல்லலாம். ஒடிசாவின் கோனார்க் சூரிய கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள்னு பார்த்தோம்னா, கோனார்க் கோவில் மிகவும் பழமையானது மற்றும் மிகவும் பிரம்மாண்டமான அளவுல செதுக்கப்பட்டிருந்தது. அது ஒரு அழகான வரலாற்று பொக்கிஷம். குவாலியர்ல இருக்கக்கூடிய இந்த கோவில் அளவுல சிறியது என்றாலும் கோனார்க்கோட அழக அப்படியே பிரதிபலிக்க கூடிய நவீன கலைப்படைப்ப கொண்டதா இருக்கு. கோனார்க் கோவிலோட பிரதான கருவறை தற்போது பாதுகாப்பிற்காக மணல் நிரப்பப்பட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா குவாலியர்ல இருக்கக்கூடிய கோவிலோட உட்புறம் தூய்மையான வெண் பளிங்கு கற்களால கட்டப்பட்டு சூரிய பகவானோட வழிபாட்டு சிலையோட இயங்கிட்டு வருது. மற்றபடி இத கட்டப்பட்ட காலம், கட்டியவர்கள் என அனைத்திலும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நமக்கே இப்ப புரிஞ்சிருக்கும். கோனார்க்ல நாம பார்த்த விடயங்கள் இங்க இருக்கின்றனவா என்பத இந்த கோவிலோட வெளிப்புறத்தை முற்றிலுமா சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்குவோம். முக்கியமா நாம கோனார்க் சன் டெம்பிள் போனப்போ 10 ரூபாய் நோட்டை கையில எடுத்துட்டு போனோம், எதுக்குன்னு நினைவிருக்கா? அந்த விடயம் இங்க இருக்கான்னு பாத்திரலாமா?

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
5: இது தோட்டத்தில் ஒரு இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்னடீர்களே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? குவாலியரில் எண்ணெய் கோவில் என உள்ளூர் மக்களால் அழைக்கப்படக்கூடிய டெலிகா மந்திர், அழகிய கட்டிடக்கலையில் அமைந்திருக்கக்கூடிய இரட்டை கோவில்கள், 52 சிற்றரசர்களை தன்னோட அங்கியின் 52 வால் பகுதிகள் மூலம் விடுவித்த சீக்கிய குருவின் வரலாறு சொல்லும் குருத்வாரா.
6: தீபாவளி
5: நிறைவா கோனார்க் சூரிய கோவிலை போன்ற அழகான கட்டிடக்கலையோட எழில்மிகு தோற்றத்துல நாம பார்த்த குவாலியர்ல அமைஞ்சிருக்க கூடிய சூரிய கோவில். இதை பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டதும் காற்று வழியே பார்வையிட்டதும் உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பதை உடனடியாக 94-86-28-24-24 என் மீண்டுமாக 94-86-28-24-24 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். நீங்களும் முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட இந்திய கோட்டைகளின் முத்து என அழைக்கப்படுவது எது, யாரால் பாராட்ட பெற்றது என்ற வினாவிற்கு குவாலியர் கோட்டை முகலாய பேரரசர் பாபரால் அழைக்கப்பட்டது என்ற சரியான விடையினை 93-61-73-38-68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்சவி வாயிலாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் பெங்களூரு சங்கர், சின்னாளப்பட்டி சிவகாமி, கரூர் திருக்காடுதுறை ந பூபதி, மனவை க சந்திரசேகர், வடமதுரை கோபாலகிருஷ்ணன், பெருமாநல்லூர் கே எஸ் ரேணுகாதேவி, நந்தவனம் பாளையம் சு பத்மாவதி, கே என் பாளையம் பேச்சிமுத்து, திண்டுக்கல் செல்வி சிவராஜ், கணக்கம்பாளையம் சசிகலா, உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த

வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. குவாலியர் கோட்டையில் அமைந்துள்ள இரட்டை கோவில்களின் பெயர் என்ன? குவாலியர் கோட்டையில் அமைந்துள்ள இரட்டை கோவில்களின் பெயர் என்ன? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

0: நம் கோடி பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: வணக்கம்
4: நேயர்களே. என்ன பிரியதர்ஷினி, எப்படியோ ஒரே மாதிரி சொல்லிட்டோம். இப்போ பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்துட்டோம்.
3: ஆமாங்க.
4: இன்னைக்கு பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியோட கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா,
3: பாடலை பாடியே காமிக்க போறோம்.
4: ஆமா,
5: இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா?

0: நான் பின்னானது கல்யாணம் தேடவா,
1: ஓ கண்ணாளன் வந்து பூமாலை போடவா,
0: ஹே அம்மாடியோ பெண் பார்க்கும் நாடகம், யார் வந்தாலும் என்ன திரும்பாத ஞாபகம், பூவிலங்கு தேவையில்லையே.
1: சரி, இப்போ எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நேர்கள் எல்லாம் என்ன பாட போறாங்கன்னா, நீங்க வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முதலையெல்லாம் கண்ணாடி பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம், இப்போ ஒரு அப்படியே ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏஐ தூங்க கூட விடாமல் தட்டி எழுப்பி ஒவ்வொரு ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணி 80களின் காலகட்டம் அப்படின்னு ஒரு பாட்டையும் வச்சிடுறாங்க. அந்த மாதிரி நேயர்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க,
0: இன்றைக்கி வந்து அவர்களுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே பொருத்தி பார்க்கும் 80களின் பாடல்களை பாடணும்.
1: ஆமாம், நீங்கள் வந்து உங்களை பார்த்தா என்ன பாட்டு உங்களுக்கு நீங்களே கொடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பாடுங்க. நம்ம தாங்க ராஜா ராணி, நம்மளை நாம் ரசிக்கலைன்னா எப்படி
0: எப்படி? ஆமாம்,
1: இப்போ முதல் நேயரை நம்ம கூப்பிட்டுருவோமா?
0: நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வருக, வணக்கம்.
1: என்ன பாட்டு பாட போறீங்க மணிவேல்?
2: 1980 வெளிவந்த நிழல்கள் திரைப்படத்துல இருந்து மடை திறந்து தாவம் நதி, அதை நான்
1: என்ன பாட்டு? இருங்க இருங்க, அவர் பாடுவாருங்க, அவரை வந்து இப்படி பதட்டமாக்காதீங்க, நீங்க பாடுங்க.
2: மடை திறந்து தாவும் நதி அலை நான், மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பழித்தது. லலல்லா லலல்ல.

வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். இசைக்கென இசைகின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கேதான். மடை திறந்து தாவும் நதியலை நான் மனம் திறந்து.

0: சிறு குயில் நான் இசை கலைஞன், என் ஆசைகளாயிரம் நினைத்தது பழித்தது.
1: இன்னைக்கு நீங்க நினைச்சது பழிச்சிருச்சு இல்லையா? ரொம்ப அருமையா பாடுனீங்க. அப்படியே மடை திறந்து தாவும் நதி அலை நான் அப்படியே கொட்டிட்டாரு. இப்ப அடுத்த ஒரு நேயர் காத்திருக்காரு. பிரியா
2: வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களாக்கா?
2: நலமா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க.
2: சரிங்கம்மா, பாடுங்க.
3: பாடுறேங்க. காதல் ஓவியத்திலிருந்து
2: பாடுங்கம்மா.

முடியுமோ கனவில் எந்த உயிரின் உருவாகிவிடுக இன்று அமுதம் பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் தருகாகி உதிருமோ சிறகெழுத்தாலும் அறிந்து கொள்ளாது அடிகளித்தாலும் பொன்னினவே கண்ணினவே ஜீவனவே விலிகள் அமுகும்படி கசுரங்கள் தொழுகும்படி சிறகுகள் பொடி பொடி வெளிவரும் ஒரு இசைய

0: அப்படியே இசை மலை தான் பாருங்க. முதல் நேரும் இசை மலை, இரண்டாவது நேரம் இசை மலை. சபாஷ், ரொம்ப சிறப்பாக
1: சேர்ந்து பாடிட்டாங்க.
0: அடுத்த முறை வரும்போது அந்த இசையை வந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் நீங்க பேசுறதும் பாடுறதும் நல்லா கேட்கும் அப்படின்றதோட அடுத்த நேரம் கூப்பிடுவோமா? வாங்க, வணக்கம். அந்தாச்சு, பேர் சொல்லுங்க, பேசுங்க. ஆவலோட காத்துட்டு இருக்கோம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நினைப்பது நிறைவேறும்
0: பாடுங்க.

0: வளர்ந்து இருந்தோம் அன்போடு, அதுக்கு மேல வரல மேடம்.
1: அப்படிங்களா, சரிங்க, ரொம்ப நன்றி. இருந்தாலும் ஆமாங்க, இனிப்புல வந்து தொடர்ந்ததற்கு நன்றி. முயற்சிங்க, அடுத்த முறை வரும்போது அவங்க நிறைய பாடுவாங்க. பிரியா, பிரியா, என்ன நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாடலை கேட்டு வருவோமா?
2: ஆமா
1: ஆமா பிரியா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
9: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: மனசுமா அப்படித்தான் இருக்கணும்.
1: நீங்க அடுத்து நாங்க பாடுவோம்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனா நாங்க பாட மாட்டோம். அப்போ என்ன பிரியா, இன்னைக்கு வந்து நேர்கள் வந்து இந்த மாதிரி 80களின் காலகட்டத்தில் அவங்கள பொருத்தி பார்க்கறது. இப்போ நாங்கள் எங்களை பொருத்தி பார்த்தோம்னா, ஆமாம் நாங்கள் பொருத்தி பார்ப்போங்க, அது எங்களோட நினைவுங்க, நாங்கள் பொருத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு. நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ச்சிருக்கீங்களா?
2: ஆ, நான் கலாய்ச்சிருக்கேன்.
1: யார்கிட்டயாவது எண்கள் எல்லாம் கொடுத்து, தொலைபேசி எண்கள்லாம் கொடுத்து கூப்பிட்டு இவங்க கலாயங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? நம்ம பேசுனா தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா?
2: ஆமாம்,
1: அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் அடுத்து வரப்போது. இல்லம் தேடி வரும் பண்பலை நண்பர்களோ இல்லை உறவினர்களோ, உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எண்களை வந்து எங்களோட நிலையத்துக்கு எழுதி அனுப்புங்க. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் கலாய்ச்சி பாடலாம் கொடுப்போம். இப்போ நம்ம நேர கூப்பிட்டுருவோமா?
2: கூப்பிட்டுருவோம். இப்போ நிலை
1: இனிப்பில் வந்துட்டு
2: வந்திருக்க நேர் வருக
0: சொல்றது
1: என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படிதான் இருக்கு. வணக்கம், உங்க சொல்லுங்க பேரு.
3: வணக்கம் மேடம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து லட்சுமி.
2: லட்சுமி அம்மா பாடுங்க.
3: புன்னகை மன்னன் படத்துல இருந்து கவிதை கேளுங்கள் பாட்டு மேடம்.
1: அடேங்கப்பா.
3: கவிதை கேளுங்க, கருவில் பிறந்த விரா நடனம் பாருங்கள், இதுவும் ஒரு வகையா

0: வார்த்தை இல்லை
1: தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இருந்தாலும் சிறந்த முயற்சி அவங்க பார்த்தீங்களா, வரிகளை வந்து நிறைய எடுத்துட்டு வந்து பாடினாங்க,
2: சிறப்பா பாடினாங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: பாடிருங்க.
3: எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு.
2: பாடுறவங்களை பாட விட
1: மாட்டேங்கிறீங்களே. நினைவு அப்படிதான் இருக்கு, காதல் நினைவு.

0: பாளையம் கரும்பு முருகனின் என் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் பாச வணக்கம்.
1: சரிங்க, என்ன பாட்டுங்க கரும்பு முருகன் ஐயா?
0: அம்மா சிவாஜி படத்துலையும்மா.
1: என்ன
0: சோகமான பாட்டு கோவிச்சுக்காதீங்கம்மா.
1: என்ன பாட்டுங்க?
0: ஹாராரிரோ பாடியதா

0: இல்லையே. நீ மிந்தி போனது நாயும் இல்லையோ, ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ, யாரோ யாரோ எனக்காரோ யாரோ.
1: ரொம்ப சிறப்பா முயற்சி பண்ணீங்க முருகனையா.
0: இது போய் தூக்கமா?
1: சரிங்க. அவர் வந்து நீங்கள் பிரியா, உங்களுக்கு இந்த 80களின் பாடல்கள் சொன்னாலே பெரும்பாலும் வந்து இந்த சோக ராகங்கள் இல்லையா, அதை பாடினாலோ இல்லை அந்த பாட்டை கேட்டாலோ மனசில் இருக்க துயரமெல்லாம் அப்படியே போயிடும். அதுதான் ஐயாவுக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மூன்று நேர்களை நம்ம பார்த்தாச்சு, நமக்காக ஒரு பாடல் எல்லாருக்காகவும் சேர்த்து கேட்டுடலாம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கூடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: கணேசபுர மக்களை சந்திக்க இருக்கிறோம்.
2: எத்தனை வருஷம் ஆசிரியர் பணி செஞ்சீங்க?
3: 15 இயர்ஸ். இப்போ வரைக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் பிரைவேட்டில் தான் இருக்கோம், கவர்மெண்ட் ஆசிரியர் கிடையாது. இருந்தாலும் சமூக சேவை, ஆதிவாசி மக்களுக்காக அவங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு சாதி சான்றிதழுக்கும் பிறப்பு சான்றிதழ் இல்லை அவங்களுக்கு ஒரு குழு மூலமாக ஒரு லோனோ இந்த மாதிரி பல விஷயங்கள், என்ன ஒரு விஷயம்னாலும் மக்களுக்கு செய்யறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
8: இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: என்ன பிரியா, நேரம்
1: கப்பா?
0: ஆமா,
1: எவ்வளவு கூட்டம்!
2: அதாவது வரியில பாடிட்டே இருக்கும் போது நிறுத்த மனசே இல்ல.
0: இல்ல, ஆனா நேரம் முற்பகல் 11:32 ஆகுது. இன்னைக்கு 3:00 நம்மளோட நேயர் தெரிவா உயிரெழுத்து நிகழ்ச்சி இருக்கு. இன்றைய உயிரெழுத்தை அலங்கரிக்கிறார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் எஸ்கே தேவராஜ் அவர்கள். இப்போ நேயர்களை கூப்பிடலாமா? இன்னைக்கு 80களின் பாடல்கள்ல உங்களை நீங்களே பொருத்தி பார்க்கும் பாடல்களை நேயர்கள் பாடிட்டு இருக்காங்க. இனிப்பில் ஒரு நேயர் வந்துட்டாங்க.
2: வருக வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் என்று காணித்தும். நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம்மா.
2: சரிங்க ஐயா, பாடல பாடுங்க, நாங்க கேக்குறோம்.
3: 1980 வந்த தாய் வீட்டில் இருந்துங்க. சொல்ல நினைத்தது பெண், சொல்ல துடித்தது பெண், ஐ அம் ரெடி ரெடி ரெடி, ஐ அம் ரெடி ரெடி ரெடி. அவ்வளோதாங்கம்மா.
0: அவ்வளோதானா?
2: என்னையா சுருக்கமாக முடிச்சிட்டீங்க?
0: அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சிட்டாரு. அடுத்த நேரம் நன்றிங்கிட்டாரு. அடுத்த நேரம் கூப்பிடலாமாங்க. வணக்கம்.
4: இதுவரைக்கும் இல்லையா? காலை வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
4: மேடம், நான் திண்டுக்கல் ஈவேரா பெரியார் சாலையிலேருந்து மகாலட்சுமி.
0: சரிங்க, என்ன பாட்டு பாட போகிறீங்க மகாலட்சுமி அம்மா?
4: மேடம், நிழல் நிஜமாக எழுதுங்கிற படத்திலிருந்து எஸ்பிபி பாடல்.
0: என்ன பாட்டு பாடிதான்?
4: கம்பன் ஏமாந்தான்.
0: கம்பன் ஏமாந்தான்.
2: பாடுங்கம்மா.
4: பாடவா மேடம்?
0: பாடுங்க பாடுங்க.
4: கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை அவன் மலரென்றான்,
0: கற்பனை செய்தாடி.
4: கம்பன் ஏ
0: இல்லையா அப்படின்னா? ஆமா, கற்பனை எல்லாம் செய்வோம். நீங்க பாடுங்க.

0: நாரது பாரதி என்றோடு வரிசையை நான் தந்தே. அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடிப்பதி வரைத்தாரே. ஒரு ஆதித்ய சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைத்தார்.
1: இருந்தாலும் விட்டு விட்டு கேட்டது உங்க இணைப்பு,
2: இணைப்பு மட்டும் சரியா
1: முயற்சி பண்ணீங்க. அப்புறம் சரணம் எல்லாம் வந்து அப்படி பாத்தீங்களா, ஒரு சரணத்துல இருந்து அடுத்த சரணத்தை விட்டு அடுத்த சரணம் அப்படி ஜம்ப் ஆகி பாடினாங்க. இருந்தாலும் நல்லா
2: பாடுங்கம்மா, இணைப்பு மட்டும் சரியா கிடைக்கிற இடத்துல நின்று பாடுங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி வட்டம் மொட்மத்து கிராமத்திலிருந்து வாசுதேவன் பேசுகிறேன் மேடம்.
2: வாசுதேவன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: பாடுங்க ஐயா. பாடல
3: நடந்த வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. இவள் நாதம் தரும் சுக சுரங்கள் எந்தன் தேவி குந்தன் சமர்ப்பணங்கள். வெள்ளி சலங்கைகள் தொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது.

0: இளங்கைகள் கொண்ட கலை மகள் வந்து ஆடும் காலமீது.
1: கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது, இருந்தாலும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டார் அந்த பாட்டை. ரொம்ப நன்றிங்க. ஒரு பாடல் கேட்போம்.

0: வாங்குங்க நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து வாங்குங்க கேட்டு.

0: மூச்சு. இப்ப என்ன
1: பாட்டாவே படிச்சிட்டியா?
0: ஆமா, பாட்டாவே படிச்சு. இந்த பாடலை எங்க நம்ம பொருத்தி பாத்திருக்கோம் தெரியுமா? யுவபாலா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரே ஒரு கதவு தாமா இருக்கு, என்னால திறந்துட்டு ஓட முடியாது, பார்த்து வந்து பாடல்களை
2: பாடுங்க. முன்னாடியே நமக்கு ஒரு கோரிக்கை வச்சுனா
0: நம்மளையே நம்ம பொருத்தி பார்த்து இந்த பாட்டை பாடிக்கிட்டோம். அந்த மாதிரி உங்களை நீங்களே பொருத்தி பார்த்து பாடக்கூடிய 80களின் பாடல் எதுன்னு இன்னைக்கு நேயர்கள் பாடிட்டு இருக்காங்க. நேரம் ஒற்பகல் 11:44 யார் வந்திருக்காங்க பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில?
2: வாங்க நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டீங்க, வருக. வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
2: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: பேர் விஜி, கரூர்ல இருந்து பேசுறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? பாட
3: 16 வயதுல இருந்து செந்தூரம்.
2: அருமையான பாடல் பாடுங்க.
0: இவங்க வந்து ஒரு சோலையில அப்படியே பறந்துகிட்டே பாட போறாங்க. அப்படிதானே விஜி?
3: அப்படிதான்.
0: சரி பாருங்க, பாக்கலாம்.

0: தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் அருள்வோ.
1: முடியலையா?
2: இன்னைக்கு
1: முடிக்கிற மாதிரி இல்லை.

0: வெளியில வரல விஜய் அவர்களே, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? நீங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னால இந்த பாடலோட உங்களை பொருத்தி பார்த்து பாடிட்டே இருந்தீங்களா? ரொம்ப சிறப்பா பாடுனீங்க, வாழ்த்துகள்மா.
1: அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு பரிகாரம்.
0: ஆமா, பரிகாரம் இல்ல, பரிசு கொடுங்க. அடுத்த லேயர் இருக்காங்க, இனிப்புல பேசிடலாம்.
2: அன்பு சகோதரிக்கு இனிய முற்பகல் வணக்கம். அன்பு சகோதரிகள் இருவர்

0: இருக்கும்
1: இருவருக்கும் மாத்திட்டாங்க.
0: முற்பகல் வணக்கம் கூறி பன்மலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பளையத்தில் இருந்து விஜயலட்சுமி மதிவாங்க.
1: விஜயலட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்காங்க மேடம். நீங்களா நிலையத்துல எல்லாரும் நலமா?
1: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம்மா. என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க?
0: அதாவது பழைய பாடல் டி ராஜேந்திரனது
1: நன்றிங்க மேடம்.
0: வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி

0: பாபப்பா வேற வேற பாபப்பா தேவரை போல் மயக்கும் என் வாசம் அவள் அழைப்பு, பூவாடை போல் நெளியும் என் கீதம் அவள் சிரிப்பு, ராகமும் கீதமும் சேர்ந்து அவள் அசந்திடும் பாதம்,
1: நாணமும் மோகமும் கலந்திடும் அறிந்திடும் அவள் தாளம், வாசலில் எழுதிடும் கோலங்கள் புரியாததோ புதிரானதோ,
0: வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி வர
1: ஆராதனை
0: செய்யட்டுமா நீந்தட்டுமா
2: அடுத்த நேயர் வராங்க, அவங்கள பேசிடலாம். என்ன பாட்டு கொண்டு
3: வர போறாங்க பாத்துடலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம், ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும் ஐயா. நீங்க உங்க பேர் சொல்லுங்க.
4: நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பேட்டையிலிருந்து சண்முகானந்த பேசுறேங்க.
3: சண்முகானந்த ஐயா,
2: ஆனந்தமா பாட போறீங்க?
3: ஆனந்தமா பாட போறீங்க, நாங்க கேட்க போறோம்.
4: சரிங்க
3: சரிங்க,
2: பாடுங்க.
4: இளைய நிலா பொலிகிறது, இதயம்பரை நனைகிறது, புலா போகுமேகம் விழா காணுமே வானமே, இளைய நிலா
2: பொலிகிறது,
4: பனிமலையில் பருவநிலா தினம் நனையும், முகில் எடுத்து உகந்துடைத்து விடியும் வரை நடை பழகும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவ மகள்.

0: சரி பரவாயில்லை.
1: முடிக்கல அவரு, இன்னொரு முழுசா பாட்டு நான் முடிக்காம கிளம்ப
2: மாட்டேன்.
1: இப்படிதான் நீங்க வந்து வீட்டுல பாடி பாடி எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறது சண்முக ஆனந்தையா? ரொம்ப சிறப்பா பண்ணீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப பிரியாவோட மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்னன்னா, இப்படி எல்லாம் பாட்டு நல்ல நல்ல பாட்டா எடுத்து நீங்க கற்பனை பண்ணதுல என்ன பாட விடாம பண்றீங்க? நீங்க பாடலாம், நம்ம நேயர்கள் வந்து ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பாடலாம். இப்போ ஒரு பாட்டு கேட்கறதுக்கு முன்னால ஒரு விளம்பர இடைவேளை இருக்கு, அந்த விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம் இல்ல பிரியா?
1: ஆமா, இன்னைக்கு
0: நிறைய நேயர்கள் பார்த்தோம். ரொம்ப அழகா அவங்களுக்கு பொருந்தக்கூடிய பாடல்கள் அவங்க நினைச்சு வச்சிருந்ததெல்லாம் இன்னைக்கு பாடினாங்க. 80களில் இருந்து அவங்களுக்கும் பாடினவங்களுக்கும் இல்ல வாய்ப்புக்காக முயற்சி பண்ணவங்களுக்கும் வந்து வாழ்த்துகள் நன்றிகளை சொல்லிட்டு, நாளைக்கு முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் முத்தூர் முத்துமங்கலம் ஊடையம் சாலை பேருந்து நிலையம் அருகிலிருந்து வர இருக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்
1: பிரியதர்ஷினி,
0: சசிரேகா, ஜெயகாந்த். நன்றி நேயர்களே.
1: நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஸீ ஜின்பிங்கும் முடிவு செய்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சரின் லண்டன் பயணம் மூலம் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு கிடைத்தது மாநில அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. கிருஷ்ணகிரியில் உள்ள அருள்மிகு ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் இஷாராணி பருவா

தாய்லாந்தின் ஷருன் ராக்கை எதிர்கொள்கிறார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பர்கள் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வணக்கம் நேர்களே, என்ன இல்லம் தேடுவன் பண்பலை நிகழ்ச்சிக்கு தயாராயிட்டீங்களா? நெடுந்தூர பயணம், சுவையான நல்ல உணவு, சொந்தக்காரங்களை சந்திக்கிறது, சுற்றுலா போகிறது, புத்தகங்கள் வாசிக்கிறது, நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் அரட்ட, அதோட சேர்ந்து நம்ம கோடை பண்பலை 100.5 கேட்டுட்டே இருக்கீங்களா? இன்னைக்கு இல்லம் தேடுவன் பண்பலை நிகழ்ச்சியில யாரெல்லாம் சந்திக்க போறோம் வாங்க கிளம்பலாமா?

0: ஹலோ.
1: ஹலோ,
0: ஆ சொல்லுங்க.
1: ராதாமணி இருக்காங்களா?
0: ஆ இருங்க தரங்க.
1: ஹலோ ஹலோ,
0: சொல்லுங்க.
1: ராதாமணிங்களா?
0: ஆமாங்க.
1: என் பேர் வந்து அமுதாங்க.
0: சொல்லுங்க.
1: நான் வந்து ஒரு வளர்ந்து வரும் இயக்குனர். நீங்க வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லுவீங்க. நான் வந்து இப்போ ஒரு கதை எடுக்கலாம், ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கேன். அந்த படத்துல வந்து எந்தெந்த ஊர்ல என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வந்து ஸ்பெஷலா அந்த படத்துல கொடுக்கலான்னு இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க எனக்கு. அப்ப நிறைய பேர்கிட்ட நம்பர்ஸ் கேட்டப்ப ராதாமணி வந்து ஊத்துக்குளியோட ஸ்பெஷல் பத்தி சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எனக்கு நம்பர் கொடுத்தாங்க. அதான் சரி, உங்ககிட்ட உங்க ஊரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேங்க.
0: நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: நான் வந்து சென்னையில இருந்து கூப்பிடுறேங்க.
0: சென்னையில இருந்து எல்லா பக்கம் இந்த மாதிரி கூப்பிட்டு
1: ஆமா
0: பேசுறீங்களா?
1: ஆமா
0: என்ன
1: எல்லா
0: ஸ்பெஷல்னு
1: ஊருக்குமே
0: கேட்டு.
1: கூப்பிடுறோம். ஆமா ஆமா.
0: அப்படிங்களா?
1: இப்ப கொஞ்சம் முன்னாடி திண்டுக்கலுக்கு கூப்பிட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. திண்டுக்கல்னா பூட்டு ஃபேமஸ், சாப்பிடுற ஐட்டம்ல பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி எல்லாம் எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ்ங்க அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி இப்ப உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ், உங்க மாவட்டத்துல என்ன ஃபேமஸ்ன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து என்னோட படத்துல வரக்கூடிய அந்த பாடல்ல உங்க ஊரை காட்டலான்னு. நீங்க சொல்ற அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை ரொம்ப ஸ்பெஷலா காட்டலான்னு.
0: சரி சரிங்க. நாங்க ஊத்துக்குடின்னு எடுத்துட்டா அங்க ஊத்துக்குடி வட்டங்க, திருப்பூர் மாவட்டம்.
1: சரிங்க.
0: திருப்பூர் மாவட்டம் பனியன் கம்பெனி தான் ஃபுல்லா, ஃபுல் அண்ட் ஃபுல் பனியன் கம்பெனி தான். வெளியூர்ல இருந்து எல்லாரும் இங்க வந்துதான் வேலை செய்யறாங்க. இப்ப ஊத்துக்குடின்னு எடுத்துட்டா அங்க மோர் ஃபேமஸ்ங்க. மத்தபடி எல்லாம் எல்லா எல்லாருமே இருக்கிறது திருப்பூர்ல தான், அந்த பனியன் கம்பெனி வேலை செய்யறதுக்கு. அப்புறம் அவ்வளவுதாங்க,
1: அவ்வளவுதானுங்களா?
0: அவ்வளவுதான் சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இருந்தாலும் நாங்க இப்ப வெளியே வந்திருக்கிறேங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதனால
1: சரி
0: சொல்றதுக்கு.
1: பரவாயில்லைங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா என்ன, ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுங்க. உங்க சொந்த ஊரே ஊத்துக்குளி தானா?
0: நாங்க சொந்த ஊர் பழனிங்க.
1: பழனிங்களா? டடா, அப்ப பழனிய பத்தி சொல்லுங்க. முருகர் ஃபேமஸ்,
0: முருகர் ஃபேமஸ்
1: சொல்லுங்க. பஞ்சாமிர்தம் ஃபேமஸ் சொல்லுங்க.
0: அதெல்லாம் தெங்களுக்கே தெரியுது பாருங்க, நாங்க சொல்லாதீங்க உங்களுக்கே தெரியுது இல்லங்க.
1: இல்லங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கங்க. அந்த ஊருக்காரங்க
0: சொல்ல, நாங்க பிறந்து வளர்ந்தது இங்க, இப்ப கட்டி கட்டி கட்டி கொடுத்துருக்காங்க.
1: அதாங்க இப்ப வந்து

0: இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், இப்ப கொடைக்கானல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப குளு குளுன்னு இருக்கும், சாக்லேட் ரொம்ப ஃபேமஸ். நாங்க அப்படியே கொடைக்கானலை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவோம்
1: ஆமாங்க.
0: சரிங்களா? அப்ப நாங்க எங்க இருந்து இப்ப பேசுறோம் சொல்லுங்க. ஆமா, நாங்க கொடைக்கானல்ல இருந்தா பேசுறோம். நாங்க கோடை பண்பலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை, அந்த நிகழ்ச்சிக்காக ராதாமணியை தேடி வந்திருக்கோம்.
1: நாங்க டெய்லியும் நான் கேட்காதனால இல்ல, நாங்க கம்பெனி சொன்ன மாதிரி ஸ்பெஷலா நாங்க நிறைய சொன்ன மாதிரி கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டேதான் இருப்போங்க.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க.
1: வீட்டுல இருந்து எஃப்எம் கேட்டே இருப்போம். இப்பதான் கிளம்பி நாங்க பழனி வந்தோங்க.
0: பழனிக்கு வந்திருக்கீங்களா?
1: ஆமாங்க, கும்பாபிஷேகம் பக்கத்துல எல்லாம் அக்கா வீட்டுல. சரி, அதனால வந்து இப்பதான் உட்கார்ந்து இருக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்
0: கூப்பிட்டதுங்க.
1: எங்க வீட்டுக்காரு பேரு முத்துராஜுங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க.
0: அவர் தான் முத பேசினாருங்களா?
1: ஆமாங்க, நீங்க சொல்லியிருந்தா அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாரு.
0: கண்டிப்பா கண்டிப்பா, பக்கத்துல இருந்தா குடுங்க அவர்கிட்ட. ஹலோ, வணக்கம் சார்.
2: சொல்லுங்க
0: சார். நாங்க கோடை பண்பலையிலிருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை அந்த நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி வந்திருக்கோம். நலமா இருக்கீங்களா? வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க, உங்க குடும்பத்தை பத்தி நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: என் பேர் முத்துராஜிங்க, பேர் ராதாமணிங்க, அப்பா பேரு நடராஜ், அம்மா பேரு கமலவேணிங்க மேடம். பசங்க ரெண்டு பேர் நிகுன் பிரணீத்துங்க. நாங்க வீட்டுல, நாங்க திருப்பூர்ல இருக்கிறனால கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யறோங்க. வீட்லயே 4 மிஷின் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறேங்க.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம பண்பலையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சினா எது
2: மேடம்? நான் எல்லா நிகழ்ச்சியும் இப்ப காலையில நாங்க வீட்டுல அங்க மிஷின் போட்டு வைக்கிறனால காலையில 7 மணிக்கு ஆன் பண்ணா நைட்டு 8 மணி வரைக்கும் ஓடிட்டே இருக்கு மேடம். காலையில வானவில் இருந்து எல்லா சாயந்தரம் 5 to 6 பாட்டு வரும் மேடம். சித்திரசேவானம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. 10 to 11 பிடிக்குங்க. எல்லா நிகழ்ச்சியும்
0: சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க.
2: படம் நெஞ்சம் இல்லாம
0: உங்களுக்காக அந்த பாடலும் வந்துட்டே இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்டுட்டே இருங்க. நம்ம பண்பலைய நன்றிங்க. உங்களுக்காக பாடலும் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இருந்து நன்றி.
2: ரொம்ப நன்றி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அத விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அனில் கொல்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்,
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

நண்பு உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodaifm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: ஹலோ மேம், கேக்குதுங்களா?
1: சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது.
0: ஆ மேம், நேத்து நான் பேங்க்குக்கு வந்திருந்தேன்.
1: ஓகே.
0: நீங்க அந்த லோனுக்காக ஃபார்ம் ஃபில் பண்றதுல எழுதி கொடுத்திருந்தீங்க.
1: ஓகே.
0: அதுல காயத்ரி அப்படிங்கிறதுக்கு பதிலா கயத்ரின்னு எழுதிட்டீங்க.
1: நேத்துக்கு எழுதிருக்க வாய்ப்பு இல்லைங்களே.
0: அப்புறம் என்னைக்கு எழுதினீங்க? முந்தானேதா?
1: அப்படி எழுதிருந்தா நாங்க ரீகரெக்ஷன் பண்ணிக்கிறோம். இன்சூரன்ஸ் ஃபார்ம்ல தான் சொல்றீங்களா?
0: லோன் ஃபார்ம்க்கு.
1: லோன் ஃபார்ம் உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரி தெரியலீங்களே.
0: இல்ல மேம், லோன் ஃபார்ம் தான்.
1: இல்ல, எங்ககிட்ட இருந்த ரெண்டு ஃபார்ம் தான நீங்க சிக்னேச்சர் பண்ணதானே சொல்றீங்க?
0: ஆமா ஆமா.
1: அது லோன்ல இன்சூரன்ஸ் ஃபார்ம்.
0: ஓகே. ஆக்சுவலா அம்மாவுக்காக தான் அதை நாங்க இது பண்ணிருந்தோம்.
1: அம்மா பேர் சொல்லுங்க.
0: அம்மா பேரு வேதவல்லி.
1: சரி, ஓகே.
0: அப்ப அவங்களோட அவங்க தான் ஆக்சுவலா வந்திருந்தாங்க. அவங்க பேசி உங்க நம்பர் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டாங்க.
1: நான் தான் நோட் பண்ணி கொடுத்திருந்தேன். நீங்க கூட இந்த போன்ல பேசுனீங்களே, அம்மாவோட போன்ல இருந்து.
0: ஆமா ஆமா.
1: காயத்ரிக்கு காயத்ரி இருக்குங்களா?
0: காயத்ரின்னு இருக்குது.
1: ஏ மட்டும் போடல.
0: ஆமா.
1: சரி, ஓகே, மாத்திட்டேன்.
0: மாத்திரலாம் மேம். அவங்களுக்கு எனக்கு தெரியல, அவங்க சொன்னாங்க ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குப்பா அப்படின்னாங்க. என்னமான்னு கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்க, இது இருக்கு, நீ எப்பயும் எழுதுற ஸ்பெல்லிங் இல்லன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓகே, சரிமா, நான் பேசிக்கிறேன்
1: அவங்கள்ட்ட. நீங்கள பேங்க்ல தான் வர்க் பண்றதா ஆல்ரெடி சொல்லிருந்தாங்க நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா.
1: சரி, ஓகே
0: ஓகே.
1: நீங்க டியூஸ்டே
0: தான் இனி பண்ண முடியுமா மேம்?
1: இன்னும் ஃபுல்லா வர்க்கிங் டேஸ் லீவ் இல்ல, மண்டே வரையில.
0: நான் டியூஸ்டே பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல மேம். அப்புறம் இன்னொரு விஷயம் மேம், நீங்க இதுல எதுவும் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? டான்ஸ் கிளாஸ்க்கு எதுவும் போறீங்களா?
1: இல்லீங்களே.
0: இல்ல, வீட்டுல யாரும் டான்ஸ் கிளாஸ் எதுவும் போறாங்களா?
1: என் பசங்களை வேணா சேர்த்து விடலாம். வேற யாரும் இருக்காங்களா?
0: ஓ, அப்படிங்களா? ஓகே. நீங்களே நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன்.
1: யாருங்க?
0: என் கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து உங்க ஃப்ரெண்டு.
1: எப்படி நேம்?
0: நீ சொல்லாம பேசு. அவ கண்டுபிடிக்கிறாளான்னு பாக்கலான்ற மாதிரி சொல்லிருக்காங்க.
1: காலேஜ் ஃப்ரெண்டா ஸ்கூல் ஃப்ரெண்டா?
0: காலேஜ் ஃப்ரெண்ட். காலேஜ் ஃப்ரெண்ட்.
1: நான் பிகாம் சே. அவங்களும் பிகாம்
0: சே. அவங்களும் பிகாம் சே தான்.
1: என்னோட க்ளோஸ் தான்.
0: உங்களை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து இந்த இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க. டான்ஸ் சிங்கிங்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல எல்லாம் சும்மா கலக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க.
1: இவ்வளவு டீடைல்ஸ் சொல்றீங்க, அவங்க எந்த ஊர் மட்டும் சொல்ல முடியுங்களா?
0: அவங்க அதை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் நீங்களும் சேர்ந்துதான் வந்து டான்ஸ் பண்ணுவீங்களா?
1: இவங்க கூட வர்க் பண்றாங்களா?
0: ஆமா.
1: எங்க வர்க் பண்றாங்க? சத்தியமா இவ்வளவு தூர? இல்ல இல்ல, பிரச்சனை இல்ல. நீங்க சொன்னாலுமே நான் சடனா கெஸ் பண்ண
0: முடியலையா? திண்டுக்கல்ல வர்க் பண்றாங்க.
1: திண்டுக்கல் சைடு. அவங்களோட நேட்டிவ் தேனியா?
0: ஆமா, அவங்க நேட்டிவ் தேனி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நாங்க வந்து காரைக்குடியில இருந்தோம், அப்படியே இந்த பிரான்ச்சுக்கு இப்ப மாறி வந்திருக்கோம்.
1: பிகாம் சே டிபார்ட்மெண்ட். நிறைய பேருங்க எனக்கு அங்க நிறைய ஃபேன்ஸ். சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ் காட்டிட்டு எனக்கு ஃபேன்ஸ் அதிகம் சொல்லி இருப்பாங்க. அப்படின்னா அதையும்
0: அதுதான் சொன்னாங்க. அவங்களே உங்க டான்ஸுக்கு ரொம்ப ஃபேனாமா?
1: யாருன்னு கெஸ் பண்ணுங்க. ஆனா ஏன் டிபார்ட்மெண்ட் சொல்றீங்களே?
0: உங்க டிபார்ட்மெண்ட் தான், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். உங்களுக்கு வந்து மேக்கப்ல எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் சொன்னாங்க.
1: யாருங்க? அது சொல்லிருங்களே. சொல்ல மாட்டேன்.
0: இல்ல இல்ல இல்ல, வேணா வேணா, நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருந்திருக்காங்க.
1: நான் சொல்றேன், எங்க டிபார்ட்மெண்டே ஃப்ரெண்ட்ஸ் தான். மேக்ஸிமம் ஒரு 4 டேஸ்க்கு மட்டும் தான் நாங்க பேசிக்கவே மாட்டோம். மித்தபடி எல்லாருக்குமே காமன் ஜென்ரல் நல்லாவே, நான் எல்லாருக்குமே நல்லா பேசுவேன்.
0: சரி, உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் சொல்லுங்க. அவங்க நேம் நீங்க லிஸ்ட் பண்றீங்களான்னு நான்
1: பாக்குறேன். இப்படிலாம் செக் பாயிண்ட் வைக்கிறீங்க. சோபனா, சிவசங்கரி, வர்ஷினி, தினோ.
0: சந்தியா,
1: சத்யபிரியா, சாந்தி, இப்படி நிறைய இருக்காங்க. இல்ல யாருங்க நாங்க கெஸ் பண்ண முடியும்?
0: சரி, நீங்க ஒரு டைம் வந்து காலேஜ் கல்ச்சுரல்ல பார்ட்டிசிபேட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினப்போ, நீங்க வாங்கினதுக்காகவே அவங்க வந்து காம்படிஷன்ல வின் பண்ணதுக்காகவே உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணாங்களாம். யாருது? உங்களோட டான்ஸ் வந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஹே மேம், மேம் லைன்ல இருக்கீங்களா?
1: இருக்கீங்க.
0: யோசிச்சுட்டு இருக்கீங்களா?
1: நிறைய வாங்கிருக்கேனே.
0: எக்கச்சக்கமா வாங்கினா எதை சொல்றது?
1: இல்லங்க, நான் உண்மையிலே காலேஜ்ல எல்லாம் என்னால அடிச்சுக்க முடியாது, அப்படித்தான் இருந்தேன். இப்ப நீங்க சடனா கேக்கல. உங்க கூட பேங்க்ல ஒர்க் பண்றாங்களோ? நீங்க எந்த ஒரு பேங்க்?
0: நம்மதான் பிரான்ச் மாறிட்டே இருப்போமே.
1: டைரக்டா கூட நான் வந்து

0: முன்னாடி நம்ம கோடி பண்பலை 1.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் ஹேமா மேம தேடி வந்திருக்கோம்.
1: எனக்கு தெரியும் நீங்க இவ்வளவு கண்டினியூவா நீங்க பேசும் போதே நான் நினைச்சேன், சரி என்ன விட பெஸ்டாவே பேசும் போதே நான் யோசிச்சு. அவர் ஆல்ரெடி என்ன இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க, ஒரு மேம் கிட்ட நம்பர் கொடுத்து பேச சொல்றா பேசுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எங்க காலேஜ் எல்லாம் சுத்தி எடுத்து வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க.
0: இவ்வளவு தூரம் நீங்க அப்படிலாம் சுத்தி அடிக்கலன்னா பேசிருப்பீங்களாங்க. இப்ப சொல்லுங்க ஹேமா மேம், வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க எல்லாம் சொல்லுங்க.
1: நானும் எனக்கு ரெண்டு பாப்பா இருக்காங்க, நாங்க சமத்துவபுரம்.
0: உங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் பாப்பா பேர் ஹாசினி, செகண்ட் ஒன் தர்ஷினி.
0: பேரழகு
1: பேரழகு

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: கொடிப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நேர்களே, இன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கு நாம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற உயிரெழுத்து நிகழ்ச்சி யாரோட, எந்த அன்பு நேயரோட படைப்பு வரும்னு தெரியுமா? இந்தா சொல்லிடுவோம். அந்த நேசமான நேயர் 1, 2, 3 நாமக்கல் ராசிபுரம் எஸ்கே தேவராஜன். சந்தோஷமா கொடைக்கானல் பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை கேட்டுட்டு இருக்கோம். அவர் இந்த பாட்டுக்கு அப்புறமா யாரை சந்திக்க போறோம், காத்துருங்க.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஹலோ,
1: ஹலோ
0: ஜான் இருக்காங்களா?
1: ஜான்,
0: என்ன, உங்ககிட்ட இருந்து இது எதிர்பார்க்கவே இல்லைப்பா. நான் ஒரு 2-3 வாரம் முன்னால் நல்லா தான் பேசுனீங்க, நல்லா தான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வந்து பார்க்குறேன், ஒன்று அமுத்தனா ரெண்டு அமுத்து விழுகுது, ரெண்டு அமுத்தனா மூணு விழுகுது. என்னப்பா சீல் அடிச்சு கொடுத்துருக்கீங்க ஜான்?
1: சேலுங்களா?
0: எதுலைங்களாவா? கம்பெனிக்காக வந்து சீல் இது பண்ணி வாங்கிட்டு போனேன், ரெடி பண்ணி. ஹலோ ஜான், பதில் பேசுங்க ஜான். எனக்கு ஒரே மன உளைச்சலா இருக்கு. கம்பெனிக்காக நான் கடந்து அங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கேன். காய்ச்சல்ல என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. அதோட சீல் எடுத்து வச்சு பாக்குறேன், நீ எப்படி பேசிட்டு போறாங்க தெரியுமா? இப்ப நடந்ததுக்கு என்ன பதில் சொல்றீங்க ஜான்? திங்கக்கிழமை நான் கொண்டு வரது இருக்கட்டும், இப்ப நடந்ததுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு நான் சண்டேன்னு கூட எதிர்பார்க்காம உழைச்சிட்டு
1: இருக்கேன்ப்பா.
0: இப்ப நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல? பெரிய குளத்துல தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன, நீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க உடனே கிளம்பி வாங்க. திருச்சிக்கு வந்து நீங்க வந்து வாங்கிட்டு போங்க. இது எனக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். அங்கேயும் எங்கேயாவது பாத்துருக்கலாம். ஒரு சீரியஸ்னஸே இல்லையே உங்களோட வாய்ஸ்ல, சிரிச்சுட்டே பதில் சொல்றீங்க. பணம் உங்ககிட்ட தானே கொடுத்தானா? நீங்க தானே இப்ப பொறுப்பு. நீங்க எப்படி இன்னொருத்தர் மேல பழிய போடுறீங்க? நீங்க நின்னு பக்கத்துல நின்னு பார்த்து வாங்கிருக்கணும்ல.
1: என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு உங்கள்ட்ட நான் சொல்றேன். கொரியர் அனுப்புன நான் இல்ல, இன்னொருத்தர் தான் கொரியர்.
0: அந்த கொரியரை பேக் பண்ற வரைக்கும் பாக்குறது தானே பா ஒரு நல்ல ஓனரோட வேலை. நீங்க ஓனரா இல்ல வேலை பாக்குறீங்க? உங்க ஓனர் நம்பர் கொடுங்க. ஓனர் பேர் என்னப்பா? நான் உங்கள தான் வந்து டீல் பண்ணேன், அதனால கேக்குறேன். என்ன பேருங்க?
1: ராம்கி.
0: அவர் வந்து பெரிய குளத்துக்காரர் தானுங்களா?
1: அவர் வீரபாண்டிக்காரர்.
0: வீரபாண்டிக்காரர் அவர் கொஞ்சம் தூரத்துல இருக்காருன்றதுனால நீங்க இங்க இருந்து அப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க அவர. சரி, எங்கிட்ட வாங்கின காசை என்ன
1: பண்ணீங்க?
0: அப்ப அவர்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு பயம் இல்ல, அவ்வளவு நேர்மையா நீங்க ஒர்க் பண்றீங்க, அப்படிதானே? என்ன பண்றீங்க? யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல?
1: வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க.
0: இப்ப பக்கத்துல இருக்காங்களா?
1: இல்ல, எல்லா பேரும் வேலைக்கு போயிட்டாங்க.
0: சரி, அவங்களுக்கு எல்லாம் பேரு வச்சிருக்காங்களா ஜான்? இல்ல இனிதான் வைக்க போறீங்களா?
1: அவங்களுக்கு அம்மா பேர் சௌரியம்.
0: சரி,
1: அண்ணன் பேர் ஜான் பஸ்மீரன்.
0: சரி ஜான், அந்த செயின் இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கெல்லாம் பின்னால ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா? அனுப்பினாரு பாத்தீங்களா கடிதம்? அவர் வந்து சொல்லிருக்காரு, ஜான் வந்து ரொம்ப நல்ல பையன், நீங்க வந்து வேலை விஷயமா

0: கேட்டிங்கன்னா அவர் வந்து பதட்டப்படாமல் சொல்லுவார், நேர்மையாக வேலை பார்ப்பாருன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜான், எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து பதறலை, கரெக்டாக வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதில். கூட வேலை செய்கிறவங்க பேராது சொன்னீங்கன்னா அவங்களும் கேட்பாங்க இல்லையா, மகிழ்ச்சி ஆவாங்க.
1: கூட வெற்றி,
0: நன்றி ஜான்.

உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகபரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது. நம் கோடை பண்பலை 100.5.

0: இன்னைக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் ரொம்ப ஜாலியாக பேசினாங்கல்ல, அவங்களும் நீங்களும் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ச்சி இருந்தீங்களா? விரைவில் உங்களையும் சந்திக்க வரும். நம்ம கோடை எஃப்எம் 100.5. நன்றி.
1: வழங்கும் மாயவளை நீலவழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரு இடத்துல, அதுதான் ஜிம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், கோவை.
3: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
4: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய டாபிக் என்னன்னா ஆன்டிவைரஸ். ஆன்டிவைரஸ் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பது போல நம்ம கம்ப்யூட்டருக்கும் நம்ம மொபைலுக்கும் ஒரு ஆன்டிவைரஸ் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள யாராவது தெரியாத நபர் வந்தா நம்ம செக்யூரிட்டி கார்டு எப்படி செக் பண்ணுவாரோ அது மாதிரி ஆன்டிவைரஸ் நம்ம டிவைஸ்ல இருக்கிற ஃபைல்ஸ், அப்ளிகேஷன் எல்லாத்தையும், ஏதாவது ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர் இருக்கான்றத கண்டுபிடிக்க உதவுறது தான் இந்த ஆன்டிவைரஸோட வேலை. உதாரணத்துக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் ஒரு ஃப்ரீ கேம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேமு உண்மையிலே கேம் மாதிரி தெரியலாம், ஆனால் அதுக்குள்ள வைரஸ் இருந்தால் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் அதை இன்ஸ்டால் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ஃபைலில் ஏதாவது சஸ்பீஷியஸாக இருக்கான்னு பார்த்துடணும். அந்த ஆன்டிவைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை ஸ்கேன் பண்ணி இந்த ஃபைலில் ஏதாவது மலீஷியஸாக இருக்கான்னு பார்த்துரும். அதை பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை பிளாக் பண்ணி குவாரண்டைன். அதனால ஆன்டிவைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டிவைஸ்க்குள்ள வைரஸோ மால்வேரோ ட்ராஜனோ ரான்சம்வேரோ எந்த மாதிரி த்ரெட்டையும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உதவுறது தான் இந்த ஆன்டிவைரஸோட வேலை. ஆனால் ஆன்டிவைரஸ் இருக்கிறனால நம்ம எல்லா லிங்க்கையும் கிளிக் செய்யவும் கூடாது. அன்னோன் இமெயில் அட்டாச்மெண்ட், சஸ்பீஷியஸ் லிங்க், தெரியாத வெப்சைட்டு, அன்னோன் ஆப்பை டவுன்லோட் செய்கிறது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் செய்யணும். லிங்கோ

0: இமெயிலெல்லாம் அது ஸ்கேன் பண்ணாது. அது பேசிக்காக ஒரு அப்ளிகேஷனையும் ஃபைலை மட்டும்தான் அது ஸ்கேன் பண்ண முடியும். மேலும் ஆன்டி வைரஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணியும் வச்சுக்கணும். ஸோ புதுசு புதுசாக வைரஸ் வந்தால் இந்த அப்டேட்லேருந்து நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த ஆன்டி வைரஸை நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, சைபர் கிரிமினல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் புதுசாக த்ரெட்டோ மால்வேரோ வைரஸோ விட்டுட்டே இருப்பாங்க. இந்த அப்டேட்டடாக வைக்கிறனால நமக்கு புதுசாக வரதுலேருந்தும் நமக்கு வந்து டிடெக்ஷன் ஈஸியாக கிடைக்கும். அதனால் நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம், ஒன்று டெக்னாலஜி, இன்னொன்று அவேர்னஸ். ஆன்டி வைரஸ் ஒரு செக்யூரிட்டி கார்டு, ஆனால் நம்ம அவேர்னஸ் தான் முதல் ஃபயர் வால். மாய வழியில் சிக்காமல் விழிப்புடன் இருப்போம். இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் சைபர் கிரைம் .gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: கணேசபுர மக்களை சந்திக்க இருக்கிறோம்.
2: எத்தனை வருஷம் ஆசிரியர் பணி செஞ்சீங்க?
3: 15 இயர்ஸ். இப்ப வரைக்கும் ஒரு ஆசிரியரா இருந்தாலும் பிரைவேட்ல தான் இருக்கோம், கவர்மெண்ட் ஆசிரியர் கிடையாது. இருந்தாலும் சமூக சேவை, ஆதிவாசி மக்களுக்காக அவங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு சாதி சான்றிதழ், குப்பிறப்பு சான்றிதழ், இல்லை அவங்களுக்கு ஒரு குழு மூலமாக ஒரு லோனோ, இந்த மாதிரி பல விஷயங்கள், என்ன ஒரு விஷயம்னாலும் மக்களுக்கு செய்யறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.

0: நம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

தேன் தமிழ் வணக்கம் நேர்களே. காலம் கடந்தாலும் செவிகளில் தேங்கி நிற்கும் குரல்கள், வருடங்கள் போனாலும் வாழ்க்கையின் ஏதோ ஒரு மூலையில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருக்கும் சில பாடல்கள். அஞ்சல் எழுதி நம் நேயர்கள் கேட்கும் அந்த பாடல்களை இப்போது கோடைப்பண்மலை 100.5 நாம் கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவையில். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் 1956 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கிறது. சுசர்லா தட்சிணமூர்த்தியின் இசையில் ஏ மருதகாசியின் வரிகளில் வளம் வந்த பாடல். இந்த பாடலை ஏ எம் ராஜாவுடன் இணைந்து பாடியிருக்கிறார் நடிகை பி பானுமதி. விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் தாராபுரம் ஜீவா காலனி, முருகானந்தன், இளவரசி, மணி, சித்திரலேகா, சோமசுந்தரம் மற்றும் சுகந்தி. வரும் பாடல் தமிழ் சினிமாவின் மற்றும் தென்னிந்தியாவின் முதல் முழு நீள வண்ண திரைப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து.

பகல் 1:07. தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் முழுநீள டெக்னிகலர், அதாவது வண்ணப்பட தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் மட்டுமல்லாது, அதன் வண்ண பிரதிநிதிகள் அனைத்தும் லண்டனில் பதப்படுத்தப்பட்டது என்ற பெருமையையும் கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாகர்கோவில், நம்பி இடைத்தரு, மந்திரமூர்த்தி, அதித் விசாகன், நாகமித்ரா, சிவானந்த், செல்வமதி மற்றும் பிரதிஷா கோகுல்ராம். ஜி ராமநாதனின் இசையில் இப்பாடலை பி. சுசீலா, எஸ்.

வரலட்சுமி மற்றும் ஏ பி கோமலா ஆகிய முப்பாவைகள் பாடியிருக்கிறார்கள். வரிகள் குமா பாலசுப்ரமணியம். படம் வெளிவந்தது 1959.

0: அம்மா.
1: அடே, சொல்லிவிட்டாளே.
0: ஆமா, அவளுக்கு இப்போதுள்ள அனுபவம் ஆயிற்று அது. சரி சரி மகாராணி, இப்போது நானும் இளையராணியும் சேர்ந்து விடுகதை போடுகிறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கள். சரி

0: அவர்கள் ஆடியதோடு நிற்கட்டும். நல்ல வேளை, என் மனைவி ஆடுவதற்குள் நான் ஓடி வந்து அவளுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து விட்டேன்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
5: காலம் கடந்தாலும் காதலை கடக்காத, நம் காதுகளையும் கடக்காத இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடி பண்பலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவையில் நேரம் பகல் 1:12. வரும் பாடல் தூத்துக்குடி விளாத்திக்குளம் ஆண்டனி செல்வன் கேட்டிருப்பது. MS விஸ்வநாதனின் இசையில் தமிழ் திரையுலகம் கொண்டாடிய சிவகாமியின் செல்வன் திரைப்பட பாடல்.

இசையமைத்த எம் எஸ் விஸ்வநாதனே இப்பாடலையும் பாடியிருக்கிறார். நடிகை லதாவுடன் இணைந்து நடிகர் திலகம் நடித்த ஒரே திரைப்படம் இது. நிழல் கொடுக்க தந்தை என்ற மரம் இருந்தது, நேற்று வந்த காற்றில் அந்த மரம் விழுந்தது போன்ற வாலியின் வரிகள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை படம் பிடித்து காட்டியது. படம் வெளிவந்த ஆண்டு 1974.

0: திராவுடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல்

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
1: நேரம் பகல் 1:17. இது கொடைப்பன்மலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1961 வெளிவந்தது. அந்த காலகட்டத்திலேயே தெலுங்கில் இரத்த சம்பந்தம் என்ற பெயரிலும், கன்னடத்தில் வாத்சல்யா என்றும், ஹிந்தியில் ஐசா பியார் கஹான் என்றும் பல்வேறு மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. அதற்கு காரணம் அண்ணன் தங்கை பாசத்தை மையப்படுத்திய இப்படத்தின் கிளைமாக்ஸ் என்றால் மிகையாகாது. இப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், TM சவுந்தரராஜனின் காந்த குரலில், கண்ணதாசனின் கவிமிகு வரிகளில் ஒலிக்கும் பாடலை விரும்ப கேட்டிருக்கிறார்கள் தென்காசி, சுப்பலாபுரம், பாரத் பிரியன் மற்றும் குணசேகரன்.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கூடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.
6: நேற்றைய பாடல்கள், இன்றைய நினைவுகள், என்றும் இனிய அனுபவங்களோடு பயணிக்கும் பழைய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவையில். கோடை பண்பலை 100.5 சொல்லிடும் நேரம் பகல் 1:24. 1967 வெளிவந்த காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கவிருக்கிறோம். சென்னை மற்றும் பிற நகரங்களில் 100 நாட்களுக்கு மேலும், இலங்கையில் 164களுக்கு மேலும் ஓடி அந்த ஆண்டின் மிகப்பெரிய வசூல் சாதனை படமாக அமைந்த இந்த படத்திற்கு இசையால் வர்ணஜாலம் செய்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். வாலியின் வரிகளில் பாடலை பாடியவர்கள் டி.எம். சவுந்தரராஜனும் பி. சுசீலாவும். பாடலை கேட்டிருக்கிறார்கள் கரூர், திருக்காடுதுறை, பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: வருடங்கள் மாறினாலும் மனதை வருடும் நல்லிசையை தந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தும் நெஞ்சில் நுரைந்தவை சொல்லிடும் நேரம் பகல் 1:31. மதுரை திருப்பரங்குன்றம் விஜயன், கோவிந்தம்மாள், வித்யாபதி, ரமாபிரபா, ரக்ஷன் மற்றும் விபுசன் கேட்டிருப்பது 1960 வெளிவந்த படிக்காத மேதை படப்பாடல். கே வி மகாதேவனின் இசையில், கவியரசர் கண்ணதாசனின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜனின் குரலில் உருவான இந்த பாடல் ஒலிக்கும் முன்பாக ஒரு தகவலும் உண்டு. சி வி ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வசனகர்த்தாவாக இப்படத்தில் அறிமுகம் பெற்று பின்னாளில் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவராக மாறினார் என்பதுதான் அது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேரம் பகல் 1:36. இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. தங்கமலை ரகசியம். இதில் என்ன அதிசயம் என்றால், பொதுவாக வசன உச்சரிப்புக்கு பெயர் போன நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தின் முதல் பாதியில் மொழியே தெரியாத காட்டுவாசியாக சைகை மற்றும் விசித்திரமான ஒலிகளால் மட்டுமே பேசியிருப்பார். 1957 வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையை வாரி வழங்கியிருப்பார் டி ஜி லிங்கப்பா. குமா பாலசுப்ரமணியம் வரிகள் எழுத பாடலை பாடியிருப்பார் பி சுசீலா. அந்த நிலவை இந்த பகலில் அழைத்திருக்கிறார்கள் திண்டுக்கல் நாகல் நகர் பெருமாள் கோவில் தெரு, சாந்திலால், சின்னசாமி, வீரமணி, கணேசன் மற்றும் பாலன்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். கணைய புற்றுநோய் பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். நிறைய விஷயங்களை வந்துட்டு மனுஷன் வந்து அதை தாண்டி மேலே வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய், தைராய்டு புற்றுநோய், இந்த புற்றுநோயினுடைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கணையம் பொறுத்த வரைக்கும் கணைய புற்றுநோய், கணையத்தில் இருக்கிற புற்றுநோயினுடைய சக்ஸஸ் ரேட் வந்து மிக குறைவாக இருக்குது. 100 பேர் கணைய புற்றுநோயோடு வந்தாங்கன்னா 5 பேருக்கு நம்மளால் ஆப்ரேஷன் செய்ய முடியும். அந்த 5 பேரில் 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் உயிரோடு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ கொடூரமானது. ஸோ அதாவது 100 பேர் கணைய புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்கன்னா, அதாவது 100 பேர் கணைய புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்கன்னா அதில் ஒரே நபர் மட்டும்தான் 5 வருடம் உயிரோடு இருப்பார் கணைய புற்றுநோய் சிகிச்சை பெற்றதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிறைய மாற்றங்கள் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்ஸ் மற்றும் செவிலியர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கணைய புற்றுநோய் மாதத்தை கொண்டாடுறாங்க. ஏன் நாங்கள் வந்துட்டு இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணையம்ன்றது ஒரு முக்கியமான உறுப்பு. அந்த கணையம் உறுப்பு வந்துட்டு பல விஷயங்களை நம்ம உடம்பில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்று வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நம்ம சாப்பிட்ற உணவை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுறது, ஜீரணப்படுத்துகிற அந்த என்சைம்ஸ்லாம் அந்த கணையத்துலேருந்து தான் வருது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், சர்க்கரை, நம்ம உடலில் இருக்கிற சர்க்கரை லெவல்ஸை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு கணையம். கணையத்துலேருந்து தான் இன்சுலின் வந்துட்டு உருவாக்கப்படுறது. ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் செய்கிறது தான் கணையத்தினுடைய வேலை. இது உடம்பில் ஆழமான ஒரு இடத்துல இருக்குது, முதுகு தண்டுக்கு முன்னாடியும் எல்லா வயிறு லிவர் எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்குது. அதனால் எது வந்தாலும் இது எப்படி வரும்னா, ஒரு புற்றுநோய் இந்த இடத்துல வந்தால் ரொம்ப பெருசானால் தான் நமக்கு அறிகுறியே வரும். அதனால தான் எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிப்பாங்க. ஆரம்ப நிலையில் எப்போ கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சில டைம் இந்த கணைய புற்றுநோய் வந்துட்டு இந்த பித்தப்பையிலேருந்து வெளியில் வர டியூப், பைல் டக்ட்னு சொல்லுவோம், அந்த டக்ட்டுக்கு பக்கத்தில் வளர்ந்துச்சுன்னா உடனே அதை அடைச்சிக்கும். அடைச்சோடனே மஞ்சக்காமலை வரும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, மஞ்சக்காமலைன்னு கீழே நெல்லையை சாப்பிட்டு வீட்டிலே உட்காந்துருப்பாங்க 1 மாதம் வரைக்கும். அதுக்குள்ளே அது இன்னும் பெருசாகிடும், எல்லா இடத்துக்கும் பரவிடும். அதனால் கணைய புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஆழமாக இருக்கிறதுனால, குடும்பத்தில் யாருக்காவது கணைய புற்றுநோய் இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் யாருக்காவது இருந்துச்சுன்னா, தென் டெஃபினெட்லி

0: அவங்க 50 வயதுலேருந்து ஆரம்பித்து வருஷம் வருஷம் ஒரு கணையத்துக்கு ஒரு தனி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறது மிக அவசியம். ஏன்னா இந்த மாதிரி புற்றுநோய் அறிகுறி வந்துருச்சுன்னா குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது அவசியம். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: நேரம் பகல் 1:44. காலத்தின் கைகளில் பாதுகாத்து வைக்கப்பட்ட பொக்கிஷமான காவிய கானங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவையில். இது கொடிப்பண்மலை 100.5. தேனி ஆண்டிப்பட்டியிலிருந்து நெஞ்சில் நிறைந்தவையில் தங்களின் விருப்ப பாடலுக்காக அஞ்சல் வரைந்திருக்கிறார்கள் ரத்தினம், உமா மகேஸ்வரி, கோகுல்நாத், திவ்ய தர்ஷினி மற்றும் குகப்பிரியா. இவர்கள் கேட்டிருப்பது கே.வி. மகாதேவனின் இசையில் 1972 வெளிவந்த அன்னமிட்ட கை திரைப்பட பாடலை. டி.எம். சௌந்தரராஜனும் எஸ். ஜானகியும் குரல் வளம் சேர்த்த இந்த பாடல் ஒலிக்கு முன்பாக தெரிந்து கொள்வோம் எம்.ஜி.ஆர். அவர்களின் நடிப்பில் வெளிவந்த கடைசி கருப்பு வெள்ளை திரைப்படம் இதுதான் என்பதை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: காட்சிகளால் அல்ல, கவிதை வரிகளால் நம் கடந்த கால நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் நினைவு ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது கொடி பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:50. கர்ணன் இந்த திரைப்படத்தில் கிருஷ்ணனாக நடித்த என் டி ராமராவ் கர்ணனாக நடித்த சிவாஜியை சூழ்ச்சியால் கொன்றுவிடுவார். இந்த திரைப்படம் பார்த்து இதை உண்மை என நம்பி கோபமடைந்த என்டிஆர் அவர்களின் மகள் படித்த பள்ளி மாணவிகள் அவரோடு பேசியதையே நிறுத்திவிட்டார்களாம். பிறகு அந்த பள்ளிக்கு நேரில் சென்ற என்டிஆர் அது வெறும் நடிப்பு என எடுத்து கூறி மன்னிப்பு கேட்ட சுவாரஸ்யமும் உண்டு. இந்த திரைப்படம் வெளிவந்தது 1964. வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாமக்கல் வெண்ணந்தூர் தங்கமுத்து.

0: கேட்ட பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் ஒலித்துச் சென்றது.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
2: கணேசபுர மக்களை சந்திக்க இருக்கிறோம்.
3: எத்தனை வருஷம் ஆசிரியர் பணி செஞ்சீங்க?
4: 15 இயர்ஸ். இப்போ வரைக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் பிரைவேட்டில் தான் இருக்கோம், கவர்மெண்ட் ஆசிரியர் கிடையாது. இருந்தாலும் சமூக சேவை, ஆதிவாசி மக்களுக்காக அவங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு சாதி சான்றிதழுக்கும் பிறப்பு சான்றிதழ் இல்லை அவங்களுக்கு ஒரு குழு மூலமாக ஒரு லோனோ இந்த மாதிரி பல விஷயங்கள், என்ன ஒரு விஷயம்னாலும் மக்களுக்கு செய்கிறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது கே வி மகாதேவன் இசையில். 1967 வெளிவந்த பேசும் தெய்வத்திடமிருந்து. பாடியவர்கள் சரளா, சூரமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி. பாடலை எழுதியவர் வாலி. கேட்டிருக்கிறார்கள் அருப்புக்கோட்டை, வடக்கு முத்துசாமிபுரம் தெரு, சங்கிலி முருகன், காவியா, தர்ஷிகா ஸ்ரீ, ராஜசுந்தர், பூமணி மற்றும் மாரிமுத்து. வரும் பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேயர்களே. மொழி வேறாக இருக்கலாம், ஆனால் இசை தரும் உணர்வு எல்லோருக்கும் ஒன்றுதான். மனதை வருடும் மெலடிகளும் உற்சாகத்தை கூட்டும் தாளங்களும் இசையோடு சேர்ந்து பயணிக்கும் நேரமாக நம் கொடை பண்பலை 100.5 டோல் தமக்க தூள் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் பிரியதர்ஷினி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

துளலான இசையால் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை பண்பனை 100.5 டோல் தமாக்கா தோல். நேரம் பிற்பகல் 2:09.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: கணேசபுர மக்களை சந்திக்க இருக்கிறோம்.

0: எத்தனை வருஷம் ஆசிரியர் பணி செஞ்சீங்க?
1: 15 இயர்ஸ் ஆகி. இப்போ வரைக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் ப்ரைவேட்டில் தான் இருக்கோம், கவர்மெண்ட் ஆசிரியர் கிடையாது. இருந்தாலும் சமூக சேவை, ஆதிவாசி மக்களுக்காக அவங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு சாதி சான்றிதழுக்கும் பிறப்பு சான்றிதழ் இல்லை அவங்களுக்கு ஒரு குழு மூலமாக ஒரு லோனோ இந்த மாதிரி பல விஷயங்கள், என்ன ஒரு விஷயம்னாலும் மக்களுக்கு செய்யறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 டோல் தமக்கா துல். நேரம் பிற்பகல் 2:19.
1: What is he doing? What is he doing? Look at, she gonna pass him up. Back up. What did you?

துள்ளலான இசையோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா துல். இன்று பிற்பகல் 3 மணிக்கு நேயர்களின் பெயரோடு விருப்ப பாடல்களையும் பொழிப்புரையையும் இணைந்து கேட்கும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை அலங்கரிக்கிறார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எஸ் கே தேவராஜன் அவர்கள்.

0: நேரம் பிற்பகல் 2:28.
1: ஹேய் பிரதர், நிறுத்து நிறுத்து. ஈ ஜிகு ஜிகுன்னுள்ள அல்லாதே வேற மியூசிக் வேலை உண்டு?

0: அன்பு நேயர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 9 மணிக்கு காற்று வழியே பயணிக்கும் வானவில்லின் வண்ணம்.
1: இந்த போறப்பு தான் எல்லாரும் சாப்பிட கிடைச்சது.

சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் காஸ்ட்ரோ மற்றும் ஜிஐ புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ராஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமந்த் சுப்பிரமணியம் அவர்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: மனதை மயக்கும் மெலடிகளுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கொடை பண்பலை 100.5 டோல் தமாக்க துல். நேரம் பிற்பகல் 2:35.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94 86 28 24 24.

நேரம் பிற்பகல் 2:39. நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தோல். இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக் தாராபுரம் பிஎஸ்என் சுரேந்திரன் அரிசியின் வண்ண தூரிகையில் செப்புக செந்தமிழ்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: அன்பு நேயர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 9 மணிக்கு காற்று வழியே பயணிக்கும் பானவில்லின் வண்ணம்.
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது.
7: குடல் நலம் உடல் நலம், குடல் நலம் உடல் நலம்.

சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் காஸ்ட்ரோ மற்றும் ஜிஐ புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ராஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமந்த் சுப்பிரமணியம் அவர்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி reasonable price.
8: மனதை மயக்கும் மெலடி பாடல்களுடன் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 டோல் தமக்க துல். நேரம் பிற்பகல் 2:52.

துள்ளலான இசையினை உள்ளமெங்கும் பரப்பி நிறைவுக்கு வருகிறது டோல் தமக்க துல். இனி மீண்டும் புலரும் நாளை பிற்பகல் 2 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி.

இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க நேயரின் பெயரோடு விருப்ப பாடல்களையும் பொழிப்புரையையும் இணைந்து கேட்கும் நேரமாக உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்ததற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா தற்போது சீனாவை எதிர்த்து ஆடி வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து இப்போ தொடங்குது. இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி வழியா சிங்கார சென்னையை சுத்தி பார்க்கலாம் வாங்கன்னு ரொம்ப அன்போடு அழைக்கிறாரு நம்ம நேயர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எஸ்கே தேவராஜன். சென்னையோட முக்கியமான இடங்களையும் அதுக்கு பொருத்தமான அழகான பாடல்களையும் தொகுத்து எழுதி அனுப்பியிருக்கிறாரு. ஏதோ முழு ஆண்டு தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த அனுபவம் இருக்கும் போல. நாமக்கல் ராசிபுரம் எஸ்கே தேவராஜன் ஐயா அவருக்கு ஏன்னா அவ்வளோ ஆர்வம், வேறு வேறு வண்ணங்களில் கூடு

போட்டி எழுதி தன்னோட படைப்பை கொடுத்துருக்காரு. சரி, நிகழ்ச்சிக்கு போகலாமா? உங்க கூட பயணிக்க கனிமுத்தும் வந்துட்டேன். முதல் பாடலுக்கான விளக்கம் எப்படி சொல்லியிருக்காருன்னா, உலக புகழ் பெற்ற மெரினா பீச், லைட் ஹவுஸ், மீனம்பாக்கம், பர்மா பஜார், ஜாம் பஜார், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், எக்மோர் தொடர்வண்டி நிலையம் அப்படின்னு வான்வழி பயணம், நீர்வழி பயணம், தரைவழி பயணம் அனைத்து இணைக்கும் சிங்கார சென்னைக்கு இசைவழி பயணம் செல்ல தயாரா அப்படின்னு கேட்டு மே மாதம் படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காரு.

சினிமா பிடிக்கும் கோடம் பாக்கம், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பாக்கம், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, இத பாக்க

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
2: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
7: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நேயர் வந்து மயிலாடுதுறையிலிருந்து ஒரு நேயர் வந்து நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேள்வினா, சார் எனக்கு வந்து சுகர் இருக்கு, பட் ஆனால் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் கேட்டிருந்தாரு. சுகர் இருக்கவங்க எல்லாம் யூஸ்வலாக வயசானாலே நிறைய பேத்துக்கு வந்து சுகர் வந்துடும், பிபி வந்துடும். ஸோ இந்த பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதுக்குன்னு சுகர் இருக்கவங்களுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. சுகர் வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா போதும். ஸோ அது எப்படின்னா, நம்ம சில பேர் வந்து சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிலோ வச்சுருப்பாங்க, ஒரு 180 கிலோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அந்த புண்ணு ஆறக்கூடிய தன்மை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் வராது. இன்கேஸ் சுகர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹை வேல்யூவில் இருக்குது, 200 மேலே இருக்குது, சில பேர்லாம் 300-400 வருவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு நம்ம வந்து யூஸ்வலாக உடனே சர்ஜரி பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள், ஒரு முட்டி மாத்திரை ஆப்ரேஷனாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதோட வேல்யூஸ் கம்மி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக டயபெட்டல் ஸ்டோப்பின் வாங்கி அவங்களுக்கு இன்சுலின் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பித்து, ஸோ அவங்க டேப்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணி, ஸோ அது வந்து ஒரு 1 week டு ஒரு 1 month வரைக்கும் அதோட சுகரோட வேல்யூ வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த சர்ஜரி அட்வைஸ் பண்ணோம். இது வந்து எலெக்டிவ் சர்ஜரி. இப்போ முட்டி மாத்திரை ஆப்ரேஷன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தள்ளி போட முடியும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் ஏதாவது எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ஃப்ராக்சர் ஆகுது, ஸோ ஏதாவது அடிபடுது, உடனே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் அது உடனே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பட் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுகரை வந்து கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு வரணும் இன்சுலின் போட்டு. சில பேஷன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா, இன்சுலின் ஆரம்பிப்போம் சர்ஜரி அப்பையும், சர்ஜரி தையல் பிரிக்கிற வரைக்கும் இன்சுலின் அனுப்போம். என்ன ரீசன்னா, நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் லெவல்னாலையும் பார்த்திங்கன்னா சுகர் லெவல் ஏறும், இன்சுலின் லெவல் குறையும். ஸோ சுகர் லெவல் ஏறும் போது நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய டைமிங் மாறலாம், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால சுகர் ரொம்ப ஹை வேல்யூ போகும். அப்படி வந்து நமக்கு இன்சுலின் ஆரம்பித்து அதுக்கான சுகர் வேல்யூ நியூட்ரல் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் இந்த வலியோ ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சுலின் ஸ்டாப் பண்ணிட்டு பழைய டேப்லெட்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியும் சில இதுக்கு ஆரம்பிப்போம். ஸோ டெஃபினட்டாக உங்கள் கேள்விக்கு என்ன பதில்னா, டெஃபினட்டாக 200% அது வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம். பட் எலெக்டிவாக இருக்கும் போது, அதாவது வெயிட் பண்ணி நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது, அதுக்கு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் தான் இன்னும் கொஞ்சம் காயம் ஆறக்கூடிய தன்மையும், பின்னாடி ஏதாவது நீர் வரக்கூடிய தன்மை, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனோட தாக்கம் இது எல்லாமே கொஞ்சம் குறையும் நமக்கு. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95-85-95-55-88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
6: நாம் இதுவரை கேட்டது

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
1: நேரம் பிற்பகல் 3:14. கொடைக்கானல் பண்பலை 100 பிளேந்தில் உயிரெழுத்து கேட்டுட்ருக்கோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எஸ்கே தேவராஜன் நேயரின் தெரிவு வந்துட்டுருக்கு. அதில் சென்னையை சுற்றி பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக வண்ணாரப்பேட்டை வவால் லவ் பேடாக மாற காதல் தான் காரணம்னாலும் காதலியின் சிரிப்பாலே காதலன் மனசெல்லாம் இங்கே கரையுதே. அது சரிங்க, யார் சொன்னாலும் கேட்காத மனசு எப்படி அடங்கும்?

கோடம்பாக்கம் ஒரியா படவாவின் பொல்லாப்புன்னு ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி வர காதல் விவகாரம் தானோ அப்படின்னு எழுதியிருக்காருங்க. ஒரு ஆட்டம் போட்டு பார்க்க நீங்கள் ரெடியா? பண்பல இங்கே ரெடி. சிவகாசி படத்துலேருந்து கோடம்பாக்கம் வரியா. ஆ சரிங்க.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அனில் கொல்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.
1: கோடை எஃப்எம்மில் உயிரெழுத்து கேட்டுட்டு இருக்கோம். நேரம் பிற்பகல் 3:24. இன்னைக்கு நிகழ்ச்சி அலங்கரிச்சிட்டு இருக்காரு நாமக்கல் ராசிபுரம் எஸ்கே தேவராஜன். சென்னை முழுக்க சுத்திருப்பார் போல. இல்லை, ஒருவேளை வேலை பார்த்துருக்கலாம். சரி, அடுத்ததாக கொத்தவால் சாவடி, கோயம்பேடு, பட்டினம்பாக்கம், சிட்டில பாக்கம், ஜாம் பஜாரு, பர்மா பஜார், இப்படி சென்னையின் பல பகுதிகளையும் பெண்களின் பெயர்களோடு இணைக்கும் கவிதை திறன் வியக்க வைக்கும் பாட்டு இது. கண்ணதிரை தோன்றிய படத்திலிருந்து

வறுத்த கறி, அவிச்ச முட்டை, சுறா புட்டு, சைனா டிஷ்ஷுன்னு உணவு விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, உற்சாகத்துலேயும் இளமை என்றைக்குமே ஒரு துழல் தானே.

0: மயிலாப்பூர், சித்திரக்குளம், மாம்பலம், தாம்பரம், மன்னடி, ஆவடி என ஊர் சுத்தும் வேலைக்காரன் கண்ணுக்கு காதலி தெரிகிறாள் மகாராணியாக, யுவராணியாக, காமாட்சியாக, மீனாட்சியாக. அடாடா, என்ன வர்ணனை!
1: மாலா,
2: மாம்பலம்,
1: கீதா,
2: கிண்டி,
1: விமலா,
2: வில்லிவாக்கம்,
1: கிருஜா,
2: கேப்பாக்கம்.
3: ஏண்டா ஆம்பளங்களை நோக்கு பிடிக்காதோ? நாட்டி கம்ம நாட்டி பொம்ம நாட்டி பேரா கேட்டு இருக்க?
1: மாமா எங்க இருந்து வர்ற?
3: மயிலாப்பூர்.
1: அப்ப மாமி
2: சித்திரக்குளம்டா அம்பி.

0: தர கொள்ளம் தான், எங்க மாமனுக்கு மயிலாப்பூருக்கம், உங்க மாமி கந்த சித்திர கொள்ளம் தான். பார்த்துக்கிட்டது மாம்பலத்துல, பழகிக்கிட்டது தாம்பரத்துல, மாலையிட்டது மண்ணடிகள், அணைச்சுக்கிட்டது அப்படிகள் டோய்.
1: ஏண்டா பாட்ட கப்புன்னு நிறுத்திட்டேள், அடிங்கோடா.
2: ஹே ஹே ஹே ஹே ஹே.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி.

0: தேதி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக்.

0: வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: நேரம் பிற்பகல் 3:48. கொடைக்கானல் பண்பலை 100.5 உயிரெழுத்து கேட்டுட்டு இருக்கோம். அது சென்னை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இனி அடுத்து சென்னை ஸ்லாங் வரப்போகுது. இன்னைக்கான நம் நேயர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எஸ்கே தேவராஜன். வாய்வழி பேச்சாக வளம் வரும் வட்டார வழக்கு மொழிகள் பலவாக இருந்தாலும் சென்னை தமிழில் கேட்கும் நாஸ்டா படா பேஜாரா போச்சுப்பா, வாராவதி டேக்கானு அத்தனை வார்த்தைகளும் செவிக்கு வழங்குவது ஒருவேளை இனிமைதானோ?

சைதா பேட்ட குரோம் பேட்ட ஸ்தேனம் பேட்ட பேட்ட ராப். அதாவது காசு இல்லை பணம் இல்லைன்னா கோவம் வர்றது இயற்கை தானா, அப்படி தாங்க எழுதியிருக்காரு. அந்த கோவத்தை குறைச்சி மற்றவங்ககிட்ட அன்பு காட்டி வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து தான் பார்ப்போமே. ஆ, காதலன் படத்திலிருந்து. Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell. Side up at the crow.

0: சென்னை மாநகரத்தை ஒரு சுத்து சுத்தின அனுபவத்தை தந்து அழகா இன்னைக்கான உயிரெழுத்து நிகழ்ச்சியையும் சிறப்பித்த நாமக்கல் ராசிபுரம் எஸ் கே தேவராஜ் நேயருக்கு நன்றி. ஒரு தலைப்பு ஓட்டிய பாடல்களையும் நீங்களும் எழுதி அனுப்பலாம், மறந்துடாதீங்க. முகவரி நிலைய இயக்குனர் பண்பலை வானொலி உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி கொடைக்கானல். மறுபடி சொல்லட்டுமா முகவரிய? நிலைய இயக்குனர் பண்பலை வானொலி உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி கொடைக்கானல். ஆமாம், மழை வருமா? மழையே கொஞ்சம் வந்து போங்க, தாங்க முடியலப்பா வெயில். ஆ, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நல்லது, கொஞ்சம் மனசு வைங்க.
1: Yeah, all my Madrasi people, this is hardcore, all the way from

தொடக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்ததற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக்கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உயிர் தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: பண்பலை 100.5 மில்கா 1/2 கேக் ஆரஞ்சு சாக்லேட் 1/2 கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்கா 1/2 கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
3: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின்.

0: கல்லெண்ணெயில் இயங்கிடும் மகிழுந்துகள், வழி எண்ணெயில் இயங்கிடும் கரட்டுந்துகள், விரும்பிய வண்ணம் சீறி பாய்ந்திடும் விசையுந்துகள், உயரத்தின் உன்னதம் காட்டிடும் உலங்கு வானூர்திகள், சீரற்ற இடங்களில் சீராய் இயங்கிக் கொண்டிருக்கும் மட்டூர்திகள் என இயல்பாய் நகர்ந்து கொண்டிருக்கும் இவ்வழகிய வேளையில் வீரமும் விவேகமும் நிறைந்த வியன்மிகு மொழியை வானலைகளில் உரைத்து வாகை சூட வரவேற்கிறது கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தின் செப்புக செந்தமிழ். படைப்பாற்றல் மிக்க மாணவ செல்வங்கள் வரலாம் 24 24 24 இல், விவேகம் நிறைந்த மகளிர் வரலாம் 24 24 26 இல், அன்பு நிறை அனைத்து உறவுகளும் அழைக்கலாம் 24 24 29 அல்லது 290 333. முன் இணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2. நித்தில மொழியில் சொற்சித்திரம் படைத்து செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
1: நன்றிகள் பல சுபா. வழிகளின் வாயில்களை வளைத்து கொடுக்கும் ஆறுதல்கள், பழிகளின் பாடங்களை பயிற்றுவிக்கும் வாழ்வியல்கள், வெளிகளின் வியப்புகளை விசாரித்து சொல்லும் விழுமியங்கள், வழிகளின் வனப்புகளை வருடி செல்லும் வாழ்த்து மடல்கள், ஒலிகளின் ஓங்காரத்தை உலகமெங்கு ஊட்டி வளர்க்கும் கவி உலகின் காண குரல் அரசியாம் நம் கோடை பண்பலை 100.5 இன் கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே, பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் கனிமுத்து.
2: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமா?
0: கூறிவிடலாம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும்.
2: உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும்.
0: 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது.
2: எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது.
0: அசைச்சொற்கள் கூடாது.
2: ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது.
0: வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும்.
2: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம்.
0: நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
2: யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
1: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
3: அழகான
1: சொல் இருக்கிறது மேஸ்திரி என்பதற்கு என்று சொல்வது சரியாக இருக்கும். நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர்
4: என்ன?
1: முருகேசன் அவர்களை நாம் வந்து எத்தனை மாதங்கள்
4: ஆகின்றன?
1: எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இருசக்கர வண்டியில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள். கவனமாக செல்லுங்கள், வண்டி ஓட்டி கொண்டே நீங்கள் வந்து பேச வேண்டாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: நான் சேலம் தோப்பூரிலிருந்து மௌனிகா. தற்போது உங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
1: தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
5: உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: தற்போது என்பது சரியா? தற்பொழுது என்பது சரியா?
5: தற்பொழுது.
1: அது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன சொல்லும் சரிதான். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
6: இனிய மாலை. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: நாமக்கல் மாவட்டம் மாரியப்பன் பேசுகிறேன்.
1: மாரியப்பன் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஐயா?
6: பல பல அங்காடி வச்சிருக்கிறேன்.
1: பல பல அங்காடிகள் வைத்திருக்கிறீர்கள். நாம் பேச ஆரம்பிக்கலாமா? என்பது சரியாக இருக்கும். கனிமுது சொல்லும் என்பதை அசை சொல்லாக எடுத்துக்கொண்டும் இப்போது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நிலை

0: யாரோ வருக வணக்கம்.
1: ஏதோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகுண்டம் சிற்றூர்லேருந்து ராஜலட்சுமி தங்களோட உரையாட வந்துள்ளேன் சொல்றேன்.
0: ராஜலட்சுமி அம்மா அவர்கள் நம் வீட்டிற்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்?
1: ஒரு கால் தொலைவு என்று கூறலாம்.
0: இந்த நேரம் இந்த தருணத்தில் யார் உங்களிடம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
1: என்னுடைய அப்பா இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறலாம் என்பரே.
0: இப்பொழுது என்ன மதியம் சாப்பிட்டீர்கள்?
1: நண்பர்கள் சோறும் பருப்பு குழம்பும் சாப்பிட்டேன் சோழரே.
0: உங்களிடம் எத்தனை ஹேர்பின்கள் இருக்கின்றன?
1: கொண்டை ஊசிகள் நான் பயன்படுத்துவதில்லை.
0: இந்த ஜென்மத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
1: இந்த பிறவியில் எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
0: சர்க்கஸ் பார்த்து இருக்கிறீர்களா?
1: அதெல்லாம் நான் பார்த்ததில்லை சோழரே.
0: என்ன பார்த்ததில்லை? அழகான தமிழ் சொல் இருக்கிறது சர்க்கஸ் என்பதற்கு வட்டரங்கு என்பது நல்ல தமிழ் சொல் இருக்கிறது. பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம்.
2: அவைக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரோடு
2: சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் செம்மாடப்பட்டையிலிருந்து வெங்கட்ராமன் விளையாடுகிறேன்.
0: வெங்கட்ராமன் அவர்களை நம் ஊரில் எப்பொழுது வெயில் சதம் அடித்தது?
2: ஒரு மாத காலமாக அப்படித்தான் இருக்கின்றது நண்பர்.
0: ஒரு திங்கள் காலமாக என்று சொல்வது சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம். இணைந்து இருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: தேனி மாவட்டம் ஆண்டிவட்டம் ராமலிங்கம் அமிர்தராஜ்.
0: அமிர்தராஜ் அவர்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்?
3: எங்கில்ல
0: எங்கில்ல என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. 4:12 துளிகளில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம். இணைந்து இருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
4: தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து சங்கீதா தங்களிடம் உரையாடுகிறேன் ஐயா.
0: சங்கீதா இன்றைய தேதி என்ன அம்மா?
4: அதை பற்றி எனக்கு சரியாக நினைவில் இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம் ஐயா.
0: நாளைக்கு என்ன தேதியாக இருக்கும்?
4: நாளைக்கு 14 என்று நினைக்கிறேன்.
0: அப்ப இன்று என்ன தேதி?
4: இன்று 13.
0: அழகாக சொல்லி இருக்கு, மறந்து விட்டேன். உங்களுக்கு ஞாபகம் மருதி அதிகமாக வருமோ?
4: அவரை வைத்துக் கொள்ளலாம் ஐயா.
0: அப்படியா? உங்களிடம் எத்தனை ஹேர்பின்கள் இருக்கின்றன?
5: கோவிந்தசாமி
0: ஐயா அவர்களே, மதியம் என்ன விசேஷம் நம் வீட்டில்?
5: நம் வீட்டில் தறி ஓட்டி கொண்டு இருக்கிறோம்.
0: தறி ஓட்டி, அதுதான் விசேஷமா?
5: அது மிகவும் விசேஷம்.
0: விசேஷ சிறப்பு. அழகாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழ். வணக்கம்.
6: வணக்கம். மாலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு வீதி ராமராஜ்.
0: ராமராஜ் அவர்களை வடக்கு வீதி என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இப்பொழுது?
6: இப்பொழுதுதான் வேலை பார்த்து விட்டு வீட்டிற்கு வந்து அமர்ந்திருக்கிறேன்.
0: என்ன வேலை பார்த்தீர்கள் என்று?
6: கொடிமுந்திரி வேலை பார்த்து விட்டு
0: வந்திருக்கிறீர்கள். மணி ஒலித்திருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னோம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
6: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
7: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப டேஸ்டா. மில்கா வண்டர் கேக்கின்
12: வண்டர் பிரெட். மில்கா வண்டர் கேக்கின் நியூ வண்டர் பிரெட்.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14

0: 9,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
1: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா ஒன்றர் கேக்,

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
5: மழலை மொழியும் பேரழகு கொண்ட நம் தமிழ் மொழியும் கேட்க கேட்க பேச பேச பேரின்பம் தான். இப்போ செந்தமிழில் பேச காத்திருக்கும் நேயர் வருக.
6: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
7: வணக்கம் ஐயா, நான் கரூர் மாவட்டத்திலிருந்து ரோஹித் பேசுகிறேன்.
6: ரோஹித் அவர்களே, எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
7: நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன்.
6: உங்கள் வாழ்க்கையின் ஆசை என்ன என்ன தோழரே?
7: எனது வாழ்க்கையின் ஆசை
8: அவா
6: விருப்பம். ஆசை என்பதற்கு பதிலாக நல்ல தமிழில் சொல்லலாம்
8: அவா
6: விருப்பம் என்று சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
9: ஏலோ வணக்கம் தோழரே, நான் சேலம் தோப்பிலிருந்து கோமதி குப்புசாமி உங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
6: வந்து இருக்கும் தோழியே, நம் வீட்டில் அதிகமாக அட்டகாசம் செய்பவர் யார்?
9: அப்படி ஒன்றும் தெரியவில்லைங்க, அதை பத்தி கூற இயலவில்லைங்க.
6: நீங்கள் வெளியே செல்லும் பொழுது யாருடைய அனுமதியை பெற்று செல்வீர்கள்?
9: கணவர் கூட செல்லுங்க ஐயா.
6: செல்லும் பொழுது உங்க யாராவது அவமானப்படுத்தினால் என்ன செய்வீர்களம்மா?
9: அது எதுவும் செய்ய மாட்டேங்க ஐயா, கணவர் கூட போயிருங்க ஐயா.
6: போயிருங்க. மதியம் என்ன சாப்பிட்டீங்கம்மா?
9: சோறு பருப்பு சாறு மிளகு சாறு சாப்பிட்டேன்ல ஐயா.
6: என்ன பின்னுக்கு ஏற்றணும் ஐயா? பலமுறை வந்தேன்னா இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வரும் நேரம் 4:18 துளிகள் வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். பயணித்துக் கொண்டு பேசிக் கொண்டு இருக்கிறார் நம் நேயர். அந்த அன்பு நேயரின் பெயர் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம். வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம் நேய உறவே. அவர் வழிவிட்டு சென்று விட்டு இருக்க மொத்த வண்டிக்கு சென்றது போலும். இப்பொழுது வந்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
10: ஹலோ வணக்கம் தோழரே.
6: சொன்னவரின் பெயர் என்ன?
10: திண்டுக்கல் மாவட்டம் மாத்தூர் தாலுகா சின்னாலப்பட்டி கணேசன், ஆட்டோ டிரைவர் உடையாதிகிரன்.
6: சென்ற வாரம் வந்தபொழுது கூட ஐயாவுக்கு சொல்லி அனுப்பினேன், இதே தவறை தாங்கள் ஆட்டோ என்று சொன்னீர்கள். நீங்கள் வாகை சூடி ஓராண்டு ஆகிவிட்டது, முகவரி அனுப்பி வைங்கள் என்றும் சொல்லியிருந்தோம். மற்றவருக்கு வழிவிட்டு விடுங்கள். இப்பொழுது வரும் நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
11: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார் என்று சொன்னவரின் பேர்
11: என்ன? பேசுறேன்
6: அப்துல்லா ஐயா. அவர்களை மணி ஒழித்து விடலாமா
8: சார்
6: என்று சார் என்று சொன்னதால் மணி ஒழித்து இருக்கிறது. அன்பு நேயருக்கு நன்றி சொல்லி அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
12: ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கம்.
6: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
12: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கிரகலட்சுமி பேசுகிறேன்.
6: கிரகலட்சுமி அம்மா அவர்களே, நீங்கள் வாகை சூடி எத்தனை நாட்கள் ஆகின்றன?
12: எனக்கு நினைவில் இல்லை நண்பரே.
6: நீங்கள் எந்த தேதியில் வந்தீர்கள் என்று ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு?
12: திகதியும் நினைவில் இல்லை நண்பரே.
6: உடம்பு எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அம்மா?
12: செரிமானமாக வேண்டும் என்றால் நன்றாக மென்று உண்ண வேண்டும்.
6: உங்களின் அதிர்ஷ்ட எண் என்ன?
12: அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நண்பரே.
6: அதாவது துர்ப்பாக்கியம் என்று சில பேர் சொல்வார்கள், அது சரியா தவறா?
12: அது மிகவும் தவறானது.
6: ஒரு வாரத்திற்கு எத்தனை கிழமைகள் இருக்கின்றன?
12: ஒரு வாரத்திற்கு 7 கிழமைகள் உள்ளன.
6: நாம் வாரம் என்பதைத்தான் கிழமை என்று சொல்ல வேண்டும். கிழமை என்பதை நாள் எண் என்று சொல்வோம். அழகான சொற்கள் இருக்கின்றன. கிழமை என்பதற்கு கிழமை வட்டம் 7 நாள்களை சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
13: தேனி மாவட்டம் குடி

0: ஐயப்பன் பேசுகிறேன்.
1: ஐயப்பன் அவர்களே, இன்று வேலை முடிந்து விட்டதாம்?
0: வேலை முடிந்து விட்டது நண்பரே.
1: இதுவரை எத்தனை பேருக்கு தர்மம் செய்து இருப்பீர்கள்?
0: அதை பற்றி தெரியவில்லை நண்பரே.
1: அநியாயம் நடக்கும் நேரத்தில் என்ன செய்யலாம்?
0: அந்த இடத்தில் நான் நிற்க மாட்டேன்.
1: என்ன, எந்த இடத்தில்
0: தவறு நடந்த இடத்தில் நான் கேட்பேன் என்ன என்று.
1: என்ன என்று கேட்பீர்கள்? இன்று தேதி என்ன என்று சொல்ல முடியுமா எனக்காக? காலை இடைவெளி பல இடங்களில் வந்தன, அதனால் மணி ஒழித்திருக்கிறது. அன்பு நேயருக்கு நன்றி சொல்லி அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம். குமார் அவர்களே, வந்து இருக்கிறீர்கள், என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? தையல் கலைஞர் வேலை பார்த்திருக்கேன். எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நண்பரே? சுமார் என்பதற்கு நல்ல தமிழில் சொல்லலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக, வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன? விமலா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
2: நாமக்கல்
1: மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள்.
3: கண்ணன்
1: அவர்களே, எல்லாம் சொல்லிவிட்டீர்கள். நாம் எந்த தாலுகாவில் இருந்து வந்திருக்கிறோம்?
3: என்னுடைய தாலுகா வந்து இளையாங்குடி என்று சொல்லலாம்.
1: தாலுகா என்பதற்கு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது. சொல்வோம், வெல்வோம். தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
4: என் பேர் பவித்ரா, ராமநாதபுரம் மாவட்டம் சரக்குடியில இருந்து பேசுகிறேன்.
1: இது எத்தனாவது முறை செப்புக செந்தமிழில் பேசுகிறீர்கள்?
4: மூன்றாவது
1: முறையா பேசுகிறீர்களா? ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி குலாம் ரசூல் பேசுகிறேன்.
1: மணி ஒலித்திருக்கிறது, விதிமுறையை மீறி வந்து இருக்கிறீர்கள். நடுவர் குளம் அப்படியே கொதித்தெழுந்து விட்டார்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் சார் பேசுறீங்க?
6: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்திலிருந்து செல்வகுமார் பேசுறேன் சார்.
1: சார் என்ற சொல்லை தவிர்த்து வரலாம், ஐயா என்று சொல்லலாம்,
7: வயவரே என்று சொல்லலாம்.
1: நல்ல தமிழ் சொற்கள் இருக்கின்றன தமிழில். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் வந்திருப்பவர் யாரோ?
8: தமிழ் அவையில் இணைவது சிவகுமாரி.
1: சிவகுமாரி அவர்களே, எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
8: தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி இருக்கிறேன்.
1: வந்திருக்கும் தோழியே, இன்று மதியம் என்ன சாப்பாடு?
8: இன்று நண்பகல் பருப்பு சோறு சாப்பிட்டேன்.
1: உங்களுக்கு யாருடைய ஆசீர்வாதம் தேவை?
8: எனக்கு அம்மாவோட ஆசீர்வாதம்.
7: வாழ்த்து.
1: ஆசீர்வாதம் என்பதற்கு அழகான தமிழ் சொல்லை பயன்படுத்தலாம்.
7: வாழ்த்து
1: பெறுவோம். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ? வருக, வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
1: சொன்னவரின் பேர் என்ன?
9: நாமக்கல் மாவட்டம் கொடிக்கால் புதூர் முத்துசாமி.
1: முத்துசாமி அவர்கள், நம் வீட்டில் அதிகமாக தமாஷ் செய்பவர் யார்?
9: மனைவி.
1: உங்கள் மனைவி என்ன செய்வார்?
10: ஒற்றை சொல்
1: வந்திருக்கிறது. அழகான சொல்லோடு கோடை பண்பலை 100.5 ஒளிவளம் வந்து கொண்டிருக்கிறது. செப்புக செந்தமிழ் இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் தமிழுக்கே இந்த ஒரு நிலையாது. இப்பொழுது கோடை பண்பலை 100.5 கேட்டு விடலாம்.
11: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
12: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
11: எப்படிமா?
12: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
11: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
13: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
17: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் கொல்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: அன்பு நேயர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 9 மணிக்கு காற்று வழியே பயணிக்கும் வானவில்லின் வண்ணம்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது.
0: குடல் நலம் உடல் நலம், குடல் நலம் உடல் நலம்.

சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கேஸ்ட்ரோ மற்றும் ஜிஐ புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ராஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமந்த் சுப்பிரமணியம் அவர்கள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: இயங்களையோடு இணைந்திருக்கும் இயல்பான மொழியை எடுத்து எம்ப காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
6: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
7: வணக்கம்.
6: எதில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த வண்டி என்று சொன்னார் எனக்கு சரியாக
5: கேட்கிறது? மகிழ்ந்தாக
6: மகிழ்ந்தாக இருக்கும், அப்படித்தான் இருக்கும். கோடை பண்பலை 100 புள்ளியில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
8: தர்மபுரி மாவட்டம் கெங்கச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
6: பீமராஜன் அவர்களே, பைக் வைத்து இருக்கிறீர்களா?
8: புரியவில்லை.
6: சேரங்கசாமி அவர்களே, ஆப்பிள் என்ன கலரில் இருக்கும்?
8: இளம் சிவப்பு, சிவப்பு வண்ணத்தில் இருக்கும்.
6: சிவப்பு வண்ணத்தில் என்ன இருக்கும்?
8: அந்த பழம் இருக்கும்.
6: பழம் இருக்கும் என்று அதில் அழகாக சொல்ல வேண்டும். சிவப்பு என்று சொல்லக்கூடாது,
5: சிவப்பு
6: என்று சொல்ல வேண்டும். கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
9: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் மதுரை மாவட்டம் அச்சம்பத்து சதாசிவம்.
6: சதாசிவம், மணி ஒழித்து இருக்கிறது. நடுவர்குளம் இன்றும் கொளுத்து தெளிந்து விட்டார்கள். விதிமுறை அருள் கூர்ந்து கடைபிடித்து வாருங்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்
10: ஐயா. வணக்கம். சிவகாசியில இருந்து அமுதா உங்களோட உரையாட வந்துள்ளேன்.
6: வந்திருக்கும் தோழி அவர்களே, உங்களிடம் எத்தனை பாத்திரங்கள் இருக்கின்றன?
2: இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்,
1: சாக்லேட் வண்டர் கேக், ஸ்ட்ராபெரி வண்டர் கேக்.

0: அரிசி என்று மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்
2: இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
0: பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: அனில் கொழுக்கட்டை மாவு.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: அள்ளிப்பூசும் அலங்கார தமிழில் உரையாட காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, வணக்கம். உங்கள் பெயர் என்ன?
2: நாமக்கல் மாவட்டம் செல்லப்பமுத்து சுந்தரி உரையாடுகிறேன்.
1: சுந்தரி அம்மா அவர்களை யாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள்?
2: யாரிடம்
1: யாரிடமும் ஒற்றை அப்படி நிற்கிறதே, நன்றாக பேசி இருக்கலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அன்பு நேயர் வந்திருக்கிறார். சிப்பு சந்தமலில் பேச வந்திருப்பவர் யாரோ, வணக்கம்.
3: மாவட்டம்
1: முத்துராமலிங்கம் பேச வந்திருக்கிறீர்களா? ஆமாங்க. என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வெண்ணந்தூர் சிங்காரம் பேசுறேங்க.
1: சிங்காரம் ஐயா அவர்களை ஹலோ என்ற சொல்லை பயன்படுத்தலாமா?
2: வாழ்த்துகளோடு
1: வந்து இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் அதிகமாக ரோசப்படுபவர் யார்?
2: அழகான
1: சொல்லி இருக்கிறது, பாகற்காய் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ, வருக வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் வந்திருக்கிறார் நேயர் யாரோ, வணக்கம்.
5: ஐயா, ஈரோடு மாவட்டம் தாண்டாபாளையம் வேணி நடராஜன்.
1: வேணி நடராஜன் அம்மா அவர்களே, இன்று என்ன விசேஷம் நம் வீட்டில்? அப்படியே நின்று விட்டீர்கள், அழகாக பேச தொடங்கினீர்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில், வணக்கம்.
6: ஏலோ வணக்கம்.
1: வணக்கம், சொன்னவரின் பேர் என்ன?
6: சேலம் மாவட்டம் வேம்பிடுதளத்திலிருந்து சரவணன் பேசுகிறேன்.
1: சரவணன் ஐயா அவர்கள், உங்கள் பாக்கெட்டில் எத்தனை எவ்வளவு பணம் இருக்கிறது?

0: என்னுடைய அதை இப்போது சொல்ல முடியாது.
1: ஏன் சொல்ல முடியாது? மறைத்து விட்டால் வந்து கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா?
0: அப்படியும் கூறலாம் நண்பரே.
1: உங்கள் வேட்டியில் எத்தனை கரைகள் இருக்கின்றன?
0: அதை எனக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை.
1: தெரியவில்லை, வேற உங்களுக்கு என்னென்னலாம் தெரியாது?
0: நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு தெரிந்தால் தெரியும் என்று சொல்வேன், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுவேன்.
1: இல்லை இல்லை என்று பலமுறை சொல்லிவிட்டீர்களே, மணி ஒழித்துவிட வேண்டி இருக்கிறதை கூட. பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: நாமக்கல் மாவட்டம் பரமச்சிவர். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பரமச்சிவர் வட்டம் கவுளப்பூச்சி கிராமத்தில் பேசுறேங்க.
1: இளங்கோ ஐயா அவர்களே, பல சொற்கள் தவறாக வந்தன. தாலுக்கா கிராமம் என்ற சொல் வந்தது, வணக்கம் என்ற ஒற்றை சொல் வந்தது, ஹலோ என்ற சொல்லும் வந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வருக. வணக்கம். வந்திருப்பவர் யாரோ? வணக்கம்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் கபூதி வட்டம் முனியசாமி பேசுறீங்க.
1: முனியசாமி ஐயா அவர்களை, பிழைப்பிற்காக என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
2: ஒரு வருடமாக நான் பகல் காவலராக தனியார் நூற்பாலையில்.
1: அழகாக சொல்லலாம், ஓர் ஆண்டாக சொல்லி இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:36 மணி துளிகள். வருக. வணக்கம்.
3: தோழரே, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலங்குளம் கணேஷ் பேசுறேன். தோழரே
1: கணேஷ் அவர்களே, நீங்கள் என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
3: நான் தையல் இயந்திரம் தொழில் பார்த்துக் கொண்டு இருக்கிறேன்.
1: தையல் தையல் வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறேன். தையல் இயந்திரத்தில் வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்களா தோழரே?
3: தையல் தையல் வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறேன் தோழரே.
1: தோழரே தோழரே என்று பலமுறை தோல்மை தட்டு சென்றது அந்த சொல், அதனால் மணி ஒழித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: மாவட்டம் முத்துகாப்பட்டியில் இருந்து பெரியசாமி தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
1: பெரியசாமி ஐயா அவர்களே, பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஏதோ சத்தம் கேட்கிறது, என்ன சத்தம்?
4: பக்கத்தில் நாய் கட்டி கொண்டு உள்ளது ஐயா.
1: அந்த சத்தம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா?
4: பிடிக்காது என்று கூறலாம் தோழரே.
1: இப்பொழுது உங்கள் பக்கத்தில் வேறு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும் இருக்கிறீர்கள், அப்படித்தானே?
4: நண்பர்கள் 2 ஆட்கள் உள்ளார்கள்.
1: ஆள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருப்பது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் வந்திருப்பவர் யாரோ? வணக்கம்.
5: வணக்கம். செங்கரை.
1: செங்கரையிலிருந்து வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை, மீண்டும் தொடங்கலாமா? மீரா கமலி தியாகராஜன். எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்? அருள் கூர்ந்து அடுத்த வாரம் வாருங்கள், உங்களுக்காக பண்பலை காத்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:38 மணி துளிகள். வருக. வணக்கம்
6: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
6: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டில இருந்து புஷ்பலதா பேசுறீங்க ஐயா.
1: புஷ்பலதா அம்மா அவர்களே, இன்று மதியம் என்ன சமைத்தீர்கள் நம்ம வீட்டில்?
6: சோறு பருப்பு சாதம் ஐயா.
7: பருப்பு
1: சோறு என்று சொல்லி இருக்க வேண்டும். ஐயா ஐயா என்று கூட 4 முறை வந்தன. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக. வணக்கம். ஒளிப்பதிவு செய்து கொண்டு இருக்கும் அன்பு நேரே, அன்போடு வரவேற்போம். வந்திருப்பவர் யாரோ? வருக. வணக்கம். வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
8: நாமக்கல் மாவட்டம் பெரியபட்டி கிராமத்தில இருந்து லட்சுமி உங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
1: லட்சுமி அம்மா அவர்களே, கிராமம் என்ற சொல்லை அருள் கூர்ந்து தவிர்த்து விட்டு வாருங்கள். பட்டிக்காடு
7: நாட்டுப்புறம்
1: என்று சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருகம். வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
9: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: வாழ்க வளமுடன். நலமாக இருக்கிறீர்களா?
1: நிலையத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறோம். உங்கள் பெயர் என்ன ஐயா?
9: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையம் சிவா பேசுகிறேன்.
1: சிவா அவர்களே, இன்று என்ன விசேஷம் நம் வீட்டில்?
9: எல்லா நல்ல நல்லபடியாக நடந்தது.
1: எல்லாமே நல்லபடியாக நடந்தது. உங்கள் சட்டையில் எத்தனை பட்டன்கள் இருக்கின்றன?
9: 5 பொத்தான்கள் உள்ளன.
1: 5 பொத்தான்கள். உங்கள் சட்டை காலர் என்ன கலர்?
9: கருப்பு வண்ணத்தில் உள்ளது.
1: என்ன கருப்பு வண்ணத்தில் உள்ளது?
9: நீங்கள் சொல்லும் நிறம்தான்.
1: நிறத்தை கேட்கவில்லை, அது என்ன பொருள் என்று கேட்டிருக்கிறோம். அழகான சொல் இருக்கிறது. ஸ்காலர் என்பதற்கு கழுத்து பட்டை என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக. வணக்கம். வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
10: கரூர் மாவட்டம் கடையூர் வட்டம் மிங்கநஞ்சம்பட்டி கிராமம்
1: சூரேவதி அம்மா அவர்கள், நீங்கள் பேசும் பொழுது கிராமம் என்று சொல்லை மட்டும் அருள் கூர்ந்து தவிர்த்து விட்டு வாருங்கள். 3 சொற்கள் இருக்கின்றன. நாட்டுப்புறம், பட்டிக்காடு, சிற்றூர் என்ற சொற்கள் இருக்கின்றன. பயன்படுத்துவோம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்.

0: இருக்காப்பா?
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
2: பூமக்ஸ் இனோவாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: விரைவில் திருச்சி சாரதாசில்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
8: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு

0: அங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர்
2: தங்கள் அன்புடன் பகுதி
3: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101.
3: மின்னஞ்சல் முகவரி
2: kodaifm@gmail.com.
3: கட்சவி இலக்கம்
2: 94-86-28-24-24.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: உலக புகழின் உச்சம் தொட்டு வரும் தமிழ் மொழியில் பேச வந்திருக்கும் நேயர் வருக.
10: வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? அன்பு நேயருக்கு வந்து விட்டார், பேசிவிடலாம். வணக்கம்.
11: வணக்கம் ஐயா. நாமக்கல் மாவட்டம் செல்லம்பட்டி கிராமத்தில் சேகர் விளையாடி.
10: சேகர் ஐயா அவர்களே, நீங்கள் 4வது நேயர், கிராமம் என்ற சொல்லை பயன்படுத்தி இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வந்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வணக்கம். வந்து விட்டீர்கள், பேசி விடலாம். நெய்ய உறவுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உங்கள் குரலை கேட்பதற்காக. இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவரின் பெயர் என்னவோ? வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
10: வணக்கம் சொன்னவரின் பெயர் என்ன?
11: ஈஸ்வரன் ஐயா.
10: ஈஸ்வரன், எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள்?
11: பழனி ஆயக்குடி பொன்னாபுரம்.
10: ஈஸ்வரன் ஐயா என்பது ஒற்றை சொல். நடுவர் குளம் கையை தூக்கி காட்டி இருக்க மணி ஒழித்து இருக்கிறேன். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். பேசி இருக்கும் தோழியே, வானொலி சத்தத்தை குறைத்து விடலாமா? வெளியில் வந்தாலும் எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை. எந்த எண்ணில் வந்து இருக்கிறீர்கள் தோழியே? நினைவில் வைத்திருக்க வேண்டும் அன்பு தோழியே. 4:44 மணித்துளிகள் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
12: அவையோருக்கு மாலை வணக்கம் கூறுவது சத்தியமங்கலம் சட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுகிறேன் ஐயா.
10: பேசி இருக்கு வந்து இருக்கும் தோழனே, நீங்கள் யாருடைய அனுமதியோடு பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்?
12: என்னுடைய அனுமதியோடு தான் ஐயா பேசிக்கொண்டிருக்கிறேன்.
10: அழகான தமிழ் சொல் அனுமதி என்பதற்கு உடன்பாடல் என்ற சொற்கள் இருக்கின்றன, பயன்படுத்துங்கள். அருள் கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அன்பு நேர்ல வந்து கொண்டே இருக்கிறார்கள். வணக்கம்.
13: ஹலோ, வணக்கம் ஐயா. நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் மெங்காலூர்ல இருந்து ஜெனிஃபர் நிஷா.
10: ஜெனிஃபர் நிஷா அவர்களை, நீங்க எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
13: நான் 15ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன்
10: ஐயா. எந்த குரூப் எடுத்து இருக்கிறீர்கள்?
13: ஃபர்ஸ்ட் குரூப்.
10: முதல் பாட பிரிவு அழகான தமிழ் சொல் பயன்படுத்தி இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? பருப்பு சோறு
13: சாப்பிட்டிருக்கு
10: சொல்ல வேண்டும் தோழியே. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
14: நாமக்கல் மாவட்டம் பொன் கந்தசாமி பேசுகிறேன்.
10: பொன் கந்தசாமி அவர்களை, நம் ஊரில் நந்தவனங்கள் இருக்கின்றனவா?
14: நந்தவனம் உள்ளது ஐயா.
10: பூந்தோட்டம் என்று சொல்வது அழகிலும் அழகாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
15: வணக்கம்.
10: வணக்கம் சொல்லுவரின் பெயர் என்ன?
15: என்னோட பெயர் கிராணி.
10: கே ராணி என்று சொல்லி, கே என்பதற்கு பொருள் என்னமா? மூ ராணி சொன்னேன். ஏற்கனவே நடுவருக்குளம் கையை உயர்த்தி இருக்கிறார்கள், காரணம் வணக்கம் என்ற ஒற்றை சொல்லில் தொடங்கியதால். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
16: ஹலோ.
10: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
16: திருப்பூர் மாவட்டம் நாகராஜன்.
10: நாகராஜன் ஐயா அவர்களே ஹலோ என்று

0: சொல்லை பயன்படுத்தி இருக்க வேண்டாம். இப்பொழுது இணைப்பு ஏலோ என்று சொல்லியிருக்க வேண்டும். இணைப்பு காத்திருக்கும் அன்பினேயர் வருக. வணக்கம். வணக்கம், வந்து விட்டீர்கள், பேசி விடலாமே. உங்கள் பெயர் என்ன?
1: வணக்கம், மும்பை மகாராஷ்டிரிலிருந்து நடராஜன். தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: வந்திருக்கும் நடராஜன் ஐயா அவர்களை, மும்பையில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் தமிழ் பேசுபவர்கள்?
1: இவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் என்று கூட இல்லாது.
0: நீங்கள் மும்பையிலிருந்து வந்து இருக்கிறீர்கள், அதற்காக மணி ஒலிக்காம் நபர்கள் என்பதற்கு பதிலாக ஆள்கள் என்று சொல்ல வேண்டும். அன்பு தோழரே, தொடர்ந்து இணைந்திருங்கள். எப்பொழுதும் எல்லா உறவுகளும் தமிழோடு. இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
3: எனக்கும்
2: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
4: இருக்கு. மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
5: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்பு சந்தமிழ்.

0: பாவலர்கள் கைகளில் விளையாடிய பைந்தமிழை பண்பலையில் உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்.
2: மாலை வணக்கத்தோடு ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேல்.
1: தங்கவேல் அவர்களை ஊரில் வதந்தி பரவினால் என்ன செய்வீர்கள்?
2: அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது, அது பரவிட்டு போகட்டும்.
1: அது பாட்டு போயிட்டு. நம்ம ஊர் கோவிலில் எப்பொழுது அபிஷேகம் நடந்தது?
2: நமது கோயில் தற்போது எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை.
1: நல்ல முகூர்த்தம் எப்பொழுது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
2: நமக்கு நல்ல நேரம் வரும்போது அதுவே நல்ல முகூர்த்தமாக அமையும்.
1: நல் முகூர்த்தம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது.
0: நல் வேளை
1: என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். கோடை பண்பலை 100.5 இது செப்புக செந்தமிழ். வணக்கம்.
3: வணக்கம் நண்பரே.
1: சொன்ன நண்பனின் பெயர் என்ன நண்பா? உங்கள் பெயர் என்ன? அழகாக பேசிக் கொண்டிருந்தால் அவரே சென்று விட்டார். அடுத்த வாரம் கூட அவர் வரலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் பூகானலி ராஜங்கையா.
1: ராஜா, உங்களின் பெயரை இன்னொரு முறை சொல்லுங்கள் நண்பா.
4: தருமபுரி மாவட்டம் பூகானலி ராஜா.
1: ராஜா அவர்கள் வந்து இருக்கிறார்கள். வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
4: நிம்மதியாக இருக்க வேண்டும்.
1: நிம்மதியாக இருந்தால் போதுமா? நம் வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்ட் கண்டிப்பாக இருக்க. நம்ம வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்ன?
5: திருப்பூர் அலங்கியமா தங்கள் உரையாட வந்துள்ளேன்.
1: வந்திருக்கும் தோழியே, நம் வீட்டில் ரவையில் என்ன தின்பண்ணங்களை செய்வீர்கள்?
5: ரவையில்
1: கேசரி என்பதற்கு செழுப்பம் என்று சொல்லலாம். ரவை என்றதுக்கு குறு நொய் அல்லது குறுநெய் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
6: மாவட்டம் தாராபுரம் நாடார் தெரு செல்வி ரவி உரையாடுகிறேன் ஐயா.
1: வந்து இருக்கும் தோழி, எந்த கையில் செல்போன் வைத்திருக்கிறீர்கள்?
6: இடது கையில் வைத்திருக்கிறேன் நண்பரே.
1: என்ன கலர் அந்த செல்போன்?
6: கருப்பு வண்ணத்தில் உள்ளன.
1: உள்ளது என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:50 துளிகள் வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் வந்திருப்பவர் யாரோ? வணக்கம்.
3: வணக்கம் நண்பரே.
1: சொன்ன நண்பனின் பெயர் என்ன? பி செல்வராஜ் என்று சொன்னீர்கள். பி என்பதற்கு பொருள் என்ன
3: நண்பா?
1: அதற்காக என்ன எழுத்து சொல்லி இருக்கலாம்?
3: சி
1: சின்னசாமி என்று சொல்லி இருக்கிறீர்கள்.

0: இப்பொழுது என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
1: நான் கைசர் நெசவு.
0: சி என்பது ஒற்றைச்சொல்லாக வந்தது, அதனால் தான் நடுவர் குளம் கையை உயர்த்தி சொல்லி இருக்கிறார்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலையில் வந்திருப்பவர் யாரோ. வணக்கம். அவர் வருவதற்கு முன்னால் பண்பலையில் தந்து விடலாமே.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: பாட்டி, குழக்கட்ட சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: இலக்கியங்களில் இமாலய வாகை சூடிய தமிழ் மொழியில் உரையாட காத்திருக்கும் நேயர் வருக.
0: வணக்கம் அன்பு நேயரே. வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
10: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
0: மகாராஜன் பரமேஸ்வரி ஐயா அவர்களை வந்து இருக்கிறீர்கள். இன்று என்ன வேலை பார்த்தீர்கள்?
10: இன்று உழவு தொழில் ஐயா.
0: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
10: 5 பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: இவ்வளவு கால இடைவெளி வந்திருக்க வேண்டியதில்லை. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்து நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
11: நினைவில்
0: இல்லை. வீட்டில் யாரெல்லாம் இப்பொழுது இருக்கிறார்கள்?
11: 10 இருக்கிறார்கள்.
0: ஆள்கள் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். தோழிய இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ. வருக வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே. உங்கள் பெயர் என்ன? கோடை பண்பலை 100.5 இது 1 போட்டி. உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். இப்பொழுது வந்திருப்பவர் யாரோ. வணக்கம்.
12: ஏலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
12: நான் கரூர் மாவட்டம் காந்தோணிமலை வெங்கக்கல்பட்டியிலிருந்து சரவணன் கூறிட்டு வந்துள்ளேன் ஐயா.
0: சரவணன் அவர்களை, நீங்கள் வாகை சூடி ஓராண்டு ஆகிவிட்டதா என்ன?
12: ஓராண்டுக்கு மேலே ஆகிவிட்டதா ஐயா.
0: எந்த ஆண்டு வாகை சூடினீர்கள்?
12: 2023 ஐயா.
0: அப்படி வந்து இருக்கிறீர்கள். இப்பொழுது என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
12: தையல் தொழில் தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன்.
0: நல்ல புத்தி வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஐயா?
12: நல்ல சொற்களை நல்ல
0: வந்து இருக்க வேண்டும். தடுமாற்றம் இருந்து கால இடைவெளியும் கூட இருந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ. வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழ். வணக்கம்.
13: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமராபுரத்திலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
0: ரமேஷ் பேச வந்து இருக்கிற வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஐயா?
13: மகிழ்ச்சியாக இருக்கணும் ஐயா.
0: மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். ஆசை உங்களுக்கு என்ன இருக்கிறது?
13: எனக்கு எந்த ஆசையும் இல்லை.
0: விருப்பம் என்று சொல்லி இருக்க வேண்டும். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
14: என்ன
0: இருக்குது? நம்ம வீட்டுல எத்தனை ஜன்னல்கள் இருக்கின்றன?
14: வழக்கம் போல் எல்லார் வீட்லயும் இருக்கிறது இருக்கு.
0: இருக்குது. யாரு ரொம்ப வீட்டுல ரொம்ப ரகல பண்றது? அப்ப அடுத்த வாரம் பேசலாம். அடுத்த நேருக்கு வழிவிட்டு விடலாம். உங்களுக்காக பண்பலை காத்து இருக்கிறது. இணைப்பில் காத்து இருக்கும் அடுத்த நேர் யாரோ. வருக வணக்கம்.
15: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
15: முத்துமரியான்.
0: முத்துமரியான் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
15: தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம்.
0: மகிழ்ச்சியை வந்ததால் மணி ஒலித்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ. வருக வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே. உங்கள் பெயர் என்ன?
16: வணக்கம்.
0: வணக்கம். பேச வந்திருப்பவரின் பெயர் என்னவோ?
16: கலைச்செல்வி.
0: கலைச்செல்வி என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. கோடை பண்பு

0: 100.5 இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்திருக்கிறது. காற்றின் கரம் பிடித்து நாற்றின் நிறம் தொடுத்து இன்றைய செப்புக செந்தமிழ் இதை நிறைவுக்கு வந்து இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் அது மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
1: வழங்கிவிடலாம். திண்டுக்கல் ராஜலட்சுமி.
2: வாழ்த்துகள் திண்டுக்கல் ராஜலட்சுமி. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பை நிற்கு வரும்.
1: அடுத்ததாக சேலம் கோமதி குப்புசாமி.
2: வாழ்த்துகள் சேலம் கோமதி. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேயர்களின் பெயர்கள் மீண்டுமாக
1: திண்டுக்கல் ராஜலட்சுமி, சேலம் கோமதி குப்புசாமி,
0: இவர்களோடு சேர்ந்து தேனி பரமேஸ்வரன். நீங்கள் மூவரும் உடனடியாக 93-61-73-38-68 மீண்டுமாக 93-61-73-38 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லிடைபேசி எண்ணோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சவிகளும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேயர்களே.

0: அடிப்படை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ். வளர்மதியாய் நம்முள் வளர்ந்து கொண்டிருக்கும் வான்புகள் மொழியை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். முல்லைசேரி பிரேம்தாஸ், எம் சரவணன்.
8: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
0: செந்தமிழ் செல்வி.
8: கணினியில் கலவை
0: யுவபாலா. இனி மாலையின் மயக்கத்தை இசை அரும்புகளால் அழகூட்ட சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். சிவந்திடு முன் செவிவசம் செய்தி சுருக்கம்.

சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4%

வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தொடர்ந்து மூன்றாவது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது. ஆடவர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்த்து தற்போது ஆடி வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனீஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மலை சிகரங்களில் மெதுவாக தழுவிச் செல்லும் தென்றல் பசுமை போர்த்திய சரிவுகளில் குழந்தை போல குதூகலிக்கிறது. வெண்பஞ்சு மேகங்கள் மலைகளின் தோள்களில் சாய்ந்து இயற்கையின் மடியில் கனவுகளை வரைந்து செல்கிறது. தென்றலின் தாளாட்டும் மேகங்களின் மௌனமும் ஒன்றாக கலக்கும் அந்த கணங்களில் இயற்கையே ஒரு இசை கருவியாகி ஒவ்வொரு நொடியும் இனிமையை பொழிகிறது. அந்த இனிமையோடு இணைந்து மாலை மலர்கள் மனத்தை பரப்புவது போல உங்கள் மனங்களிலும் இசை மலர்கள் மலரட்டும். வானொலியினோரம் காத்திருக்கும் அன்பு நேயர்களே, இந்த மாலை பொழுதை இசையால் மென்மேலும் வண்ணம் தீட்ட செக்கச் சிவந்த செவ்வானத்தின் அழகை துணையாக கொண்டு இதோ உங்கள் உள்ளங்களை வருட வருகிறது கோடை பண்பலையின் சித்திரச் செவ்வானம். செவ்வானத்தில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபுத்திரன்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: திருச்சி சாரதாசில்
3: நேர்மாலை 5:10. வான் நின்று பொழியும் மழை போல நீ நின்று பொழிகிறாய் பேரன்பை, கான் போல நான் நின்று நனைந்தே கிடக்கிறேன் உந்தன் பேரன்பில்.

இருவரின் உடலுக்கும் ஒரே ஆன்மாவை போல, இருவரின் இதயமும் ஒரே வண்ணத்து பூச்சியின் இரண்டு இருக்கைகள் போல, உனக்கும் எனக்குமான மொழியும் கவிதையாக மாறிவிடுகிறது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கூடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் சரியாக மாலை 5:22. கோடி கோடி ஆண்டுகள் வாழவும் இந்த கணமே மாய்ந்துவிடவும் தோன்றும் இருவேறு எல்லைகளை இணைக்கிறது உந்தன் அருகாமை.

ஒரு முறை ஏனும் உன்னுடைய கண்ணோடு கண் பார்த்து காதலை சொல்லிவிடுகிறேன். அந்த கணத்தில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மலர்களும் மலர்ந்து விடட்டும்.

0: கோடைப்பன் விலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சூரியனை சுற்றி சுற்றி வருவது போல நானும் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். ஆனாலும் எந்த நேரங்களிலும் வெளிச்சமாகவே வைத்திருக்கிறது உந்தன் காதல்.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது. ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது. இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
1: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
0: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 37, நீலகேசி. போலி சிவனடியார் யார் என்று கேள், தைரியமிருந்தால் சொல்லட்டும் என்றார். அதே சமயத்தில் பாறையின் பின்னாலிருந்து சிறு தொண்டரின் குரல் கேட்டது. கபால மாலையணிந்த வஞ்சக வேஷதாரி யாரென்று கேள் விக்ரமா, தைரியமிருந்தால் சொல்லட்டும் என்று. இனி பாறை மறைவிலிருந்து சிறு தொண்டர் வெளிப்பட்ட சில வினாடிகளுக்கெல்லாம் இன்னும் சில அதிசயங்கள் அங்கே நிகழ்ந்தன. பாறைகளின் பின்னாலிருந்தும் மரங்களின் மறைவிலிருந்தும் இன்னும் எங்கிருந்துதான் வந்தார்கள் என்று சொல்ல முடியாதபடியும் இந்திர ஜாலத்தினால் நிகழ்வது போல் திடீர் திடீர் என்று

பாணிகளான போர் வீரர்கள் அங்கே தோன்றிக் கொண்டிருந்தார்கள். இதைவிட பெரிய மகேந்திர ஜாலவித்தை ஒன்றும் அங்கே நடந்தது. பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் எப்படியோ திடீரென்று அக்கட்டுக்களில் இருந்து விடுபட்டு எழுந்து பலிபீடத்திலிருந்து கீழே குதித்தார். இதற்கிடையில் சிறு தொண்டர் நேரே மகா கபால பைரவர் நின்ற இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் கபால பைரவரின் முகத்தில் தோன்றிய பீதி நம்ப முடியாததாய் இருந்தது. சிறு தொண்டர் அருகில் நெருங்க நெருங்க அவருடைய பீதி

0: நேராக முகத்தை ஏறிட்டு பார்த்து, ஓ கபாலிக வேஷதாரியே, மகாகாளியின் சந்நிதியில் நீ யார் என்று உண்மையை சொல் என்று கேட்டபோது கபால பைரவர் இரண்டடி பின்வாங்கி பிறகு நடக்கவும் நிற்கவும் சக்தியற்றவராய் தள்ளாடி தொப்பென்று கீழே விழுந்தார். அப்போது அங்கே சூழ்ந்திருந்த காளி உபாசகர்களிடையில் ஹாஹாரம் உண்டாயிற்று. வெறியில் மூழ்கி கிடந்த அந்த கபாலிகர்களால் என்ன விபரீதம் நேரிடுமோ என்று விக்ரமன் கூட சிறிது துணுக்கமடைந்தான். பொன்னனோ வியப்பு, பயபக்தி முதலிய பலவித உணர்ச்சிகள் பொங்க தன்னை மறந்து செயலற்று நின்றான். கபால பைரவர் கீழே விழுந்து நாலாபுறமிருந்தும் கபாலிகர்கள் ஓடிவரத் தொடங்கிய சமயத்தில் சிறு தொண்டர் சட்டென்று பலிபீடத்தின் மீது ஏறிக்கொண்டார். மகாஜனங்களே, காளிமாதாவின் பக்தர்களே, நெருங்கி வாருங்கள். மகா கபால பைரவர் என்று பொய்ப்பெயருடன் உங்களையெல்லாம் இத்தனை காலமும் ஏமாற்றி வஞ்சித்து வந்த ஒற்றை கை மனிதனை பற்றிய உண்மையை சொல்லுகிறேன் என்றார். சிறு தொண்டரை பார்த்தவுடனே கபால பைரவர் பீதியடைந்து கீழே விழுந்ததினால் ஏற்கனவே அக்கபாலிகர்களின் மனத்தில் குழப்பம் உண்டாகியிருந்தது. எனவே சிறு தொண்டர் மேற்கண்டவாறு சொன்னதும் அவர்கள் பலிபீடத்தை சூழ்ந்து கொண்டு அவரையே பார்த்த வண்ணமாய் நின்றார்கள். சிறு தொண்டர் கம்பீரமான குரலில் காடு மலையெல்லாம் எதிரொலி செய்யுமாறு பேசினார். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம், அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்செவ்வானம்.

நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வலம் வர இருக்கும் நினைவே சுகம் இன்று தூத்துக்குடி மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட நேயர்களே, வாங்க, இன்னைக்கு உங்க விருப்ப பாடல்களை இன்னிசை பாட இருக்கிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம்.

காணும் ஒவ்வொரு கணங்களிலும் கணக்கற்ற கவிதைகளை இறைத்து போகிறாய் கனப்பொழுதில். அதை காகிதத்தில் எழுதத் தொடங்கியதும் வீசத் துவங்கிவிட்டது மகிழம்பூவின் வாசம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அந்தி மாலை பொழுதில் இடைக்கால பாடல்களை இசை தேரிலேற்றி அழைத்து வந்து நிறைவு பெறுகிறது சித்திரச்ச வானம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

சென்னை பொன்னேரியம்மன் கோவில் திருச்சி மாநகரின் வெகு அருகில் பொன்மலை மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது. அன்னை பொன்னீஸ்வரி என்ற திருநாமத்துடனும் மலையில் மேல் முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமி என்ற திருநாமத்துடனும் அருள் புரிகின்றார். அன்னை பொன்னீஸ்வரியம்மன் அமர்ந்த கோலத்தில் நான்கு திருக்கரங்களில் டமருகம், சங்கு, சூலகம், கிண்ணம் ஏந்தி முகத்தில் புன்னகை அரும்பு அருள் பாலிக்கிறார். பொன்னீஸ்வரியம்மன் இங்கு கோயில் கொண்டதற்கு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. நாகார்ஜுன என்ற முனிவர் தினமும் காளி தேவியை வணங்காமல் எந்த ஒரு வேலையும் செய்யார். ஆனால் ஒருமுறை ரதியை கண்ட முனிவர் அவரின் அழகில் மயங்கி அவரது நினைவிலேயே இருந்ததால் ஒருமுறை அன்னை முனிவரை அழைக்க முனிவரின் செவிகளில் அன்னை அழைத்தது கொஞ்சம் கூட விளைவில்லையாம். அந்த அளவுக்கு தன் மனதை ரதி தேவியின் நினைவிலேயே வைத்திருந்தார். இதைக் கண்ட அன்னை முனிவருக்கு யதார்த்த நிலையை புரிய வைக்க பூலோகத்தில் சென்று பிறப்பாய். பிறகு முனிவர் தாம் செய்த தவறுக்கு பிரயாசித்தமாகவும் பூவுலகில் அழகான இந்த மலையடிவாரத்தில் நெடுநாட்கள் தவம் செய்தார். ஒரு நாள் தவம் செய்த இடத்திற்கு அருகே விக்கிரகம் ஒன்றை கண்டார். அந்த விக்கிரகத்தை வெளியே எடுத்தார். அதனுடன் பொற்காசுகள் சிலவும் இருந்தன. ஆகவே அந்த அம்பாளுக்கு ஸ்ரீ பொன்னீஸ்வரி அம்மன் என்று பெயரிட்டு வழி

0: அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய எண்கோண வடிவில் கிணறு ஒன்றை உருவாக்கினார். இந்த கிணறின் மகத்துவம் என்னவென்றால், இந்த கிணற்றிலிருந்து எவ்வளவு தண்ணீரை எடுத்தாலும் தண்ணீர் ஓரிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் வியப்பான விஷயமாக இருக்கிறது என்கிறார்கள் மக்கள். கோவிலின் முகப்பை தாண்டியதும் நீண்ட மந்தபத்தை அடுத்து ராஜகோபுரம் உள்ளது. இதனைத் தொடர்ந்து மகாபண்டபம், கொடிமரம், பிறகு கருவறையில் அன்னை இரண்டு வடிவங்களில் காட்சி தருகிறார். கருவறை திருச்சுற்றில் மதுரை வீரன், கருப்பண்ணசாமி தனி சந்நிதிகளில் அருள்பாளிக்கின்றனர். இதில் பழைய திருவுருவம் பின்புறமும் அன்னையின் புதிய திருவுருவம் முன்புறமாகவும் ஒரே சன்னதியில் உள்ளனர். கன்னி மூலையில் கணபதி, மகாமண்டபத்தின் மேற்கு பகுதியில் நாகர் சிலைகள், விநாயகர், சிவலிங்கம், பாலமுருகன், கருமாரியம்மன் ஆகியோரும் நமக்கு அருள் பாலிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கருவறை வடபகுதியில் விஷ்ணு துர்க்கை, சப்தகன்னியர், நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளன. வலதுபுறம் 18 படிகளின் மீது ஸ்ரீ ஐயப்பன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். பொன்மலை கோவிலின் சிறப்பில் மற்றொன்று, மலையை நோக்கி ஏறினால் மலை மீது முத்துக்குமாரசுவாமி கோவில் அமைந்துள்ளது. தன்னுடைய புதல்வனை தன்னருகே வைத்துக் கொள்ள விரும்பிய அன்னை மலை மீது தன்னுடைய மைந்தனுக்கு ஒரு அழகிய கோயிலை கொடுத்திருக்கிறாள் என்று நம்பப்படுகிறது. இங்கு முருகப்பெருமான் கையில் வேளுடன் முத்துக்குமர சுவாமி வள்ளி தெய்வானை சமைத்தராக காட்சி தருகிறார். இங்கு திருமணம், குழந்தை பேறு என பல விக்ரதர்கள் நிறைவேறுவது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராக கால நேரத்தில் இங்கு துர்க்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதோடு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி நாட்களில் சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் என திருவிழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். திருச்சி மாநகரின் வெகு அருகில் பொன்மலை மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது அன்னை பொன்னீஸ்வரி அம்மன் திருக்கோயில்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: பக்தி இலக்கியங்கள்னு பாக்குறோம். பக்தி இலக்கியத்துல வந்து பக்தி மட்டும்தான் பார்க்கணுமா? பக்தியும் பார்க்கணும், மற்றதும் பார்க்கலாம். திருஞான சம்பந்தருடைய பாட்டு எடுத்தீங்கன்னா 3000 பாட்டு நம்ம கிடைச்சிருக்குங்கிறாங்க. இந்த 3000 பாட்டுல பக்தி இசை எல்லாம் போக சில விஷயம் இருக்குதுங்க. ரொம்ப அற்புதமான அனுபவிக்கிற தன்மை அவர்கிட்ட உண்டு. திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்துல. 5 நதிகள் காவிரியினுடைய கிளை நதிகள் ஒன்று சேர்ற இடம் அப்படி. ஐயாரப்பன் அவருக்கு பேர். அந்த ஊருக்குள்ள திருஞான சம்பந்தர் போறார். அப்படி போற போது அந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்னா, சில ஊர் நுழையிற போதே நமக்கு இந்த ஊரினுடைய அழகு வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே தெரியும். காற்று வரும், வாசனை வரும், சத்தம் கேட்கும், இதெல்லாம் உண்டு. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் கோவலனும் கவுந்தியடிகளும் மதுரைக்குள்ள வர்றாங்க. அப்போ அடிக்கிற காற்று சொல்றாரு, மதுரை தென்றல் வந்தது காணீர் அப்படிங்கிறார். தென்றலில் கூட ஊர் பேர் தெரிகிற அளவுக்கு இருக்குதாங்க. இப்போ அவர் உள்ள போறாரு. அங்கே வந்து என்ன காட்சி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் பேச்சு, ஒரு பக்கம் வந்து பரதநாட்டியம், ஒரு பக்கம் இசை, எல்லாம் நடக்குதான். இந்த அருமையான காட்சியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்க்குற போது ஒரு ஆச்சரியத்தையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, முழவுன்னு ஒரு கருவி உண்டுங்க அந்த காலத்தில். முழவுன்னா என்னென்னா, இன்றைக்கி மிருதங்கம் வாசிக்கிறோம் பாருங்கள், அது மாதிரி அந்த கருவிக்கு பேர் முழவு. அது வாச்சோம்னா சத்தம் எப்படி கேட்கும்னா, தும் தும் தும் தும்னு சத்தம் கேட்கும். இப்போ இந்த முழவு ஓசை கேட்குது. கேட்ட உடனே ஒரு 5-6 குரங்கு என்ன செய்து அங்கே உட்கார்ந்துருந்தது, படபடன்னு அடித்து ஓடி மரத்து மேலே ஏறி உச்சியில் நின்றுக்கிட்டு இப்படி கையை இப்படி கண்ணுக்கிட்ட வச்சு ஆகாயத்தை பார்க்குதான். ஒரு பெண் குரங்கு என்ன ஏன் பார்க்குதான், மழை வரப்போதாக்குன்னு அது நினச்சிருந்துருக்கு பாவம். அதாவது பாருங்க, பெண் குரங்கு தான் பார்க்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டில் மழை வந்தோடனே ஆகா வடகத்தை காய போட்டு வந்தோமே அப்படிமாங்களே, ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தான் திடுக்குன்னு ஒரு யோசனை வரும். இந்த குரங்கு இப்படி வச்சு கையை வச்சு இப்படி பார்க்குதான். நம்ம கூட அப்படி பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? அப்படி கையை வச்சு பார்ப்போம், இப்படி மழை வருதா அப்படின்னு பார்ப்போம். ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கு ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அது என்ன பண்ணுதுன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்காம சாவி ஓட்ட வழியை அங்கிட்டு இருந்து பாத்திருக்காரு. அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு, இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு. இப்ப இந்த குரங்கு இப்படி ஏறி பார்த்த விஷயம் இருக்கு பாருங்க. இதை திருஞான சம்பந்தர் அப்படியே பாட்டுல பதிவு பண்றாருங்க. எப்படி பதிவு பண்றாருன்னா, முன்னாடி 2 வரி என்ன அழகா இருக்கும்னா, நம்முடைய உடம்புல கடைசி காலத்துல மரணம் வருகிற போது தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் இடையில மூச்சு இழுக்குமா, வாதம் பித்தம் சைத்தியம் அப்படிமாங்க. 3 சைத்தியம்னா சளி, வரணும்னு பயப்பட வேண்டாம். வாதம் என்றால் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம், பித்தம் அதே மாதிரி. இந்த 3 காரணமாக தான் நமக்கு வந்து நோயும் மரணமும் வரும் அப்படிம்பாங்க. இப்போ இந்த சளி வந்த உடனே கடைசியில் நெஞ்சுக்கு தொண்டைக்கு இழுக்குமா, அப்போ உயிர் உள்ள இருக்கா வெளியே இருக்கா, ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியன்னு கர்ணன் சொன்ன மாதிரி இருக்கிறப்ப, அப்படி நேரத்தில் அந்த ஐயாரப்பருடைய பேர் சொன்ன உடனே அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறார். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி, ஐமேலுந்தின்னா அந்த தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்கிற இடம் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் புலனைந்தும் பொறிகலங்க, 5 புலனும் ஒரு மாதிரி ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக 5 எந்த அருள் செய்வார் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. என்ன பாருங்க, என்ன அழகுன்னு. அதாவது அங்க வளம் வந்த மடவார்கள் நடமாடுறாங்களாம், முழவு அதிர்தான். மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. இன்னைக்கு போனாலும் திருவையாறுக்குள்ள நம்ம போன உடனே என்ன தெரியுமா, அது அந்த இடத்துல அந்த காட்சியை பார்க்கணும்னு தோணும். இயற்கையை மட்டும் இல்லைங்க, பக்தியை பார்க்கிற போதும் அந்த காட்சிகளை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வது அவசியம்.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
4: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் டி

0: ஐடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மாலை நேரத்தின் மௌனத்தை மெல்லிசையின் இனிய ஓசையால் நிரப்பி நினைவுகளின் கதவுகளை மெதுவாக திறக்க இது நேயர்களின் அன்பலை கோடை பண்பலை நுறுப்புலி ஆய்ந்தின் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப
2: அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கூடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் கொழுக்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: அன்பு நேயர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 9 மணிக்கு காற்று வழியே பயணிக்கும் பானவில்லின் வண்ணம்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலாகம் முழுவதும் பருக்குது.
0: குடல் நலம் உடல் நலம், குடல் நலம் உடல் நலம்.
2: கண்ண முடினு மெனு காட சொல்லவா, சுகுபாய் வருத்தகரே வாங்கி தரண்டோன்.
0: சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கேஸ்ட்ரோ மற்றும் GI புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ராஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமந்த் சுப்பிரமணியம் அவர்கள்.

அன்பு நேயர்களே, நம் கோடை பண்பலை நெருப்புலி ஐந்தில் இன்று இரவு 10 மணிக்கு வரும் நினைவே சுகம் இன்று தூத்துக்குடி மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்கின்றது. பண்பலை செல்லும் நேரம் மாலை 6:30, நாம் இணைந்திருக்கின்றோம் கதம்ப மலர்கள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு

0: சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
2: 1-800-419-1800
3: 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: righteous. குழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: குழக்கடிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
2: நாகா குழுக்கட்டை மாவு.

0: பழுவேட்டரையருக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் இடையே சொற்போர் நடந்து கொண்டிருந்தபோது ஏதோ தான் பெரிதாக சமாளிக்கப் போவதாக எண்ணி கந்தமாறன் எதையோ உளறிக்கொட்ட அவன் மேல் அனலை பாய்ச்சுகிறான் ஆதித்த கரிகாலன். அப்போது வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, கோமகனே, கந்தமாறனுக்கு நடுக்கு ஜுரமில்லை. தாங்கள் பழுவூர் இளையராணியை பாட்டி என்று சொன்னதில் அவனுக்கு கோபம், அவ்வளவுதான் என்றான். கந்தமாறன் வந்தியத்தேவனை குரோதத்துடன் பார்த்து கொண்டு கத்தியை எடுக்கத் தொடங்கினான். பார்த்திபேந்திரன் அவன் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்து காதோடு ஏதோ சொன்னான். கந்தமாறன் அடங்கினான். அவனுடைய உடல் மட்டும் சிறிது நேரம் நடுங்கிக் கொண்டிருந்தது. கரிகாலன் அவனை பார்த்து சிரித்துவிட்டு பழுவேட்டரையர் பக்கம் திரும்பி, பாட்டா, இளங்காளைகள் இப்படித்தான் கட்டுக்கிடங்காமல் சில சமயம் துள்ளி குதிப்பார்கள். அவர்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் எனக்கு பாட்டன் முறை ஆகையால் இளையராணி எனக்கு பாட்டிதானே. அப்படி நான் அழைப்பதில் என் பாட்டிக்கும் வருத்தமில்லை, தங்களுக்கும் வருத்தமில்லை. இந்த சிறுபிள்ளைகளுக்கு எதற்காக ஆத்திரம் பொத்துக்கொண்டு வருகிறது? அது போனால் போகட்டும். நான் ஆரம்பித்த விஷயத்தை விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டேன். பாருங்கள், என் தந்தை சக்கரவர்த்தியின் பேரில் தாங்கள் பாரத்தை சுமத்த வேண்டாம். தாங்கள் சம்மதித்தால் என் தந்தையும் சம்மதித்தார் போலத்தான். பொக்கிஷம் தங்கள் கைகளில் இருக்கிறது. வடபுலத்துக்கு படையெடுத்து போகிறேன் என்றால் சோழ நாட்டிலிருந்து 300,000 என்ன, 300,000 வீரர்கள் போட்டியிட்டு கொண்டு வருவார்கள். 300 கப்பல்களை சேகரித்து கொடுப்பதிலும் கஷ்டம் ஒன்றுமில்லை. தாங்கள் சம்மதிக்க வேண்டும். மதுராந்தகத்தேவனும் சம்மதிக்க வேண்டும். அவ்வளவுதான். என்ன சொல்லுகிறீர்கள் என்று கரிகாலன் நிறுத்தினான். திணறி திண்டாடி திக்குமுக்காடி போன பழுவேட்டரையர் தொண்டையை மறுபடியும் கனைத்து கொண்டு கூறினார், கோமகனே, தங்கள் அதிசயமான விருப்பத்துக்கு நான் சம்மதித்தாலும் மதுராந்தகத்தேவரின் சம்மதம் எப்படியும் வேண்டுமல்லவா? சக்கரவர்த்தியிடம் விடைபெற்றுக் கொள்ளாமல் தாங்கள் திக்விஜயத்துக்கு புறப்பட முடியுமா? ஆகையால் எல்லோருமாக தஞ்சாவூருக்கு போவோம். அது மட்டும் முடியாது பாட்டா, அது மட்டும் முடியாது. தஞ்சாவூருக்கு போன பிறகு என் தந்தை வேறு விதமாக கட்டளையிட்டால் என்னால் அதை மீற முடியாமற் போய்விடும். அப்புறம் அங்கே என் அன்னை மலையமான் மகள் இருக்கிறாள், என் சகோதரி இளைய பிராட்டி இருக்கிறாள். அவர்களுக்கு நான் முடிதுறந்து தேசாந்திரம் செல்வது சம்மதமாயிராது. அவர்கள் பேச்சை மீறுவதும் கஷ்டமாயிருக்கும். பாட்டா, இந்த விஷயம் இந்த கடம்பூர் மாளிகையில் தான் முடிவாக வேண்டும். தாங்கள் தஞ்சைக்கு போய் மதுராந்தகனை இங்கே அழைத்து வாருங்கள். நமக்குள் பேசி முடிவு செய்த பிறகு தந்தையிடம் தெரிவிக்கலாம். படையெடுப்புக்கு எல்லாம் ஆயத்தமான பிறகு நான் தஞ்சைக்கு வந்து என் பெற்றோர்களிடம் விடைபெற்று கொண்டு கிளம்புகிறேன். அல்லது மதுராந்தகனுக்கு இப்போதே பட்டம் கட்டிவிட்டு என் பெற்றோர்கள் காஞ்சிக்கு வரட்டும். அங்கே நான் கட்டியிருக்கும் பொன் மாளிகையில் அவர்களை இருக்கச் செய்துவிட்டு புறப்படுகிறேன் என்றான். பழுவேட்டரையர் சம்புவரையரை பார்த்தார். சம்புவரையரோ கூரைமேட்டை பார்த்து கொண்டிருந்தார். அவரிடமிருந்து உதவி ஒன்றும் கிடைப்பதற்கில்லை என்று கண்டு பழுவேட்டரையர்,
1: கோமகனே, தங்களுடைய கட்டளைக்கு மாறாக நான் என்ன சொல்ல முடியும் என்றார். கட்டளை என்று சொல்லாதீர்கள் பாட்டா. சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் தலைநரைத்து போன தங்களுக்கு இந்த சிறுவனா கட்டளையிடுவது?
0: என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதாகச் சொல்லுங்கள் என்றான் ஆதித்த கரிகாலன்.
1: ஆகட்டும்
0: என்று சொல்லி பழுவேட்டரையர் கனைத்து கொண்டார்.
1: மிக்க வந்தனம் பாட்டா. அப்படியானால் சீக்கிரமே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மதுராந்தகனை பகிரங்கமாகவே யானை மீது ஏற்றி இவ்விடம் அழைத்து வாருங்கள், அல்லது பொன் ரதத்தில் ஏற்றி அழைத்து வாருங்கள். இளைய பாட்டியின் மூடுபல்லக்கு மட்டும் இந்த தடவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் கரிகாலன்.
0: பின்னர் கந்தமாறன் முதலியவர்களை பார்த்து, கந்தமாறா, உன் பாடு யோகம்தான்.

0: உன் வீட்டுக்கு மேலும் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள். சுந்தர சோழருக்கு பிறகு சோழ நாட்டுக்கு சக்கரவர்த்தியாகப் போகிற மதுராந்தகர் வரப்போகிறார். அவருக்கு பட்ட மகிழ்ச்சியாகப் போகும் சின்ன பழுவேட்டரையரின் மகளையும் உடன் அழைத்து வந்தாலும் வருவார். கடம்பூர் மாளிகை ஒரே கோலாகலமாகத்தான் இருக்கும். பழுவூர் பாட்டனார் தஞ்சைக்கு புறப்படட்டும், நாம் வேட்டைக்கு புறப்படலாம். வாருங்கள். வில்வித்தையில் ஒரு காலத்தில் நான் வல்லவனாக இருந்தேன். அர்ஜுனனுக்கு அடுத்தபடி ஆதித்த கரிகாலன்தான் என்று பெயர் வாங்கியிருந்தேன். 3 வருஷங்களாக வில்லை தொடாமல் வில்வித்தையே மறந்து போய்விட்டது. மறுபடியும் பழக்கம் செய்து கொள்ள வேண்டும். பார்த்திபேந்திரா, வந்தியத்தேவா, எல்லோரும் கிளம்புங்கள். வேட்டைக்கு எங்கே போகலாம்? கொல்லிமலைக்கு போகலாமா என்று பொதுப்படையாக கரிகாலன் கேட்டான். இத்தனை நேரமும் எந்த பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் இருந்த சம்புவரையர், கோமகனே, கொல்லிமலை வெகு தூரத்தில் இருக்கிறது. அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. வீரநாராயண ஏரியின் மேற்கு கரையில் அடர்ந்த காடு இருக்கிறது. அதை தண்டகாரண்யம் என்றே சொல்வதுண்டு. வேட்டைக்கு வேண்டிய காட்டு மிருகங்களும் அங்கே ஏராளமாக இருக்கின்றன. அந்த காட்டிலிருந்து வேட்டையாடி கொண்டு வந்த மிருகங்கள்தான் நமது வேட்டை மண்டபத்தில் உள்ளவை. ஏரிக்கரை காடு இம்மாளிகைக்கு சமீபத்திலும் இருக்கிறது. காலையில் வேட்டையாட புறப்பட்டு சென்றால் இரவு வீடு திரும்பி விடலாம் என்றார்.
1: அப்படியே செய்யலாம் ஐயா. இந்த மாளிகையில் நான் விருந்தாளியாக இருக்கும் வரையில் தாங்கள் வைத்ததே எனக்கு சட்டம். தங்கள் குமாரி மணிமேகலையும் வேட்டைக்கு அழைத்து போகலாமா? அவள் இருக்குமிடம் எப்போதும் கலகலப்பாயிருக்கிறது என்றான் ஆதித்த கரிகாலன்.
0: எனக்கு ஆட்சேபமில்லை, மணிமேகலையை கேட்டு பார்க்கலாம் என்றார் சம்புவரையர்.
2: அப்போது கந்தமாறன், வேட்டைக்கு போகும் இடத்தில் பெண்கள் எதற்கு? அவர்கள் பத்திரமா இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்குத்தான் வேலை சரியாக இருக்கும். வேட்டையில் கவனம் செலுத்த முடியாது. மேலும் நந்தினி தேவிக்கு இங்கே துணை வேண்டும் அல்லவா என்றான்.
1: ஆமாம் ஆமாம், கந்தமாறனுக்கு எப்போதும் பழுவூர் பாட்டியை பற்றித்தான் கவலை. மணிமேகலையை அழைத்துப் போவதில் இன்னொரு கஷ்டமும் இருக்கிறது. அவள் துள்ளி குதிப்பதை பார்த்துவிட்டு மான் துள்ளி குதிப்பதாக நினைத்து யாராவது அவள் பேரில் அம்பை விட்டாலும் விடுவார்கள். பெண்கள் அரண்மனையிலேயே இருக்கட்டும், நாம் வேட்டைக்கு போகலாம். நாளை அதிகாலையில் புறப்பட வேண்டும். இன்றிரவு குறவை கூத்தை சீக்கிரம் முடித்துவிட்டு அவரவர்களும் சீக்கிரமாக தூங்குங்கள். ஐயா, வேட்டைக்காரர்களுக்கெல்லாம் இப்போதே சொல்லி வைத்து விடுங்கள். வந்தியத்தேவா, வா, நம்முடைய ஜாகைக்கு போகலாம் என்று சொல்லி ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனை கையை பிடித்து இழுத்து கொண்டு புறப்பட்டான். கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் அவர்களை சிறிது அசூயையுடன் பார்த்து கொண்டு நின்றார்கள். சம்புவரையர் வேட்டைக்காரர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பதற்காகச் சென்றார். பழுவேட்டரையர் நந்தினியை தேடி அந்தப்புரத்துக்கு போனார். பழுவேட்டரையர் சிறிது உற்சாகத்துடனேயே நந்தினியை பார்க்கப் போனார். கடம்பூருக்கு அவர் புறப்பட்டு வந்தபோது என்ன நம்பிக்கையுடன் வந்தாரோ, அது ஒன்றும் இதுவரையில் நிறைவேறவே இல்லை. சிறுபிள்ளையாகிய ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகையிலே தருவித்து வைத்து கொண்டால் அவனை நயத்தாலும் பயத்தினாலும் தம்முடைய விருப்பத்தின்படி நடக்கச் செய்யலாம் என்று அவர் எண்ணியிருந்தார். தாமும் சம்புவரையரும் சொல்லுவதற்கு அவன் கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்று நம்பினார். சோழராஜ்யம் முழுவதற்கும் மதுராந்தகனுக்கு உடனடியாக பட்டம் கட்டுவதில் உள்ள அபாயம் அவருக்கு தெரிந்தே இருந்தது. வடக்கே மலையமானும் தெற்கே கொடும்பாளூர் வேளானும் அதற்கு விரோதமாயிருப்பார்கள். கரிகாலன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டால் உள்நாட்டு யுத்தம் மூண்டே தீரும். அதன் முடிவு எப்படியாகும் என்று யார் சொல்ல முடியும்? பொதுமக்களில் பெரும்பாலோர் சுந்தர சோழனுடைய புதல்வர்களின் பக்கமே இருப்பார்கள். மதுராந்தகனுடைய தாயே அவனுக்கு விரோதமாயிருக்கிறாள். காலாமுக கூட்டத்தாரை மட்டும் நம்பி உள்நாட்டுப் போரில் இறங்க முடியுமா? பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் பாலாற்றுக்கு வடக்கேயுள்ள நாடுகளிலும் கலகங்கள் கிளம்பினாலும் கிளம்பும். ஆகையால் இப்போதைக்கு மதுராந்தகனுக்கு பாதிராஜ்யம் என்று பிரித்து கொண்டால், அதுவும் தஞ்சையை தலைநகராக கொண்ட தென்சோழ சாம்ராஜ்யமாயிருந்தால் பிற்பாடு போகப்போக பார்த்து கொள்ளலாம். கொடும்பாளூர் வேளானின் செல்வாக்கை ஒருபடியாக தீர்த்து கட்டிவிடலாம். பிறகு வடக்கே திரும்பி திருக்கோவலூர் மலையமானையும் ஒரு கை பார்க்கலாம். கரிகாலன் வெறும் முரணன். என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஏடாகூடமான காரியத்தில் இறங்கி அற்பாயுளில் இறக்கக்கூடும். அப்படி நேர்ந்தால் எல்லா கவலையும் தீர்ந்தது. இப்போதைக்கு பாதிராஜ்யம் என்று ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: ஒரு காலத்தில் என்னை காதலித்ததாக சொன்னவள், பிறகு வீரபாண்டியனை காதலித்து அவன் உயிரை காப்பாற்ற முயன்றவள், இந்த தொண்டு கிழவரை மணந்து கொள்ள எவ்வாறு சம்மதித்தாள்? அதை நினைத்தால்தான் அதிசயமாக இருக்கிறது. இப்படி பார்த்திபேந்திரனிடம் சொல்லி ஆதித்த கரிகாலன் வேதனைப்பட்டது நினைவிருக்கும். இது மாமல்லபுரத்தில். அப்புறம் கெடிலக்கரையில் ராஜ்யத்தில் குழப்பம் விளையாமல் பார்த்து கொள்வதிலும் சிரத்தை கொண்டிருக்கிறாள், அதற்காகவே என்னை அழைத்திருக்கிறாள்னு பாட்டனாரிடம் சொன்னான். இப்போ கடம்பூரில் ராஜ்யத்தை ரெண்டாக பிரிக்கிற யோசனையை கடுமையாக எதிர்ப்பதோடு அது எப்படிப்பட்ட நீச்சத்தனமான ஏற்பாடு என்பதை சொன்ன விதமும் தொடர்ந்து அவன் போட்ட நிபந்தனையும் ரெண்டு விஷ அம்புகள். இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள சில பெயர்களுக்கும் தொடர்களுக்குமான சுருக்க குறிப்புகள்: வடபுலம், வட திசையில் உள்ள நிலப்பகுதி, புலம் இடம் நிலம், சிறப்பாக அறிவுன்னும் பொருள்படும். இந்த இடத்துல நிலப்பகுதின்னு கொள்ளணும். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரன் துகளாக துளை நெடுங்கை வரை உகைத்து, சேக்கிழாரின் பெரிய புராண பாடற் பகுதி. பல்லவ பேரரசர் மாமல்லரின் சேனாதிபதி பரஞ்சோதி வடபகுதியில் உள்ள சாளுக்கிய தலைநகரம் வாதாபிய யானை படை கொண்டு தூள் தூளாக்கின செய்தியை சொல்றார். தேசாந்தரம், வேற்று நாடு. தேசம் நாடு, அந்தரம் வேறு, சொந்த நாட்டை விட்டு பிரிஞ்சு போவது தேசாந்தரம். ஏறத்தாழ இதே பொருளை கொண்ட தொடர் பரதேசம். காலப்போக்கில் துறவு மேற்கொண்டு ஊர் ஊரா திரிவதை குறிக்கலாயிற்று பரதேசம். அர்ஜுனன் வில்வித்தையில தனித்திறமை கொண்டவன், அபார கவனம், கடின உழைப்பு, இரவிலும் இலக்கை தாக்குற வல்லமை, இதெல்லாம் சிறப்பு அம்சங்கள். இரு கரங்களாலும் அம்பு எய்யக்கூடியவன். இந்த ஆற்றல்னால சவ்ய சாஷின்னு பேர் பெற்றவன். சவ்ய இடப்புறம், சாஷி சாஷின் கையாளும் திறமை, அதாவது இரு வகையிலும்னு அர்த்தம். இணையான ஆங்கில தொடர் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ், ஜாகை தங்குமிடம் வாழுமிடம், ஜக என்கிற உருதுமொழி சொல்லிலிருந்து வந்தது. தெலுங்கில் ஜாகா, தமிழில் ஜாகை. ஏடாகூலம், ஒழுங்கின்மை தாறுமாறான நிலை. வடமொழியில் ஏடை ஆட்டையும் கூட சிக்கலையும் குறிக்கும். ஆடு, குறிப்பாக ஆட்டு மந்தை தாறுமாறான ஓட்டத்துக்கு எடுத்துக்காட்டு அல்லவா? நிறைய ஏமாற்றம், கொஞ்சம் நம்பிக்கை, இந்த மனநிலையில் நந்தினியை பார்க்க வர்றார் பெரிய பழுவேட்டரையர். பாலாற்றுக்கு வடக்க இருக்கிற நாடுகளை பற்றின கவலையும் இருக்குது. இந்த மாளிகைக்குள்ளேயே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்திபேந்திரன் பழைய பல்லவர் குலத்து கிளை வழியில் வந்தவனாச்சே, அவன் என்ன ரகசிய திட்டம் வச்சிருக்கானோ?
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நூறு புள்ளி ஐந்தில் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி, நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: உறவுகளை நெருக்கமாக்கும் அன்பு சொற்களோடும் உள்ளங்களை வருடும் இனிய இசையோடும் நம் நேயர்களின் இதயங்களில் மலரும் எண்ணங்களையும் இனிய நினைவுகளையும் ஒன்றாக இணைக்கும் இனிய நிகழ்ச்சியாக இது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
1: சுமலதா,
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்.
1: வணக்கம் நேர்களே.
0: வாழ்த்துக்கள் நேர்களே. கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், ராஜலட்சுமி, சுகுந்த்

0: தங்கள் அன்புடன் பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்

0: வளமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: தங்கள் அன்புடன். இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் செப்டம்பர் 2 புதன்கிழமை முதல் 8 செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற கட்சி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 2 புதன்கிழமை அன்று பிற்பகல் 3 ஒழித்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தேனி லட்சுமணன் அவர்களின் தெருவில் இன்னிசை பாடல்களை இன்முகத்துடன் கொடுத்து மகிழ்ந்தது. இன்னிசை என்ற வார்த்தையில் அமைந்த பாடல்கள் அனைத்தும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். சேலம் குள்ளம்பட்டி அம்சா, தருமபுரி பெரியவத்தலாபுரம் செல்வராசு, தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், சிவகங்கை பிள்ளையார்பட்டி சிவசக்தி மற்றும் ஜனார்த்தனன்.
1: இனி இந்த மாதம் 2 புதன்கிழமை அன்று இரவு 10 நினைவே சுகம் நிகழ்ச்சியானது கரூர் மாவட்ட நேயர்களை சந்தித்தது. நேயர்களின் பங்களிப்பில் அனைத்து பாடல்களும் கவனத்தை ஈர்த்தது. நிகழ்ச்சி மிகவும் அருமை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி வழியாக கருத்தினை பகிர்ந்துள்ளார்கள் தருமபுரி பெரிய வத்தலாபுரம் செல்வராசு.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 3 வியாழக்கிழமை அன்று நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறிய அத்தனை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருந்தது என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன் நாகலட்சுமி, நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன், குன்றாக்கம்பட்டி குண்டுமணி, தஞ்சாவூர் மாவட்டம் அம்மன்பேட்டை வியாகுலமேரி, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், தர்மபுரி பாரதிபுரம் ராஜ். அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 3 வியாழக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானொலி நிகழ்ச்சியானது பாராட்ட தவறியது என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு அனுபவத்தை நிகழ்ச்சியின் பக்கம் பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை கருத்துக்களும் சிந்திக்கும் வகையில் அமைந்திருந்தன. படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் பேணி நடராஜன்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களை எல்லாம் நேயர்களின் விருப்பத்தில் கடித வழி கானங்களாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சொல்லாமலை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.

0: உலகலையெங்கும் ஓர் வசந்த கீதமாய் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை அன்று காலை 8 வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் அறிமுக நேயர்களின் பங்களிப்பில் ஆசையோடு வளம் வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுமுகங்கள் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்து கொண்டு தனக்கு பிடித்தமான புது திரைசை பாடல்களை ஆசையோடு கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் நிர்மலா அசோக் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தேனி பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், சேலம் குள்ளம்பட்டி அம்சா, தர்மபுரி பாரதிபுரம் ராஜ் மற்றும் கழுகுமலை நாராயணன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை அன்று பகல் 12 வலம் வந்த யாதுமாகிய நிகழ்ச்சியானது சிறப்பு விருந்தினர் ஊட்டச்சத்து நிபுணர் பவித்ரா கிருஷ்ணா அவர்களோடு வளம் வந்தது. இதில் ஊட்டச்சத்து பற்றிய பல கருத்துக்களை புரியும்படி எளிய முறையில் விளக்கி கூறி சிறப்பித்த நிகழ்ச்சி சிறப்பு. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை வழங்கிய நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார்கள். சேலம் குள்ளம்பட்டி அம்சா, பழனி பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி ரமேஷ், தர்மபுரி பாரதிபுரம் ராஜ்.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 வலம் வந்த கதம மலர்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திரை இசை பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயங்களை வருடி சென்றன. பாடல்களை ஒரே கோர்வையாக தொகுத்து நிகழ்ச்சியினை அழகு செய்த அறிவிப்பாளர்

0: ஹசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். சேலம் குள்ளம்பட்டி அம்சா, தர்மபுரி பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, திண்டுக்கல் வடமதுரை கோபாலகிருஷ்ணன், தேனி பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், சேலம் விளாம்பட்டி சேட்டு மற்றும் கழுகுமலை நாராயணன். நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீரா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில், கௌரி, புருஷோத்தமன், கனகவல்லி, பலராமன், யோகேஷ், அமுதா, செல்வம் மற்றும் மாதீஸ்வரன்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் கொல்கட்டை மாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: இனி இந்த மாதம் செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு வலம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது தூரத்து சொந்தங்களை சந்தித்து காலை நேரத்தில் நிகழ்ச்சியை கலகலப்பாக வளம் வரச் செய்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தூரத்து சொந்தங்களை அருகில் வரவழைத்து இசை விருந்து கொடுத்தது சிறப்பு. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கட்சவி வழியாக பகிர்ந்துள்ளார்கள். தர்மபுரி பாரதிபுரம் ராஜ், சேலம் குள்ளம்பட்டி அம்சா.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று முற்பகல் 11 மணிக்கு ஒலித்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஒவ்வொரு நேயருக்கும் ஒரு பாடலின் ஆரம்ப வரியை ஒலிபரப்பு செய்து இடைநிறுத்தி அதன் அடுத்த வரி என்ன என்பதை பாட சொல்லி கேட்டு மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது பாடும் திறமையை நிகழ்ச்சியின் பக்கம் வெளிக்காட்டினார்கள். நிகழ்ச்சியானது சிறப்பாக நகர்ந்தது. படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் கேஎஸ் கார்த்திக் மற்றும் பௌசியா இருவருக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது என்ன பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தர்மபுரி பாரதிபுரம் ராஜ், ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன் தீரன், திண்டுக்கல் செல்வி சிவராஜ், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
0: இனி இந்த மாதம் செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் இரவு 9 மணிக்கு ஒலித்த கொடை தென்றலில் கவிஞர் மேத்தா அவர்களை பற்றிய தகவல்கள், அவர்கள் இயற்றிய பாடல்கள், அவர்களின் குடும்ப உறவுகள் எத்தனை பேர் என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக நிகழ்ச்சி வளம் வந்தது. 1 மணி நேரம் சிறப்பாகவும் பாடல்களை சிறப்பாகவும் தொகுத்து வழங்கிய கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கட்சவி வழியாக பகிர்ந்துள்ளார்கள். திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி, கரூர் வெங்கமேடு உலகநாதன், திருச்சி கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, மோகன்குமார், கார்த்திகா, யஸ்மிதா மற்றும் தாமோதரன்.

தனிமையின் தேடலில் இசையின் தாகத்தோடு நேயர்களின் விமர்சன கருத்துக்களையும் தூவிக்கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1-800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October. விரைவில் திருச்சி சாரதாசில்
4: மௌனங்கள் களைய மனதின் என்ன ஓட்டத்தினை மகிழ்வோடு தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 12 மணிக்கு அரங்கேறிய இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவரும் சிறப்பாக உரையாடினார்கள். நேயர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்து உரையாடிய விதம் சிறப்பாக இருந்தது. அவர்களின் விருப்ப பாடல்களை கொடுத்து அவர்களை மகிழ்வித்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். தேனி பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், நாமக்கல் புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, கரூர் திருக்காடுதுறை பூபதி பாரதி, மோனிகா ஸ்ரீசுதன் மற்றும் தீரன். கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர்
4: தங்கள் அன்புடன் பகுதி
5: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
4: கொடைக்கானல் 624-101.
5: மின்னஞ்சல் முகவரி
4: kodaifm@gmail.com.
5: கட்சவி இலக்கம்
4: 94-86-28-24-24.
5: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு வலம் வந்த வண்ணத்துரிகை செப்பக செந்தமிழ் நிகழ்ச்சியாக ஒளிவலம் வந்தது. நேயர்கள் கலந்து

0: கொண்டு அழகு தமிழில் உரையாடி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் ஜே பி ரமேஷ்குமார் அவர்களுக்கும் நம் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என கட்சவி வழியாக தெரிவித்துள்ளார்கள். ராமநாதபுரம் ரிஃபாயா, திருச்சி தொட்டியம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், சேலம் குள்ளம்பட்டி அம்சா, தேனி பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை அன்று 9 விசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கொடைக்கானல் பல்லங்கி கோம்பை மலைவாழ் மக்களுடன் ஒரு பயணமாக இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தனது அனுபவங்களை யதார்த்தமாக பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியில் வளம் வந்த அத்தனை பாடல்களும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், பழனி வட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி, ரமேஷ், கருணாநிதி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லட்சுமி, சேலம் குள்ளம்பட்டி அம்சா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பாஸ்கரன், தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம் மற்றும் மகேந்திரன். நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நிற்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.

0: உள்ளத்தில் உதித்த கருத்துக்களை உற்சாகமாய் பகிரும் தருணமாக கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 7 திங்கட்கிழமை அன்று காலை 7 ஒலித்த சுகமான காலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திரைசை கீதங்களால் எங்கள் இதயங்களை மகிழ்வித்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பௌசி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். நாமக்கல் மாவட்ட நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, தேனி பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், திண்டுக்கல் தேவி மற்றும் சிவானி.
1: அடுத்ததாக செப்டம்பர் 7 திங்கட்கிழமை என்று காலை 9 வலம் வந்த வானவில் நிகழ்ச்சியானது வேண்டானு முடியாதுன்னு சொல்லலாமா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்து கூறிய விதம் சிறப்பு. ஒரு மனிதன் நல்ல செயல்களை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. தீய பழக்கங்களுக்கும் தீய நண்பர்களையும் வேண்டாம் என்று சொல்லலாம் என்பது போன்ற பல பயனுள்ள கருத்துக்கள் நிகழ்ச்சியில் பகிரப்பட்டது சிறப்பு. நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5, நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கர்ச்சவி வழியாக பகிர்ந்துள்ளார்கள் பழனி பெத்தநாயக்கன்பட்டி கருணாநிதி, சிவகங்கை பிள்ளையார்பட்டி சிவசக்தி, ஜனார்த்தனன், கரூர் வெங்கமேடு உலகநாதன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: இனி இந்த மாதம் செப்டம்பர் 7 திங்கட்கிழமை அன்று இரவு 9 வலம் வந்த கொடை தென்றலில் நாடக மலராக தென்றல் வீசியது வடு என்ற தலைப்பில் நாடக மேடையில் மதுவிற்கு அடிமையான தந்தையால் அவருடைய பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றிய கதை சிறப்பாக எடுத்து கூறியது. தன் பிள்ளை ஓர் ஆட்சியாளராக தள்ளி நின்று பார்க்கும் தந்தையின் வடுவாகவும் நாடக மலர் உணர்த்தி சென்றது. நாடகத்தில் பங்கேற்று நடித்த அத்தனை பேருக்கும் பாராட்டுகள், மயிலப்பன் அவர்களுக்கு சிறப்பு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் என கட்சவி வழியாக தங்களின் கருத்தினை பதிவு செய்துள்ளார்கள் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், கரூர் வெங்கமேடு உலகநாதன், கரூர் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 8 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 2 வந்த வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் சின்னியம்

0: பாளையம் சரவணன் அவர்களின் நேர்முகம் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் அவர் வானொலி சார்ந்த அனுபவங்களை சிறப்பாக பதிவு செய்தார். அவருக்கு பிடித்தமான பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தார். படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், நாமக்கல் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, ராமநாதபுரம் ரிஃபாயா, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.
1: அடுத்ததாக இந்த மாதம் 8 பிற்பகல் 3 ஒளிபரப்பான உயரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நேயர் விருதுநகர் திருத்தங்கள் காலேஸ்வரி அவர்களின் பொழிப்புரையோடு வளம் வந்தது. அழும் குழந்தைக்கு தாலாட்டும், ஐயரும் நெஞ்சத்திற்கு தூக்கமும் அவசியம். அவை இரண்டும் அடுத்த கட்ட பொழுதில் குழந்தைக்கும் மனதிற்கும் மலர்ச்சியும் உற்சாகமும் தரும் என அன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி வளம் வந்தது சிறப்பு. நல்ல பொழிப்புரையோடு இனிய பாடல்களையும் தேர்வு செய்த நேயருக்கும், நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கட்சிவி வழியாக தெரிவித்துள்ளார்கள். சிவகங்கை குண்டேந்தல்பட்டி தவமணி, ஈரோடு அந்தியூர் சண்முகம், கரூர் வெங்கமேடு உலகநாதன். நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் செப்டம்பர் 2 புதன்கிழமை முதல் இந்த மாதம் செப்டம்பர் 8 செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
0: இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடிதவழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேதம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் கரூர் ராயனூர் மனவே சாகுல் ஹமீத்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
4: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
5: தங்கள் அன்புடன்
4: நேர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டிலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
5: தங்கள் அன்புடன்.
6: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
4: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் கரூர் வெங்கமேடு உலகநாதன். அவர் இந்த மாதம் செப்டம்பர் 5 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய வானவில் நிகழ்ச்சியானது பிடிவாதம் பலமா அல்லது பலவீனமா என்ற தலைப்பில் விவாத மன்றமாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது எண்ண கருத்தினை அனுபவ கருத்துக்களாக தெரியப்படுத்தியிருந்தனர். சரியான இடத்தில் பிடிவாதத்தை பயன்படுத்தினால் அது காப்பாற்றும், தவறான இடத்தில் பயன்படுத்தினால் அது நம்மை காயப்படுத்தும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிலர் பிடிவாதம் பலம் என்றும் மற்றும் சிலர் பலவீனம் என்றும் தனது கருத்தினை முன்வைத்தார்கள். அகங்காரத்தில் பிடிவாதம் இருந்தால் அது பலவீனம் என்றும், வளர்ச்சியில் பிடிவாதம் இருந்தால் அது பலம் என்றும் தனது கருத்தினை முன்வைத்தார்கள். கொள்கையில் பிடிவாதம் இருந்தால் பலம் என்றும் தனது கருத்தினை கூறி சென்றார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அன்றைய நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த அறிவிப்பாளர் கே எஸ் கார்த்திக் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்திருந்தார் கரூர் வெங்கமேடு உலகநாதன். அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
5: தங்கள் அன்புடன்.

இனி பண்பலையில் இளமை பேசவிருக்கிறது. முன்பாக கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த மாநாட்டின் வெற்றிக்கு உதவிய சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளின் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு சீனா தலைமையேற்க உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அதற்காக அந்நாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக அளவிலான தடுப்பூசி உற்பத்தியில் 60% இந்தியா கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிக்கப் பிளாசாவில் காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். பயணிகள் விமான நிலையத்திற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிரான நேர்மையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும் திறன் தங்களுக்கு உள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அக்கட்சி, மாநிலம் முழுவதும் மின்வெட்டு நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை, பாலியல் அத்துமீறல்கள், விவசாயிகள் போராட்டம் என எதற்கும் தாவேக அரசு செவிசாய்க்கவில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க முதலமைச்சர் திரு விஜய் மக்களின் வரிப்பண

காலத்தில் லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாராபுரத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுராந்தகத்திலும் போட்டியிட உள்ளதாக கூறினார். இந்த இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் தாவேக அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தாவேக அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்றும் திரு சண்முகம் கூறினார். இந்த இரண்டு தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனிடையே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பக தங்கப்பதக்கத்தையும் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் சுகந்த் கடம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் சுகந்த் கடம் இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரி தங்கப்பதக்கத்தையும் சாய்னா மணிமுத்து வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆதித்யா நேகி தமை வர்மா இணை வெண்கலப் பதக்கத்தை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 5.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன் எடுத்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கை இடையேயான இறுதி ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. கனவுகளுக்கு வண்ணம் தீட்டும் வயது, கற்பனைகளுக்கு சிறகு கொடுக்கும் வயது, சின்னஞ்சின்ன சிரிப்புகளில் உலகம் மறக்கும் வயது, நட்புக்குள் ஆயிரம் கதைகள் பிறக்கும் வயது, வெற்றியை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்கும் மாணவ கண்மணிகளை இனிமையாய் சந்திக்கும் நேருமா இது நம் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் இளமாய் பேசுகிறது. இன்றும் வழக்கம் போல இரண்டு விளையாட்டுகள் இருக்குங்க. தொட்டு தொட்டு ஒன்று இரண்டு மூன்றுன்னு இரண்டு விளையாட்டுகள் இருக்குங்க. அறிமுக மாணவ கண்மணிகள் வரலாம் 24 24 24. வழக்கமாக வரக்கூடிய மாணவ கண்மணிகள் வரலாம் 24 24 29.

0: பூஜ்ஜியம் 4542 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: பண்பலை சொல்லும் நேரம் இரவு 8:15 நாம் இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம். வணக்கம்மா. யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கொத்தமங்கலத்துல இருந்து அருள்வெளி பேசுறேன்.
0: அருள்வெளி, எப்படி இருக்கீங்க? விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாரெல்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? அப்படியா? எப்போ காலம்பரம் எந்திரிச்சு செய்வீங்களா? சரி, நல்லா சாமிட்ட வேண்டிக்கோங்க, சரியா? சரி, இப்ப தொட்டு தொட்டு தலைப்பு வந்து உங்களுக்கு வந்து கண்ணாடி.
1: கண்ணாடியில முகம் பார்க்கலாம்க்கா. கண்ணாடி வாகனத்துல இருக்குங்கக்கா.
0: சரி,
1: பின்னாடி வண்டி என்ன வண்டி வருதுன்னு கண்ணாடி பார்க்கலாம்க்கா.
0: பின்னாடி கண்ணாடியில பாத்துக்கலாம். அப்படியா? இல்ல, கண்ணாடியில பின்னாடி வர வண்டிய பாத்துக்கலாமா?
1: கண்ணாடியில பின்னாடி வர வண்டிய பாத்துக்கலாம்க்கா.
0: சரி,
1: கண்ணாடி வந்து எதிரொலிக்கும் பண்புடையதுக்கா.
0: பிரதிபலிப்பு, பிம்பத்தை பிரதிபலிக்கும். முகம் பார்க்கலாம், அத சொல்லல நீங்க. மருத்துவ உபகரணங்களையும் அறிவியல் இதுலயுமே நம்ம கண்ணாடி பார்த்திருக்கோம் இல்லையா?
1: கண்ணில கண்ணாடி
0: போடலாம். தலை சீவுறதுக்கு, நம்ம முகம் பாக்குறதுக்கு தலை சீவுறப்ப கண்ணாடியில தானே பாக்குறோம். அருமையா விளையாண்டீங்கம்மா. உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, கேட்போமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிம்மா.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
4: கணேசபுர மக்களை சந்திக்க இருக்கிறோம்.
5: எத்தனை வருஷம் ஆசிரியர் பணி செஞ்சீங்க?
6: 15 இயர்ஸ். இப்போ வரைக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் ப்ரைவேட்டில் தான் இருக்கோம், கவர்மெண்ட் ஆசிரியர் கிடையாது. இருந்தாலும் சமூக சேவை, ஆதிவாசி மக்களுக்காக அவங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு சாதி சான்றிதழுக்கும் பிறப்பு சான்றிதழ் இல்லை அவங்களுக்கு ஒரு குழு மூலமாக ஒரு லோனோ இந்த மாதிரி பல விஷயங்கள், என்ன ஒரு விஷயம்னாலும் மக்களுக்கு செய்யறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
3: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நம்

0: கோடை பண்பலை 100.5
1: இப்பொழுது நாம் கேட்கலாம்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
3: நம்ம இப்ப தினசரி செய்தித்தாள்ல ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியை பாக்குறோம் அடிக்கடி. என்னன்னா, கணவனால் கைவிடப்பட்ட பெண் தானும் தற்கொலை, குழந்தைகளும் கொலை, குழந்தையை கிணத்துல தள்ளிட்டாங்க. இப்படிதான் நம்ம நிறைய செய்திகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மனைவி கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படிங்கும்போது ஒரு மனைவி

0: இருக்கலாம், இல்லை கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் வேற என்ன வழி அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாழ்க்கை பொருளுதவி ஜீவனாம்சம் அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஜீவனாம்சம்ங்கிறது ஜீவன்னா உயிர், அம்சம்னா முக்கியம். உயிர் வாழ முக்கியமான பண உதவி பொருளுதவின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதை யாரிடம் இருந்துன்னா உங்களை பராமரிக்க மறுப்பவர்களிடமிருந்து நம்ம கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்கு. இதுல நமக்கு வந்து அந்த மனைவியோ சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களை அவர்களே பராமரித்துக் கொள்ள வசதி இல்லாத சூழ்நிலையில அவங்க ஜீவனாம்சம் கேட்க முடியும். அப்ப அந்த பராமரிப்பு செய்ய வேண்டியவர்களுக்கு போதுமான வசதி இருக்கிறது, அப்படி வசதி இருந்தும் அவர்கள் பராமரிக்க மறுத்து விட்டார்கள், அதனால வாழ்க்கை பொருளுதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். அப்படி யார் யாரெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னா, 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், 18 வயதுக்கு மேலானாலும் உடல் ரீதியான காரணங்களினாலோ மன ரீதியான காரணங்களினாலோ அவர்களை பராமரித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலிருந்து அவங்க கேட்கலாம். வயதான நிலையில் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலாத பெற்றோர்களும் பிள்ளைகளிடம் ஜீவனாம்சம் கேட்க முடியும். மனைவிங்கிறவங்க கேட்கும் போது விவாகரத்தான பிறகும் கூட மறுமணம் செய்து கொள்ளாத மனைவிகள் உட்பட அவர்களும் கேட்கலாம். என்ன அடுத்த ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, அந்த கணவனுக்கு எவ்வளவு சம்பளம் வருது, எந்த ஆபீஸ்ல அவங்க வேலை பாக்குறாங்கன்னு கூட சில பேருக்கு எல்லாம் தெரியாம இருக்கும். அவங்க எல்லாம் நம்ம போய் நீதிமன்றத்துல எப்படி இந்த வழக்கை நிரூபிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அப்படி வரும்பொழுது அந்த உச்ச நீதிமன்றம் அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சமூக நல நோக்கத்தை உள்ளடக்கிய ஒரு சட்டம் இது, அதனால கோர்ட்டுக்கு போறவங்களும் சரி எதிர் வழக்காடுறவங்களும் சரி அவர்களுடைய வருமானம் என்ன, செலவு என்ன, அவருடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை தரம் இது வரைக்கும் எப்படி இருந்தது, இது சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் ரெண்டு தரப்புமே தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எல்லாத்தையுமே நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்காது, நம்ம தைரியமா போய் ஜீவனாம்சம் கேட்க முடியும். அதுக்கு கூட ஒரு காலவரம்பு நிர்ணயிச்சிட்டாங்க. இப்போ நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ள விசாரணை முடிச்சு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு ஒரு காலவரையறையும் போட்டுட்டாங்க. அதனால நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். அதோடய இல்ல, கேஸ் போட்டு 60 நாளைக்குள்ள கூட இடைக்கால ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னா, இப்ப ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய டெட்லைன் இருக்கலாம், ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படலாம், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து இடைக்கால ஜீவனாம்சம் கூட நம்ம கேட்க முடியும். அதை தவிர எந்த நாள்லேருந்து ஜீவனாம்சம் கிடைக்கணும் அப்படின்னா, சாதாரண நடைமுறையில நியாயப்படி வழக்கு தாக்கல் செய்த நாளிலிருந்து ஜீவனாம்சம் கொடுக்க கோர்ட்டு உத்தரவிடலாம். அதனால நமக்கு தேவையான சட்ட ரீதியான உரிமைகள் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் குழந்தைகளையும் கொலை செய்து தங்கள் வாழ்க்கையையும் முடித்துக் கொள்வதை பெண்கள் நிறுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய சட்ட பாதுகாப்பு இது. இதை தேவைப்பட்டவர்கள் பயன்படுத்த வேண்டும். நன்றி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101. மின்னஞ்சல் முகவரி kodaifm@gmail.com. கட்செவி இலக்கம் 94-86-28-24-24.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?

0: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
1: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இன்றைய ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் இந்துமதி வெங்கடேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஆர்.பி. பரிமலாதேவி.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சிக்காக இந்துமதி அவர்கள் தான் வருகை புரிந்திருக்காங்க. இவங்க சிறுதானியத்துல மதிப்பு கூட்டி நிறைய உணவு தயாரிப்புகளை இவங்க விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியிலிருந்து நமக்காக நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
5: இப்ப சிறுதானியம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து இப்ப இதை அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்ற ஆர்வத்துல இருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிறுதானியத்தை அதிக அளவுல பயன்படுத்தணும், அது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு சிறந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பெண் தொழில் முனைவோரா இந்த சிறுதானியத்தை மையப்படுத்தி எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சது?
6: கோவிட் டைம்ல தான் நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப வந்து எல்லாருக்கும் ஹெல்த் அவேர்னஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. மில்லட்ஸ் பக்கம் வந்து எல்லாரும் திரும்பினாங்க. அதை சமைச்சு சாப்பிடக்கூடிய நேரம் தான் எல்லாருக்கும் இல்லாம இருந்துச்சு. அதை எப்படி நம்ம ஈஸியா கொடுக்கலாம் அப்படின்றதோட இன்னோவேஷன் தான் லட்டு ஃபார்மட்ல நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபார்மட்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னோவேட் பண்ணதான் இந்த ஐடியா. ஆக்சுவலி
5: இப்ப லட்டு அப்படின்னாலே அந்த ஒரு இனிப்பு அதிகமா இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை எப்படி ஆரோக்கியமா குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உதயமாச்சு?
6: இப்போ நம்ம குழந்தையா இருக்கும் போது நெய் சொட்ட சொட்ட பாசி பருப்பு லட்டு செஞ்சு கொடுப்பாங்க. வெள்ளம் பியூரான நெய் சேர்த்துதான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். சோ அந்த ஃபார்மட்லயே நம்ம வந்து சிறுதானியத்துல ஏன் செய்யக்கூடாது, இது எப்படி டேஸ்டியா கொடுக்கணும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி எப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்க கொடுத்தோம். நம்மளோட லட்டுஸ் எல்லாத்துலயுமே வந்து சட்டிலான ஒரு இனிப்பு தான் இருக்கும். பனங்கரு பட்டி வெல்லம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் செய்யறதுனால டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். அந்த மாதிரியான குறைவான அளவு இனிப்பு தான் நம்ம சேர்த்து செய்யறோம். நெய் தான் நமக்கு பிரதானமா ஜாஸ்தியா தெரியும்.
5: இப்ப சிறுதானியம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன மாதிரியான வெரைட்டி எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க?
6: கம்பு நெய் லட்டு, திணை நெய் லட்டு, ராகி நெய் லட்டு, இது இல்லாம வந்து எல்லா சிறுதானியங்கள், தானியங்கள், சீரியல்ஸ், கிரெயின்ஸ் எல்லாமே சேர்த்து உருவானது சிறுதானியங்கள் நெய் லட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே ஒரு வெரைட்டியா கொடுக்கறோம். அது இல்லாம வெள்ளைச்சோளத்துல நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம பண்றோம். சிறுதானியங்கள் மட்டுமே இல்லாம எள்ளு, பூசணி விதை, பம்ப்கின் விதை, சன்ஃபிளவர் சீட்ஸ், இந்த மாதிரியான எதுலாம் சத்து நம்ம தேடி தேடி மக்கள் போற பயணத்துல வந்து அவங்களுக்கு எது பிடிச்சமான உணவுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணதுதான், இன்னோவேட் பண்ணி செஞ்சதுதான் லட்டுஸ் எல்லாமே.
5: இப்ப சிறுதானியத்துல மதிப்பு கூட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம் அப்படின்றதுக்கான எண்ணம் எப்படி உங்களுக்கு உதயமானது? இதற்கான பயிற்சிகள் எல்லாம் நீங்க எப்படி எங்க எடுத்துக்கிட்டீங்க?
6: நாங்க வந்து ஆக்சுவலா பேசிக்கலி இன்ஜினியர்ஸ். நான் வந்து சிஎஸ் இன்ஜினியர், என்னோட ஹஸ்பண்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். சிட்டில இருந்து கிராமத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு எங்களுக்கு. வந்தப்ப கரெக்டா கோவிட் அந்த சமயத்துல வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், அது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பண்ணணும் அப்படின்னு. எங்க ஃபேமிலி வந்து பேசிக்கலா அக்ரிகல்ச்சர் தான், நிலம் வச்சு காலங்காலமா அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல எப்படி மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

0: ட்ரைனிங் நிறைய எடுத்தோம். கேவிகேல நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து. அப்போது போகும்போது அங்கே ரம்யா சிவசெல்வி மேம் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க நம்மளை நிறைய வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களோட தூண்டுதல் பேரில் தான் வந்து சிறுதானியத்தில் நீங்கள் ஏன் வந்து மதிப்பு கூட்டி ஏதாவது பண்ணக்கூடாது, இது வந்து ஃபியூச்சரில் இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ஹெல்த் ரிலேட்டடாக எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோவிட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட், செஞ்சு கொடுக்கறதுல ஒரு ஆர்வம், அப்படி பண்ண ஆரம்பிச்சது தான் லட்டூஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஸ்ரீகங்கான்றது வந்து எங்களோட குலதெய்வம் பேர், அந்த பேர்லயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம் நேயர்களே.

0: தொடர்கிறது. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.
1: சிறுதானியம் அப்படின்னு சொல்லும் போது இத சுவைப்படுத்தி நம்ம அதிகமா குழந்தைகளுக்கும் அதே சமயம் பெரியவர்களுக்கும் ஆரோக்கிய வகையில கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான என்னென்ன முயற்சிகளை நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நாங்க வந்து நிறைய ஆர்&டி பண்ணுவோம். ஆக்சுவலா இப்ப ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு எது நல்லா இருக்கும், எது சேர்ந்தா நல்லா இருக்கும், எல்லாரும் சாப்பிடுற வகையில எப்படி இதை டேஸ்டியா கொடுக்கலாம், சுவை கம்மியாகவும் தரம் கம்மியாகவும் தான் நாங்க பார்த்தது இருந்துச்சு. ஸோ அதை நாங்க ஏன் பசங்களுக்கு கொடுப்போமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஆன உணவா இருக்கணும் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல நம்ம எப்படி நம்ம காலங்காலமா பாட்டி அவங்க எல்லாம் வந்து எள்ளு லட்டு, கொள்ளு லட்டு, பாசிப்பருப்பு லட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தது நம்ம பார்த்து வெளியில வாங்கி சாப்பிடறத விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு சாப்பிடற பழக்கம் அதிகம். சோ அந்த மாதிரி எப்படி இன்னோவேட்டிவாவும் இருக்கணும், குழந்தைங்களுக்கும் எப்படி சாப்பிட வைக்கணும் இதை அப்படின்னு சொன்ன மாதிரி யோசிச்சு பண்ணதுதான் ஒவ்வொன்னா செஞ்சு பார்ப்போம். ஒரு ஆர்&டி

0: பருப்பு லட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தது நம்ம பார்த்துருக்கோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியே வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் அதிகம். ஸோ அந்த மாதிரி எப்படி இன்னோவேட்டிவாகவும் இருக்கணும், குழந்தைங்களுக்கும் எப்படி சாப்பிட வைக்கணும் இதை அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி யோசிச்சு பண்ணது தான். ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்போம், ஒரு ஆரண்டி பண்ணி பார்ப்போம். இந்த உணவுக்கு இது சேர்ந்தா நல்லாயிருக்குமா, இந்த உணவுக்கு இது சேர்ந்தா நல்லாயிருக்குமான்னு ஒவ்வொரு பேட்சும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி நிறைய அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அங்கே வந்து மக்களோட டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எது பிடிக்கும் அதை எப்படி மார்க்கெட்டுக்கு கமர்ஷியலாக அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னோவேட் பண்ணியிருக்கோம்.
1: இப்போ நீங்கள் வந்து நிறைய பயிற்சிகளையும் எடுத்திருக்கீங்க, அதில் ஆராய்ச்சிகளும் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மக்களோட ஃபீட்பேக் என்ன கிடைக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தீங்க. இப்போ ஆரம்ப கால கட்டம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்போ அந்த ஆரம்ப கால கட்டத்தில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தீங்க, எப்படி கொண்டு சேர்த்தீங்க மக்கள்கிட்ட?
0: ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ஒரு சில ஐட்டம்ஸ் தான் ஆரம்பித்தோம். பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தோம், அவங்க தான் கஸ்டமர்ஸ், வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் ஆரம்பிச்சது எங்களோட பிசினஸ். இப்பயுமே எங்களுக்கு அதுதான் ரொம்பவே கை கொடுக்கும். ஸ்டார்டிங்ல வந்து பக்கத்துல உள்ள கடைகள், சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி வச்சோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஜாப் ஒர்க்ஸ், எங்களோட டேஸ்ட் பிடிச்சி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு ஜாப் ஒர்க் பண்ணி கொடுங்க, அதாவது ஹோல்சேலா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆரம்பத்துல நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு, என்டர்பிரினர்ஷிப்னாலே கொஞ்சம் சேலஞ்சு தான். அந்த மாதிரி இருந்த கட்டத்தெல்லாம் தாண்டி இப்போ ஓரளவு பண்ணிட்டு இருக்கிறோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம் நேயர்களே.

கத்தில அரைக்காம அந்த அமில அசிட்டோமா. முத்தண்ணே கொஞ்சம் தேங்காவை உடைச்சு துருவிட்டு வாங்களேன். காய்கறிய நறுக்கி கழுவக்கூடாது.

0: தொடர்கிறது. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.
1: உங்களோட சிறுதானிய லட்டு அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல, குழந்தைகளுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, வயது முதியோர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
2: மத்த இடத்துல நீங்க சிறுதானியங்கள் சாப்பிடும் போது வெள்ளை சர்க்கரை சேர்த்து அரைக்கும் போது நாக்குல கொஞ்சம் ஒட்டும். அது பாத்தீங்கன்னா ஃபைபரே இல்லாம எடுத்து பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து சிறுதானியம்னு சொல்லிதான் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா சிறுதானியத்துல வந்து ஃபைபர் அதிகம் இருக்கு. அதை எப்படி நம்ம அந்த அளவுக்கு ஃபைனா கொண்டு வரணும், இருந்தாலுமே நம்ம வந்து எவ்வளவு ஃபைனா ஆக்க முடியுமோ, எவ்வளவு ஃபைபர் சத்தை ரீடெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து தான் நம்ம செஞ்சோம். அதை வந்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு ஃபைபர் நிறைஞ்ச ஒரு உணவா இருக்கும், டேஸ்ட்டுக்கும் நம்ம எந்த விதத்திலையும் குறைவு இல்லாம நம்ம பண்ணணும். விமன்ஸ்க்குன்னு சொல்லும் போது கருப்பு உளுந்துல ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணோம். அது வந்து பியூபர்டி டைம்ல குழந்தைங்களுக்கு இடுப்பு எலும்பு வந்து நல்ல சத்தா இருக்கணும், எலும்பு வந்து ரொம்ப பலமா இருக்கணும்ன்றக்காக நம்ம எல்லாருக்குமே வந்து கருப்பு உளுந்த களி செஞ்சு கொடுத்து அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். அதையே நம்ம எப்படி வந்து இந்த வேகமா ஓடுற காலத்துல வந்து களி எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நேரம் இல்ல யாருக்கும், அப்ப அதுலயே நம்ம வந்து லட்டு ஃபார்மட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அப்படி யோசிச்சு மக்களுக்கு எப்படி உபயோகமாகவும் இருக்கணும், இப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தோம்.
1: இப்ப நீங்க வந்து ஒரு தொழில் முனைவராகவே உருவாகி இருக்கீங்க, அப்ப எப்படி ஆரம்பிச்சீங்க? முதல்ல வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்ப எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொடுத்திருக்கீங்க? சிறுதானியம் அப்படின்னு சொல்லும் போதே குறைந்த அளவே நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருந்ததை இப்ப அதிக அளவு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற வாய்ப்பையும் நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அப்போ உங்களோட இந்த தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எப்படி இருக்கு? நீங்க எவ்வளவு பேருக்கு இப்ப பணி கொடுத்துட்டு இருக்கீங்க?
2: ஆரம்பத்துல நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 3 பேர்ல இருந்து ஆரம்பிச்சோம், இப்ப 30 பேர் ஆயிருக்கு. ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, ஒரு கில்ட் இல்லாம வராங்க அவங்களுக்கு. எங்களோட மோட்டிவே வந்து இப்போ 30 பேரா இருக்கிற என்டர்பிரினர்ஷிப் வந்து எவ்வளவு சீக்கிரமா 300 பேரா 1000 பேரா அப்படி மாத்தலாம் அப்படின்றதுதான் எங்களோட மோட்டிவே. ஆக்சுவலா
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம் நேயர்களே.

0: தொடர்கிறது. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.
1: சிறுதானியத்துல மதிப்பு கூட்டி இப்ப நிறைய விற்பனை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு, உங்களோட விற்பனை அப்படின்றது எப்படி இருக்கு? எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் இப்ப நீங்க எடுத்து செல்றீங்க?
2: ஆரம்பத்துல சவுத் இந்தியா மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். இப்ப வந்து பெங்களூர், கர்நாடகா, கேரளா அந்த மாதிரியான ஆர்டர்ஸுமே வருது. வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங்ல வந்து பிராண்டிங் பண்ணல, ஹோல்சேல் லட்டுஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸா பிராண்டிங் பண்ணி எங்களோட பிராண்டையுமே நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். எப்படின்னா வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் அண்ட் வெப்சைட் இருக்கு நமக்கு, வெப்சைட் ஆர்டர்ஸுமே நம்ம எடுக்கிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்ப நல்லா படிச்சு அதையுமே நம்ம பண்றோம். மார்க்கெட்டிங், பிராண்டிங் எல்லாமே நம்ம அதை டே பை டே ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு இன்னைக்கு உண்டான சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்ப சிறுதானிய லட்டு அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஆரோக்கியமும் அடங்கி இருக்கு, அதே சமயம் சுவையும் அடங்கி இருக்கு அப்படின்ற ஒரு புது விஷயத்த நீங்க எடுத்துட்டு வரீங்க. மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் தான் இதுல அடங்கி இருக்கு. ஒரு பெண்

0: தொழில் முனைவோரா நீங்க இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கீங்க. அதே சமயம் நீங்க வருங்கால பெண் தொழில் முனைவோர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனைகள் என்னவா இருக்கு?
1: குடும்பமுமே அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. நம்மளோட யாருமே ஒரு பொண்ணு நினைச்சா எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கறது கண்டிப்பா உண்மைதான். அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலியும் நம்ம கூட இருக்கணும். எனக்கு வந்து எப்படின்னா, நானும் என் ஹஸ்பண்டும் தான் சேர்ந்து செஞ்சோம். ஆக்சுவலா எல்லா பிசினஸுமே பிசினஸ் ஃபுல்லாவே அவரும் நானும் சேர்ந்துதான் செய்யறோம். ஸோ அந்த மாதிரி பேக் போனா சப்போர்ட்டிவா குடும்பமும் இருக்கணும் அப்படிங்கறது என்னோட இது.
0: இன்னைக்கு ரொம்ப அழகா, அதாவது சிறுதானியத்துல மதிப்பு கூட்டி ஆரோக்கியமாகவும் அதே சமயம் சுவை மிகுந்ததாகவும் நம்ம மாற்றலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை இப்ப நீங்க நிரூபிச்சு காமிச்சிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி.
2: இதுவரை ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் இந்துமதி வெங்கடேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் RP பரிமலா தேவி.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

இசை தென்றலாய் நம் மனதை தேனிசையால் சரம் தொடுக்க வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் இன்று வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பையில் உள்ள கணேசபுரத்தில் இருக்கின்ற மக்களை சந்தித்து அவர்களின் வாழ்வியலை பற்றி நம்மிடம் கொண்டுவர காத்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. கடந்த வாரம் பள்ளங்கி கோம்பை பகுதியில் உள்ள ஜே நகர் மக்களை சந்தித்து அவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் அங்கு விளையக்கூடிய பயிர் கிழங்கு வகைகள்

0: விவசாயங்களை பற்றி அறிந்து கொண்டோம். அதன் இனிய பயணத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் ஜேஜே நகர் மக்களை சந்தித்த பின்பு அங்கிருந்து கணேசபுரத்தை சென்றடைந்தோம். பின்பு அங்குள்ள பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் அவர்களின் அனுபவங்கள் பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் அறிந்து கொள்ளலாமா நேயர்களே? முகிழை தழுவும் உயர் சிகரம், அடிவாரத்தில் முழங்கிச் செல்லும் அருவிகளின் சங்கீதம், பனி போர்த்தி கிடக்கும் பச்சை மலை, அங்கே பாடித்திரியும் பறவைகளின் கீதம், தேனை சுவைத்து கொட்டும் மலைத்தோட்டம், முருகன் அமர்ந்திருக்கும் குறிஞ்சி நிலம், மலையும் அதன் மடியில் தவழும் குறிஞ்சி மலரைப் போல இயற்கையின் அழகை நம் கண்முன்னே காட்சியளிக்க காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய கொடைத்தன்றல். மலையோடு பேசும் மக்கள், மண்ணோடு வாழும் மக்கள். கொடைக்கானலில் உள்ள வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியின் இயற்கை சூழ்ந்த மலைப்பகுதி பசுமை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. மலைமுகடுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கைகோர்ப்பது போல் காட்சியளிக்கிறது. இந்த மலைமுகடுகளுக்கு நடுவே ஆங்காங்கே குக் கிராமங்களை நம்மால் காண முடிகிறது. இங்கு வீசும் காற்று தென்றலாய் வந்து நம் மனதிற்கு ஓர் அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு இயற்கையின் ரம்யமான அழகையும் கண்களுக்கு விருந்தாக காட்சியளிக்கிறது. அதை பார்த்து ரசித்து கொண்டே கணேசபுர மக்களை சந்திக்க இருக்கிறோம். அது மட்டுமின்றி ஒரு கணம் வெயில், அடுத்த நொடியில் வெண்மேகங்கள் மலைமுகடுகளை தழுவிச் செல்கிறது. அடுத்த நொடியே பறந்து விரிந்த நிலப்பரப்பை நிழலாக சூழ்ந்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இரு மலைகளுக்கு நடுவே பழனி தண்டாயுத பாணி முருகன் கோவிலையும் நம்மால் காண முடியும். மேலும் அங்கு அமைந்துள்ள பாலாறு அகண்டு விரிந்து கிடக்கும் நிலப்பரப்பும் ரம்யமாக காட்சியளிக்கிறது. இயற்கையோடு இணைந்து அழகிய மலை கிராமத்தில் வாழும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை அனுபவங்களை அறிந்து கொள்ள இனிய தென்றலாக காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்றைய நிகழ்ச்சியில் கோடை பண்பலையின் நிகழ்ச்சி தலைவர் ராஜா அவர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள், அறிவிப்பாளர் ஹரி மற்றும் செந்தமிழ் செல்வி.
1: வணக்கம் நேயர்களே, நாம கொடைக்கானல்ல இருந்து பல்லங்கியில இருந்து கோம்பக்காடு வந்திருக்கோம். கோம்பக்காடு முழுக்க முழுக்க இயற்கையால மலை சூழ்ந்த ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு ஆசிரியை வந்திருக்கிறாங்க, அவங்க பேரு பாண்டியம்மாள். இந்த பழங்குடி மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக ஆசிரியர் பணியை விட்டுட்டு நான் இங்க மக்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. அவங்கள சந்திச்சு நம்ம பேசிடலாம். வணக்கம்மா.
2: வணக்கம் மேம்.
1: பார்க்கும் போது ஆசிரியர் தோற்றம் அப்படியே இருக்கு. நீங்க அதட்டின ஆசிரியரா, அன்பா சொல்லி கொடுக்குற ஆசிரியரா?
2: அன்பான ஆசிரியர்.
1: அன்பான ஆசிரியர்.
2: அதட்டல் இருக்கும், ஆனா அதட்டல் வெளியே தெரியாம இருக்கும்.
1: இப்ப இருக்கிற பிள்ளைங்களா அடிச்சு சொல்லி கொடுக்க கூடாது,
2: அன்பால மட்டும்தான் சொல்ல முடியும். டீச்சர் சொல்றேன்டா கேட்க முடியுமா அப்படின்னு, டீச்சர் நீங்க சொன்னா நான் கேட்பேன், அந்த அளவுக்கு தான் நம்ம டீச் பண்ணி வச்சிருக்கோம்.
1: அழகா சொல்றீங்க. எத்தனை வருஷம் ஆசிரியர் பணி செஞ்சீங்க?
2: 15 years. இப்ப வரைக்கும் ஒரு ஆசிரியரா இருந்தாலும் பிரைவேட்லதான் இருக்கும், கவர்மெண்ட் ஆசிரியர் கிடையாது. இருந்தாலும் சமூக சேவை, ஆதிவாசி மக்களுக்காக அவங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு சாதி சான்றிதழுக்கும் பிறப்பு சான்றிதழ் இல்லை அவங்களுக்கு ஒரு குழு மூலமாக ஒரு லோனோ இந்த மாதிரி பல விஷயங்கள், என்ன ஒரு விஷயம்னாலும் மக்களுக்கு செய்யறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: எப்பெல்லாம் இங்கே வருவீங்க?
2: ஒவ்வொரு மாதமும் 2-3 times வருவோம். லீவ் நாளில் எல்லாமே இந்த பக்கம் வருவோம். பெருங்காடு, ஜெயநகர் இது ரெண்டும் ஆதிவாசி குடியிருப்பு. நம்ம பல்லங்கி கோம்பையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டாலும், ஒரு சில பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும், இல்லை அவங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்குனாலும், எல்லா டைமுமே எல்லா வீட்லேயும் நம்ம இருக்கிறத செய்கிறோம்.
1: அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ உடனே வந்து பாண்டியம்மாள் அம்மா இங்கே வந்து ஆஜராயிடுறாங்க. மக்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு எல்லைக்குள்ளே தான் அவங்க இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எந்த ஊர்லேருந்து வருவீங்க நீங்கள்?
2: நாங்கள் கணேசபுரம்.
1: கணேசபுரம் எங்கே இருக்கு?
2: இன்னும் ஒரு 10 kilometers கீழே போகணும். ஆனால் எங்கள் வீட்டுக்காரரோட சப்போர்ட் இருக்க ஒரே காரணத்தினால தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: பல்லங்கி கோம்புக்காட்டில் வந்து கணேசபுரம் இருக்கு. கணேசபுரம் வந்து இப்போ நாம உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஜேஜே நகர்லேருந்து 10 kilometers தூரத்தில் இருக்கு. ஒரு மணி நேரம் போயிட்டு வரலாங்களா? நடந்து போவீங்களா, பைக்கில் போயிட்டு வருவீங்களா?
2: நாங்கள் பைக்லேயும் வருவோம் மேம். ஒரு சில நேரம் எங்கள் வீட்டில் அவர் இல்லைன்னா ஷார்ட்கட்டில் வரலாம், இல்லை பைக்கில் தான் மெஜாரிட்டி வருவோம். அவர் வந்து மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: என்னவா இருக்காங்க ஐயா?
2: அரசியல் சார்ந்த பணியில் அவர் இருக்காரு, சமூக சார்ந்த பணி.

0: இல்லை நம்ம இருக்கோம். அப்போ இரண்டும் சேர்ந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யலாம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இந்த மக்களுக்கு ரோடு வசதி இல்லை, ரோடு போட்டிருந்தாலுமே மழையில் வந்து அரிச்சிட்டு போயிருக்குது அப்படி சொல்கிறாங்க. சில இடங்களில் தண்ணியும் அப்பப்போ கிடைக்க மாட்டேங்குதுறாங்க. வீடுகள் கூட பார்த்தீங்கன்னா 3 வீடுக்கு தான் வந்து கரண்ட் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க?
0: இதுக்கு எல்லாத்துக்குமே மனு கொடுத்துருக்கோம். எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் அடுத்தடுத்த முறையில் பெண்டிங் ஆகிக்கிட்டே வந்துருக்கு. இப்போ திரும்பியும் எல்லாத்துக்குமே மனு கொடுத்துருக்கோம். எல்லாமே இந்த மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு எந்தெந்த ஆஃபீஸரை பார்க்கணுமோ எல்லாமே பார்த்து சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம்.
1: இந்த பகுதியில் டூரிஸ்ட்லாம் வராங்களா?
0: ஆ, இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. இங்கே தான் பெப்பர் ஃபால்ஸ் இருக்குது, ரிவர் கிராசிங், அந்த மாதிரி மெயினான ஏரியா வந்து இருக்கிறனால நிறையா டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
1: பல்லங்கிலிருந்து பெப்பர் ஃபால்ஸ் போகணுன்னா எப்படி போகிறது?
0: பெப்பர் ஃபால்ஸ் போகணுன்னா அலத்துறையை தாண்டி அந்த குண்டாறு அடிசரி வழியாக பெப்பர் ஃபால்ஸுக்கு போகணும். காமராஜபுரத்துலேருந்து நேராக கணேசபுரத்துக்கு போனால் ரிவர் கிராசிங்.
1: ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற ஜெய்ஜெய நகரில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மலை, நமக்கு எதிர்புறத்தில் ஒரு மலை தெரியுது. மலைகள் எல்லாம் கை கோர்த்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி கை கோர்த்து அதுக்கு நடுவில் சில கிராமங்கள் தெரியுது. அந்த கிராமத்தில் ஒன்று தான் நீங்கள் வசிக்கக்கூடிய கணேசபுரம் சொல்கிறீங்க. சரி, நீங்கள் மலை நேரத்தில் உங்கள் ஊரை பார்க்கும் போது எப்படி இருக்கும்?
0: மழை நேரத்தில் இன்னும் அழகாக இருக்கும். நான் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பக்கமுமே ஆறு, அந்த மாதிரி இருக்கிறனால இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். ரொம்ப அழகு நிறைந்ததாக இருக்கும் ஏரியா.
1: அழகாக சொல்கிறீங்க. நீங்கள் குடியிருக்கிற பகுதி கணேசபுரம், மலைகளுக்கு அடிவாரத்தில் இருக்குது, சுற்றி மலைப்பகுதியாக இருக்குது. நல்ல மழை பெய்யும் போது அங்கங்கே ஓடை ஓடுறது தெரியும், மலைகளுக்கு நடுவில் தண்ணி ஓடுறது அழகாக தெரியும், முத்து முத்தாக தெரியும் இல்லைங்களா?
0: 2 ஆறுகள் போய்கிட்டு இருக்காங்க நீர்வீழ்ச்சி. என் வீட்டுக்கிட்டே அந்த ரிவர் கிராசிங் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம்.
1: என்ன கிடைக்குங்க இங்கே?
0: இங்கே பீன்ஸ் தான் அதிகமாக போடுறாங்க. வாழ்வாதாரம் அப்படின்னா பீன்ஸ் தான் மெஜாரிட்டி இருக்கிறது. மற்றபடி பழங்குடியின மக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தேன் எடுக்கிறது, கடுக்காய், ஈஞ்சு, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தொழிலை நம்ம இது பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு தொழில் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறையா தையல் இதெல்லாம் ட்ரை பண்ணி, கடுக்காய் பவுடர் ரெடி பண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ண முடியாத சில சுச்சுவேஷன் காரணமாக கொஞ்சம் எங்களுக்கு தடைப்படுது. ஆனால் ஃபியூச்சரில் இதை பூராமே நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம்.
1: பரவாயில்ல. ஒரு ஆசிரியர் பணியும் மேற்கொண்டுட்டு இருக்கிறீங்க, இடையில இடையில நீங்கள் சமூக ஆர்வலராகவும் இருந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பள்ளி வேலை
0: அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, நம்ம பிரைவேட் டீச்சர் தானியா. வாரத்தில் ரெகுலராக போகணும் அப்படின்றது என்னோட சொந்த விருப்பம் தானே. அது பிள்ளைங்களுக்காக ஈவினிங் டியூஷன் எடுக்கிறது, மார்னிங் அவங்களுக்கான சாப்பாடு வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம்.
1: என்ன படிச்சிருக்கீங்க பாண்டியமாலம்மா?
0: பிஎஸ்சி பிஎட் பிசிக்ஸ் முடிச்சிருக்கேன்.
1: வெரி குட். எங்கே படிச்சீங்க?
0: நாடார் சரஸ்வதி தேனி.
1: சொந்த ஊரே இதுதானா?
0: சொந்த ஊரே கணேசபுரம் தான்.
1: கணேசபுரம். இங்க இருந்து நீங்க தேனியில போய் படிச்சு வந்திருக்கீங்களா? ஹாஸ்டல்ல இருந்து படிச்சிருக்கீங்க?
0: கல்யாணம் பண்ணதுக்கப்பா படிச்சது, அதனால தேனியில படிச்சு.
1: அதனாலதான் கணவர் ஜெகதீஷ் சாரை வந்து விட்டு கொடுக்காம சொல்றீங்க, அவர் தான் படிக்க வச்சிருக்கிறாரு, ஒரு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களையும் வந்து உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களா?
0: 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க.
1: என்ன பண்றாங்க?
0: ஹாஸ்டல்ல தான் படிக்கிறாங்க. 10th படிக்கிறாங்க பெரிய பாப்பா, சின்ன பாப்பா 6th படிக்கிறாங்க.
1: இப்போ நீங்க தேனியில போய் படிச்சீங்க இல்லையா, அங்க தங்கி படிச்சீங்களா?
0: வீட்டில இருந்து தான் மேம் போனோம். கணவரோட வீடு அங்க இருக்கறனால அங்க இருந்து தான் போனோம். தேனியில தான். இப்ப எனக்காக அவரும் 15 இயர்ஸ் இங்க வந்துட்டார்.
1: அப்படிங்களா? சொந்த ஊர் வந்து இங்க கிடையாது, உங்க கணவர் வந்து தேனி. சோ தேனியிலிருந்து இங்க வந்து அவர் செட்டில் ஆயிருக்கிறாரு. ஓ, இயற்கையை பார்த்து செட்டில் ஆயிட்டாரா?
0: இல்ல, என்னோட தாய் மாமா பையன் அவர்.
1: சொந்தத்திலேயே திருமணம் முடிச்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களை சந்திச்சது. மலைவாழ் மக்களுக்காக அவங்களுக்கு தேவையானதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலராக இருந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க. கூடவே வந்து கல்வி புகட்டணும்ன்றதுக்காக உங்களால முடிஞ்ச அளவுக்கு டியூஷன் எடுக்கிறீங்க, அரசு பள்ளிகள்ல போய் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் இருக்கிறீங்க. உங்க பணி சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி மேம். இந்த இடத்துல ஒருத்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது எங்க மக்கள் யாருமே படிச்சு வெளியே வந்தது இல்லை, நான் தான் முதல் பட்டதாரி எங்க வீட்டுல.
1: வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ மேம். அந்த இதில் வந்து எங்கள் அப்பா எப்படின்னாலும் பொம்பளை பிள்ளையே படிக்க வைக்கிறன்ற காலத்தில் பொண்ணு படிக்கட்டும், அவங்க என் பொண்ணோட விருப்பம் வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி படிக்க வச்சார். அந்த படிக்க வச்சதுக்காக எங்கள் அப்பா முருகனுக்கும் எங்கள் அம்மா அம்மா தாய்க்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்.
1: என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பாடுங்களா, கேட்டு ரசிக்க காத்திருக்கோம்.
0: அந்த வானுக்கு 2 தீபங்கள் அவர் சூரிய சந்திரரே, என் வாழ்க்கைக்கு 2 தீபங்கள் என் தாயோடு தந்தையரே. அந்த வானில் தீபம் 2 இல்லை என்றால் இந்த மண்ணில் ஒளிகள் இல்லையே.
1: அருமை. ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா பாடிட்டாங்க. இப்பதான் அப்பா அம்மாவை நினைவு கூர்ந்தீங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். பெண் பிள்ளை தானே, படிக்க வைக்க வேணாம் நினைக்கல, எங்க அப்பா படிக்க வைக்கணும்னு நினைச்சு படிக்க வச்சாங்க, அதுக்கு உறுதுணையா கணவர் இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஒரு அருமையான ஒரு குடும்ப பாடல், அப்பா அம்மாவை போற்றக்கூடிய ஒரு பாடலை நீங்க பாடினீங்க. உங்களுடைய பணி சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் மேம்.
0: நன்றி மேம். நன்றி.
2: பசுமை குஞ்சும் இயற்கையின் அழகை ரசித்தபடி இரு மலைகளுக்கு நடுவில் நின்று நம்மிடம் பாண்டியம்மாள் அவர்கள் மக்களுக்கு ஆற்றும் சமூக நலன், மக்களுக்கு தேவைப்படுகின்ற அரசு சார்ந்த சான்றிதழ்கள், மலைவாழ் மக்களுக்கு தேவையான

பொருட்கள் வாங்கி அங்குள்ள மக்களுக்கு சென்றடையும் வகையில் சரிபார்த்து கொடுப்பது, அங்குள்ள அரசு பள்ளியில் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றுவது பற்றியும் நம்மிடம் கூறினார். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, நம் கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி கோம்பையில் அமைந்துள்ள கணேசபுரத்தை சார்ந்த ஜெகதீசன் அவர்கள் மலைப்பகுதியில் அமைந்துள்ள போகர் சிலை உருவாக்கிய குகை மற்றும் மலைவாழ் மக்களின் வழிபாட்டு முறைகள் பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார்.
1: பல்லங்கி கோம்பை காட்டுல பெண் கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்த ஒருவர் தன்னுடைய மனைவியை திருமணத்துக்கு அப்புறமும் படிக்க வச்சு அவரை ஒரு ஆசிரியராக ஆக்கியிருக்கக்கூடியவர், சமூக ஆர்வலராகவும் ஆக்கியிருக்கக்கூடியவர். இவரும் கூட சமூக ஆர்வலராக இருந்து பணியாற்றிட்டு இருக்காரு. அவரை நம்ம சந்திச்சு பேசிடலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் ஜெகதீசன்.
1: ஜெகதீசன், கணீர் குரலா இருக்கு.
2: குரல் அப்படிதான்,
1: அப்படிதான் கணீர் குரலா இருக்கு. சோ மக்கள் பணி செய்யறதுனால கணீர் குரல் வந்துருச்சா?
2: மக்களுக்காக போராடி பேசுனால வந்துருச்சு நினைக்கிறேன்.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன்.
1: பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்க படிச்சீங்க சார்?
2: நான் தேனி.
1: தேனியில? உங்க சொந்த ஊர் தேனிங்களா?
2: கம்பம் கூடலூர். சொந்த ஊர்
1: கம்பம் கூடலூர். எப்படி இந்த கொடைக்கானல்ல வந்து அது மலைப்பகுதியில வசிக்கிறீங்க?
2: வைப்பு அந்த ஊர். அவங்க மேரேஜ் பண்ணி இங்கே செட்டில் ஆயிட்டோம். இங்கே வந்து 13 வருஷம் ஆச்சு.
1: 13 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு தேனிக்கும் கொடைக்கானலுக்கும்?
2: நம்ம கோம்பை கிளைமேட்டும் தேனி கம்பம் கிளைமேட்டும் ஈவனா தருக்கும்.
1: கொஞ்ச நேரத்துல அதிர்ந்து போயிட்டேன் பாத்தீங்களா.
2: இந்த கிளைமேட் வந்து ஒரு பழனி கிளைமேட் ஈவன் ஆகும்.
1: நீங்க சரியா சொல்றீங்க. கோம்பை பகுதியும் தேனியினுடைய கிளைமேட்டும் கிட்டத்தட்ட ஒத்து. இப்ப கோம்பை பகுதியில நாங்க இருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து பாக்கும்போது பழனி மலை தெரியுது. இதை சொல்லுங்களேன், இந்த ஏரியாவை பத்தி எங்களுக்கு.
2: போகர் நவபாசி சிலை பண்ணாருல, சித்தர் அந்த பகுதி இங்க பக்கத்துல ஆறுகளும் பிரிச்சுங்க. அவன் சிதக்கிற இடத்துக்கு போயிடலாம். அங்கதான் வந்து நவபாசனத்தை உருவாக்குங்க. இந்த அந்த இடம்லாம் இருக்கு. அது ஃபாரஸ்ட் லுக்காக பெர்மிஷன் யாரும் தர மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்து வந்தாங்க. அந்த சாமி விட்டுருவோம். கும்பாரிலேருந்து டிரைபிள் மக்கள் மன்னாடியாக செஞ்சு விட்டுறாங்க. அவங்க விவசாயிக்கிறாங்க. அவங்க குறைந்த மொத்தமாக வந்து ஒரே நாள் போய் அங்கே போய் ஆண்கள் மட்டும் தான் அப்படி, பெண்கள் கிடையாது. போய் சமைச்சு சாப்பிட்டு பொங்கல் வச்சுட்டு வேண்டிட்டு வருவாங்க.
1: போகர் சிலையை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. சிலை இருக்கு அங்க.
2: சிலையில ஒரு குகைமா இருக்கு.
1: குகை மாதிரி நீங்க போயிருக்கீங்க?
2: ஆனே எல்லாமே சமைச்சு சாப்பிட்டு பிரசாதம் ஒன்று அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துடும். நேரம் விட்டு தான் போவாங்க. இவங்க வந்து இங்க கும்பிட்டு போயிட்டு போறக்குள்ளே மழை பெஞ்சிரும்னு சொல்லி ஐதியம். ஆனா இது வரைக்கும் அதே நடந்து. ஆமா, அன்னைக்கு கூட ஜூலை மாசம் தான் போவாங்க. இந்த ஜூன் மாசம் ஜூலை மாசம் போவாங்க. அவங்க போயிட்டு அவங்க வீட்டுக்கு மழை பெஞ்சு.
1: இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற மலைப்பகுதி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மலையில இருக்கிறோம். ரெண்டு மலையும் ஒன்றா கை கோர்க்கும் பொழுது ஒரு நடுவுல ஒரு இடைவெளி தெரியும் இல்லையா, அந்த இடைவெளியிலதான் பழனிங்கிறது தெரியுது. பழனி மலையும் நம்மளால இங்க இருந்து பாக்க முடியுது. மக்கள் இங்க இருந்து நடந்து போய் போகரினுடைய வழிபாட்டு இடமாக வைத்திருக்கக்கூடிய குகையில வருடம் ஒரு முறை வந்து அங்க வழிபாட்டு முறைகளை பண்ணிட்டு வர்றதா நம்ம ஜெகதீசன் ஐயா பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவரும் கூட அந்த வழிபாட்டு முறைகளை பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தேனி மக்களை பார்க்கும் போது, கொடைக்கானல் மக்களையும் பார்க்கும்போது, கோம்பை காடுல இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்கும்போது என்ன வித்தியாசம் உணர்றீங்க?
2: கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். அங்க வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் இருப்பாங்க. புது கொடைக்கானல் இல்ல பழனி கோம்பையில எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடறாங்க.
1: பாண்டியமாலம்மா பக்கத்துல இருக்கிறதுனால சொல்லி
2: இல்ல, அப்படி இல்ல, உண்மைதான் சாப்பிட்டாங்க. கீழே அங்க தேனில வந்து தேனி கம்பம் ஸ்லாங்க தெரியும் உங்களுக்கு. ஏய் என்ன மாப்பிள்ள, ஏய் அப்படி இப்படி பேசுவாங்க. இங்க வந்து அந்த மாதிரி இல்ல, நீட்டா பேசுவாங்க.
1: பாருங்க,
2: மரியாதை இருக்கு.
1: நல்லா இருக்கீங்களா அப்படி கேக்குறாங்க.
2: ஆமா ஆமா,
1: இல்ல சொல்லுங்களேன், நீங்க அதை எப்படிதான் பேசுறாங்கன்னு.
2: கொடைக்கானல் சாப்பிட என்ன ப்ரோ, என்ன இருக்கீங்க, என்ன பிரதர் இருக்கீங்க, அது பேசுறப்பே வந்து கொஞ்சம் சாஃப்டா
1: தெரியுது.
2: வெளிப்பாடு தெரியுது. அங்கேயும் அன்பத்தா இருக்கும். என்ன ஸ்லாங்க வித்தியாசம் வரும்.
1: ரொம்ப நல்லா பேசுறீங்க. நாங்க பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சப்ப நல்ல சுள்ளுன்னு வெயில் அடிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரம் இதமான காத்து வீசிச்சு. இப்ப நல்ல காத்து வீசிது. இளையனுடைய சத்தம் கூட
2: கேக்குது.
1: ஒரு மணி நேரத்துக்குள்ளே இத்தனை கிளைமேட் மாறிடுச்சு.
2: கண்டிப்பா மாறும். ஏன்னா இது டபுள் கிளைமேட். இந்த பக்கம் கரெக்டா மேக ஏறி வரும். பழனி வெயில் வரனால அப்படி வெயில் வைக்கும். திருப்பி கொடைக்கானல் மேக ஏறி வரும். திருப்பி மாறி மாறி வரனால இந்த இடத்துல மாறி
1: ரெண்டு ரெண்டு சந்திச்சுக்கும். நல்லா சொல்றீங்க. ஒரு பக்கம் வலது பக்கத்துல இருந்து மேகம் வரும், இடது பக்கத்துல இருந்து வெயில் வரும். வெயில் காத்து
2: நல்ல
1: மழை நேரத்துல ரொம்ப தண்ணி போகுமே, சத்தம் இறைச்சல் அதிகமா உங்களுக்கு கேக்காதா?
2: ரொம்ப ஆத்து

0: கிட்ட நம்ம கொஞ்சம் பக்கம் தள்ளி தான் இருக்கோம். லைட்டா கேக்கு ஆனா தெரியாது, மயில்ட கேட்டு இருக்கு, அது பெருசா தெரியாது.
1: அந்த தண்ணி எல்லாம் போய் எங்க கலக்குது? அடுத்து
0: பழனி டேம் இருக்குல்ல, பாலாறு டேம் அது தெரியல. கோயில் பக்கத்துல
1: நம்ம இங்க இருந்து பார்க்கும் போது தெரியுது, அந்த டேம் தெரியுது, பாலாறு தெரியுது, பழனி கோவிலும்
0: தெரியுது. நைட்டு நல்லா வியூ பாய் அந்த கோயில் அந்த சுத்தி இருக்கிற லைட்டிங் நல்லா தெரியும்.
1: சாமி இங்க இருந்தே தரிசனம் பண்ணிக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: நேரடியா போய் தரிசனம் பண்றதுக்கு எப்படி போவீங்க? வழியா நடந்தே போவீங்களா?
0: நடக்கிறது யாரா சுத்தி வண்டியில தான்,
1: பஸ்ல தான் போறீங்க, வண்டி எடுத்துட்டு
0: கார்ல ஏதாச்சும் போயிட்டு வந்து.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க அவங்களை சந்திச்சது. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்களுக்கு இந்த ஊரை பத்தி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: இந்த ஊர் வந்து இப்ப கொடைக்கானல் புதுதா வந்து நகரமயம் மாறிட்டு இருக்கோம். இப்ப இயற்கையா வந்து அதிகபட்சம் இயற்கையை மரங்களோட இருக்கு வந்து இந்த ஊர் மட்டும்தான். இதை அப்படியே கொஞ்சம் பாதுகாத்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு
1: டூரிஸ்ட் அப்ப வராங்க இங்கிட்டு
0: கண்டிப்பா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் பில்டிங்ல ஆரம்பிக்குது, அப்படியே எல்லா பக்கம் ஆரம்பிச்சுன்னா எங்கேயுமே வந்து இயற்கையை பார்க்க முடியாம போயிடும். அதுன்னு சொல்றேன்
1: உங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா இயற்கையை பார்த்து ரசிங்க, அதை அப்படியே விட்டுருங்க. வேற எதுவும் அழிக்கிறதோ இதுல வந்து குப்பை கூளங்களை போடுறதோ இதை எதுவும் செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு அருமையான ஒரு வேண்டுகோளை விட்டுருக்கீங்க.
0: கண்டிப்பா மேடம்,
1: மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சது நன்றி. மகிழ்ச்சி கையா.
2: பள்ளங்கி கோம்பை பகுதியில் வசிக்கும் ஜெகதீசன் அவரும் ஒரு சமூக ஆர்வலர் என்று நம்மிடம் கூறினார். பின்பு போகர் சிலை உருவாக்கிய குகை வழி மற்றும் அவ்வூரில் வழிபாட்டு முறைகள் பற்றியும் அங்கு விளையக்கூடிய பயிர்கள் பற்றியும் நம்மிடம் சொல்லி சென்றார். இப்பொழுது ஒரு பாடலுக்கு பிறகு இணைவோம் நேயர்களை. கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.

0: பன்னெண்டு வருஷம் ஆச்சு.
1: உணவு
0: பாட்டுக்கு காடுக்காய் எடுக்கிறேன், ஏஜா எடுக்கிறோம், எல்லா வேலையும் செய்யறோம்.
1: இங்க எல்லாமே கூரை வீடுகள் அந்த மாதிரி தான்.
0: ஒரே வீடு தான் போட்டிருக்கோம், 32 வீடு இருக்கும்.
1: 32 வீடு தான் இங்க இருக்கு.
0: ஆமா
1: சரிங்க. இங்க உங்களுக்கு உணவு முறைகள் அப்படிங்களா?
0: உணவு என்ன, சம்பாரிச்சா பைசா வருது, கடையில வாங்கி சாப்பிடறதான். பின்ன ரேஷன் கார்டு வாங்கி நம்ம திண்டுக்கல் ஆபீஸ்ல போய் வாங்கணும். வார காசை வாங்கி கடையில அறுப்பு பருப்பு வாங்கி கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கோம்.
1: ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கணும், நீங்க வந்து கொடைக்கானல் மலைக்கு தான் நீங்க வரணும்.
0: கொடைக்கானல் பாருங்க தான் வரணும், இல்லைன்னா பள்ளங்களே வாங்கிச்சு.
1: பள்ளங்களே தான் வரணும்.
0: கொடைக்கானலுக்கு நம்மளுக்கு வாரது பிரியம் இருந்தாலும் கொடைக்கானல் வந்து நம்மளுக்கு வேணுன்ற உதவி பூரா வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வராது.
1: வர்ற மாதிரி தான் இங்க வந்து இந்த மலைக்கு வர்றதுக்கு. இது ஒரு பாதை தான் இருக்குங்களா?
0: இது ஒரு பாதை தான் இருக்கு. அங்க இருந்து வந்தா இதுல தான் வரணும். பள்ளங்களே கொடைக்கானல இருந்து வந்தாலும் இதுல தான் வரணும். மத்த இடம் போகணும்னா அங்க பெருங்காட்டுக்கு போகணும், அந்த பக்கம்
1: வழி
0: இல்ல. போனா இந்த பாக்கல போனா ஒத்த கடையில நின்று விட்டோம்னா அங்கிட்டு வார வண்டியில நேரம் போலாம். அங்க
1: கொஞ்சம் தூரமா இருக்க மாதிரிதான் இங்க இருந்து, அதனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: கை தந்தா
1: இப்ப உங்களுக்கு இங்க இந்த இடத்துல தண்ணி பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க?
0: தண்ணி இவ மறுபடி சுண்டிய பேர்ல தண்ணி வருது. மழை இல்லாதனால
1: உங்களுக்கு கொஞ்சம்
0: மழை இருந்துச்சோம்னா தண்ணி செழும்பா டின்னு நிறைஞ்சு மக்கள் நல்லா குடி தண்ணி நல்லவே பழகும். இப்ப தண்ணி மழை இல்லாதனால சில வீடு தான் பாரு, இந்த காண்டிச்சி வீட்டுக்கெல்லாம் தண்ணி விடணும். அந்த
1: 37 வீடுகளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தண்ணி பிரச்சனை ஒரே ஒரு தண்ணி இதுதான் இருக்கு, அதனால கொஞ்சம் கஷ்டமா தான்.
0: அது ஊத்து தண்ணி தான்,
1: ஊத்து தண்ணி தான்.
0: அது பல அளவுக்கு போயிருது.
1: ரொம்ப நன்றிங்க இவ்வளவு நேரம் பேசினதுக்கு.
2: மரியா அவர்கள் பள்ளங்கி கோம்பை பகுதிக்கு செல்லக்கூடிய பாதைகள் பற்றியும், ஏதேனும் தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு பள்ளங்கி அல்லது கொடைக்கானலுக்கு தான் செல்ல வேண்டியுள்ளது என்றும் கூறினார். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு.

0: கோடை பண்பலை 100.5 குடைத்தின்றல் நிகழ்ச்சியில் பள்ளங்கி கோம்பை பகுதியில் வாழும் மக்களை சந்தித்து பேசினோம். அடுத்ததாக அங்குள்ளவர்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ஹரி.
1: ஐயா வணக்கம். ஐயா உங்க பேருங்க?
2: என் பேர் மரியா.
1: மரியா, நீங்க எத்தனை தலைமுறையா இங்க இருக்கீங்க?
2: நாங்க

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். குடை தென்றல் இன்றைய நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் வாழும் மலைவாழ் மக்களை சந்தித்து அவர்களின் வாழ்க்கை முறைகள், விவசாய முறைகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். ஜேஜே நகரில் இருந்து புறப்பட்டு கணேசபுரத்தை சென்றடைந்தோம். அங்குள்ள மக்களை சந்தித்த பின்பு அதற்கு அருகாமையில் உள்ள இரு மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு அழகிய இடத்தில் இருந்து அங்கிருக்கக்கூடிய அழகிய காட்சிகளை வர்ணிக்கிறார்கள். நிகழ்ச்சி தலைவர் ராஜா அவர்கள் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். அப்படி என்ன அழகிய காட்சிகளை அவர்கள் பார்க்கிறார்கள் கேட்போமா?
1: நம்ம தொடர்ந்து கோம்பை காடு மக்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம், மலைவாழ் மக்களையும் சந்திச்சுட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் ஒரு இடத்துல வந்து நின்று அந்த இயற்கையினுடைய அழகை ரசிச்சுட்டு இருக்காங்க. என்னெல்லாம் இங்க இருந்து பார்த்தா தெரியுதுன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பழனி மலையே நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து பார்த்த மாதிரி இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் நீங்க படம் பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த படத்துல ஒரு மரத்துல நின்று எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா நின்று போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். சுத்தி இவ்வளவு மலை தெரியுதே அப்படின்னு நம்மளுடைய வாகன ஓட்டுநர்கிட்ட கேட்டும் போது, ஒரு சைட காட்டுறாரு அது பூம்பாறையினுடைய டவர் தெரியுது, அந்த இடத்துல தான் பூம்பாறை கோவில் இருக்குன்னு காட்டுறாரு. இன்னொரு பக்கம் பாக்குறாரு அந்த பூம்பாறை முருகன் வந்து பழனி முருகனை பார்த்த மாதிரி இருக்குது, ஒரு சைடுல காட்டுறாரு. பழம்புத்தூர் பகுதியையும் காட்டுறாரு. நம்மளுடைய நிலைய தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு. சார், இந்த இடம் எப்படி சார் இருக்கு? சென்னை அனுபவத்திற்கும் கொடைக்கானல் அனுபவத்திற்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன்.
2: அதாவது வந்து சிறையில போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சுத்தி மலையை கட்டி நடுவில் வச்சா அப்படி இருக்கும். வந்து ஒரு மலை சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த மலையெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா அழகா இருக்கு, பசுமையா இருக்கு. அதை நம்ம சோயல்கிட்ட கேட்டா அது வந்து பழமுத்துன்னு சொன்னாரு. இந்த சைடு பார்த்தா நேரம் பழனி தெரியுது, இங்க இருந்து மூணாவது மலை அதான் பழனி அப்படின்னாரு.
1: சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி தெரியுதுல்ல சார்,
2: தொலை தூரத்துல சமவெளி இருக்கு. அந்த சமவெளியில மூணு குன்றுகள் இருக்கா, அந்த குன்றுகள்ல ஒண்ணு வந்து மேல வந்து தட்டையா இருக்கு, அது வந்து பழனி அப்படின்னு சொன்னாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பூம்பார்.
1: இரவு நேரத்துல பார்த்தா அந்த பழனி கோவில்ல போட்டிருக்கிற லைட் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க.
2: ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வெப்பநிலை தான் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் உள்ள குளிர்ச்சி இங்க இல்ல, அதே மாதிரி வெயிலும் சுள்ளுன் இருக்கு. ஆனா காத்து வந்து கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டே இருக்கு.
1: ஒரு பழமொழி மக்கள் பேசும்போது சொன்னாங்க சார், கொடைக்கானலினுடைய அந்த மேகங்கள் ஒரு பக்கம் வருமா, பழனியிலிருந்து வெயில் ஒரு பக்கம் வருமா, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தாக்கிக்குமா, சந்திப்பு நிகழக்கூடிய இடம் இது அப்படின்னு சொல்றாரு.
2: இங்க வந்து நிறைய டூரிஸ்ட் வேற வந்திருக்காங்க, இது வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும் நினைக்கிறேன். அதோட மட்டும் இல்லாம இந்த மலைப்பகுதியில பாக்கும்போது இன்னமும் மனித ஆக்கிரமிப்பு செய்யப்படாத ஒரு பகுதியா இன்னமும் இருக்கிறது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆங்காங்கே வந்து சின்ன சின்ன கட்டடங்கள்லாம் முளைக்கிறத பார்க்க முடியுது. பச்சை போர்வை போர்த்தின மாதிரி பசுமையான மரங்களும் காடுகளும் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. காற்றும் ரொம்ப சுத்தமா இருக்கு.
1: நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு இயற்கைக்குள்ள நம்ம இருக்கிறோம் சார்.
2: ஆனா நம்ம நிக்கிற இடம் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு. ஏன்னா இது வந்து அப்படி ஒரு மொட்டைப்பாறை மாதிரி இருக்கு, சறுக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப அருமையான இடமா இருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க, எல்லாருமே வந்து வழக்கம் போல புகைப்படம் எடுக்கிறதா ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. பக்கமான சுற்றுலா பயணிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள் நீங்க

0: குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே நீங்க வந்து முன்னேற்பாடா கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். சுத்தமான காத்து, அதே மாதிரி ஒலி மாசு இல்லாத ஒரு சூழல் இங்க. அந்த வண்டி வாகனங்களுடைய இறைச்சலோ எதுவுமே இருக்காது. சுற்றுலா பயணிகளுடைய சத்தம் மட்டும் தான் கேட்குமே ஒழிய மற்றபடி வந்து ஒலி மாசு காற்று மாசு இல்லாத ஒரு அருமையான இயற்கை சூழல் மிக்க ஒரு இடம்.
1: எப்படி வந்திருக்காங்க சார் சுற்றுலா பயணிகள் இங்க?
0: இங்க வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜீப்ல தான் வந்திருக்காங்க. ஏன்னா இங்க வரக்கூடிய பாதை பாத்தீங்கன்னா ரொம்ப செங்குத்து பாதையா இருக்கிறதுனால வந்து சாதாரண வாகனங்களால வந்து ஏறவோ இறங்குறதுக்கு ஈஸியா இருக்கும், ஏறது ரொம்ப சிரமம். அதனால பெரும்பாலும் ஜீப்ல தான் வர்றாங்க. ஏன்னா ஜீப் வந்து கொஞ்சம் இழுக்கிற சக்தி அதிகன்றதுனால கரடு முரடா வேற சாலைகள் இருக்கு. சில இடங்கள்ல வந்து சாலைகள் நல்லா இருக்கு, சில இடங்கள்ல வந்து வெறும் சரளை கற்களால தான் சாலை இருக்கு, அது வந்து ரொம்ப சறுக்கும். அதனால ஜீப் மூலமா தான் எல்லா சுற்றுலா பயணிகளும் வந்திருக்காங்க.
1: ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க சார். நம்ம பார்க்கும் போது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கிட்ட சுற்றுலா பயணிகள் இருப்பாங்க. ஆனா இங்க இயற்கை எப்படி அமைதியா இருக்கும், அதே மாதிரி அவங்களும் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம இயற்கை அழகா ரசிச்சுட்டு போறாங்க.
0: நிச்சயமா அவங்க வந்து அது ஏன் அப்படி பாக்குறாங்கன்னா பார்த்து வந்து அவங்க வந்து பிரமிச்சு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய காட்சி வந்து உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. நகர்ப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 அடி தூரத்துல ஒரு கட்டட இல்லாம இருக்காது. நீங்க மேல வந்து மொட்டை மாடிக்கு போய் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வெறும் கட்டடமா தான் இருக்கும். மரம் செடி கொடிகளை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். இங்க பாத்தீங்கன்னா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மரங்கள் செடிகள், அது வந்து மலைகள்ல குவிஞ்சிருக்கு. அது பாக்குறதுக்கு வந்து உண்மையிலே இந்த மாதிரி காட்சி வந்து எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு.
1: நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 4 சவுத்துக்கு நடுவுல நின்றா எப்படி இருக்குமோ அது மாதிரி மலைகளுக்கு நடுவுல நம்ம நின்றுட்டு இருக்கோம்.
0: ஏன்னா இங்க வந்து பாருங்களேன் கிட்டத்தட்ட என்னால வந்து 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்க இருந்து பார்க்க முடியுது. ஏன்னா பழனியை தாண்டிய இடங்கள்லாம் வந்து அந்த சமவெளி தெரியுது. இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட காட்சி புலம் வந்து வேற எங்குமே உங்களுக்கு கிடைக்காது. நகர்ப்புறத்துல கிடைக்க வாய்ப்பு இல்ல. நீ கொடைக்கானலே போனா கூட வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல மலை இருக்கும். ஆனா இவ்வளவு அகல் பரப்பு காட்சி பண்ணுவாங்கல்ல, ஒரு பனாரமிக் வியூ வந்து இங்க இருக்கு. அது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருக்கு, மெய்சிலுக்கு வைக்குது.
2: அழகான பழனிமலை தொடரின் அற்புத காட்சிகளையும் பரந்து விரிந்த நிலப்பரப்பின் அழகையும் அதனை ரசித்து மகிழ்வுடன் கொண்டாடி கண்களுக்கு விருந்து படைக்கின்ற அளவில் இருக்கக்கூடிய இயற்கையை ரசித்து நம்மிடம் சொல்லிச் சென்றார் நிலையத் தலைவர் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே, நம் கொடை பண்பலை 100.5 கொடைத்தின்றலோடு.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். கொடைத்தென்றல். இன்றைய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் உள்ள கணேசபுர மலைவாழ் மக்களை சந்தித்து நாம் உரையாடினோம். நிகழ்ச்சியில் இனி நாம் யாருடன் உரையாடப் போகிறோம்? நாம் கேள்விப்பட்டிருப்போம் கரடுமுரடான மலைப்பாதை என்று. பாறைகள் பள்ளங்கள் நிறைந்த கரடுமுரடான அந்த மலைப்பாதையில் நம்மை பாதுகாப்பாக ஜீப்பில் அழைத்து சென்று மீண்டும் பத்திரமாக தரையிறக்கிய வாகன ஓட்டுநர் ஜோயல் அவர்களை சந்திக்க காத்திருக்கிறார் நிகழ்ச்சி தலைவர் ஊசா ராஜா அவர்கள்.
1: இப்ப நம்ம வந்து கோம்பை சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு சென்று அங்கே உள்ள மலைவாழ் மக்களை பற்றி நம்ம நிறைய நேர்முகலாம் செஞ்சோம். பல இடங்களுக்கு மலைப்பாங்கான பகுதிகளை வந்து பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் வந்து வாகனத்தை ஓட்டி போகிறதே வந்து ரொம்ப சவாலாக இருக்குது. நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிக்கலான நெருக்கடியான பாதைகளில் திறம்பட வண்டியை ஓட்டி கொண்டு போனவர் வந்து தம்பி ஜோயல். நல்லா சிறப்பாக வந்து இந்த ஜீப்பை ஓட்டுறாரு. இப்போ அவர்கிட்ட வந்து அவரோட கருத்தை பற்றி கேட்போம். வணக்கம் ஜோயல்.
2: வணக்கம் சார்.
1: ஜோயல், நீங்கள் வந்து கொடைக்கானல் தான் பூர்வீகம்.
2: ஆமாம் சார், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கொடைக்கானல் தான்.
1: சரி, இந்த கொடைக்கானல் சுற்றியுள்ள மலைப்பாங்கான பகுதிகளுக்கு நீங்கள் வந்து இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: இந்த பகுதியில் வந்து அப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு அவருடைய தாத்தா காலத்திலேருந்து 1 ரூபா அவ்வளோ அமௌண்ட்டுக்கே வண்டி ஓட்டியிருக்காங்க. பழைய அம்பாசிட்ரு ஃபஸ்ட்டு
1: அந்த பயணக்கட்டணம்
2: பயணக்கட்டணம் 1.50 ரூபா அந்த டைமில், அப்போ பழைய அம்பாசிட்ரு. அதுக்கப்புறம் தான் அப்படியே நிறைய மக்கள் தொகை வந்தது. அப்புறம் சைக்கிள் கடை வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தகப்பனார் வந்து ஜீப் எடுத்து, ஏன்னா நாங்கள் தோடங்கள் இந்த விவசாயம்லாம் பண்ணிட்டு இருந்தனால அந்த பகுதியிலேருந்து இந்த கிழங்கு பீட்ரூட் நூக்கள் அந்த மாதிரி காய்கறி வகைகள்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்காகவும் மக்கள் சவாரி செய்கிறதுக்காகவும் அன்னைக்கு எங்களுடைய ஒரு வருமானத்துக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது தொழில். அதற்கப்புறம் அப்படியே காலங்கள் போக போக அப்படியே நாங்களும் இந்த இதில் வந்துட்டோம். படிச்சுட்டு இருந்தோம், அது கோவிடு வந்துச்சுல. அதற்கப்புறம் வந்து இங்கே நான் கேரளாவில் இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பாவு கூட இருக்கலாம்னு சொல்லி அப்படியே எங்கிட்டே இருந்தோம். அப்படியே இந்த தொழில் வந்துருச்சு. கொடைக்கானல் இருக்கிற பகுதியில் என்னென்ன பகுதிகள் இருக்கோ அதுக்கு வர டூரிஸ்ட் லிஸ்ட்ல வருவாங்கல்ல, அவங்களை கூட்டு போய் காமிக்கிறது இது ஒரு வழக்கமா வச்சிருக்கோம் நாங்க.
1: எங்க பள்ளி படிப்பை முடிச்சீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, அந்த பின்புலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: படித்தது எல்லாமே கொடைக்கானல். கொடைக்கானல்ல ஒரு நான் அந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து நீங்க கொடைக்கானல் வர பகுதியில் வந்து மச்சூர் அந்த பகுதியில் கொடைக்கானல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு கேரளால சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோவிட் வந்ததுல இருந்து அப்படியே அந்த பிசினஸ் இல்லாதனால சரி அப்படியே நம்ம சொந்த ஊருக்கே வந்துடலாம்னு அப்படியே இங்க வந்தேன்.
1: கோவிட் வந்து உங்களுடைய கரியர்ல ஒரு சர்க்கிள் இல்லையா?
2: ஆமா சார், அது நிறைய விஷயம் சொல்லலாம், இன்டீரியர் சொல்ல முடியாது. சில வருமானங்கள் எல்லாம் தடையானனால சரி இங்க வந்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றனால அப்படியே வந்தாச்சு.
1: நல்ல சிக்கலான பாதைகள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்துச்சு, அதுல கூட வந்து ஜீப் ஓட்டுனீங்க. ஜீப் ஓட்ட எப்ப கத்துக்கிட்டீங்க
2: சார்? ஜீப் வந்து அப்பா வந்து பழைய ஜீப் வந்தார், 85 அந்த மாடல். ஸ்கூல் படிக்கிறப்பயே வந்து அப்பா பக்கத்துல உட்காந்து ஸ்டீரிங் அதை பிடிச்சு அப்படியே பழகினாது. ஒரு 9th 10th படிக்கும் போதெல்லாம் தனியாவே ஓட்டி பழகணும், அப்படியே ஓட்டுவோம். அப்ப இருந்தே கொஞ்சம் அப்பா சொல்லி தரது அந்த இதை வச்சு இன்றைக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸா ஓட்டா கத்துக்கும்.
1: இப்ப கொடைக்கானல் வர்றவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்கு சுத்தி காமிக்கிறதுக்கு நிறைய நவீன வண்டிகள்லாம் இருக்கு, கார்கள்லாம் இருக்கு, அதான் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. மினி வேன்லாம் இருக்கு, நீங்க ஜீப் பயன்படுத்துறீங்க. இந்த ஜீப்புக்குன்னு பிரத்யேக தேவை என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
2: இது ஜீப்புன்னு பொறுத்த அளவுக்கு என்னன்னா எந்த பகுதிக்கு வந்து நம்ம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து 4-wheel drive, 4 wheel எந்த ஒரு மலை பகுதியோ காடுகள் எந்த

0: வச்சாலும் எவ்வளோ வெயிட் வச்சாலும் நம்ம அதை வந்து பயணிகளாக இருக்கட்டும் இல்லை திங்ஸாக இருக்கட்டும் எதுனாலும் கொண்டு போகிறதுக்கு ஒரு தகுந்த வாகனம் மகேந்திரா வாகனம் வச்சிருக்கோம். அதனால நிறைய பேர் டூரிஸ்ட் வரவங்களும் விரும்புகிற ஒரு வாகனமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்த இடத்தையே பார்க்கறது நிறைய பேருக்கு கொடைக்கானல் பிடிக்கிறது இல்லை. மலைப்பகுதி ஒரு ஹிடன் ஸ்பாட், அதாவது தெரியாத கொடைக்கானல் எந்தெந்த பகுதி தெரியாமல் இருக்கோ அழகான பகுதி இருக்கோ அதுக்காக வந்து நாங்கள் மெயினாக வந்து ஜீப் யூஸ் பண்ணுறனால ஒரு சேலஞ்சர் ஜீப் சஃபாரின்னு அதுக்காக மெயினாக டிராவல்ஸ் மாதிரி வச்சு நாங்கள் உபயோகப்படுத்தோம்.
1: இப்போ சாதாரண நான்கு சக்கர வண்டிகள் அதாவது காரில் வந்து வழக்கமாக போன இடத்துக்கு தான் நல்ல சாலை அமைக்கப்பட்ட சாயுதலம் அதிகம் இல்லாத இடங்களுக்கு போக முடியும். அதை மீறி பல இடங்கள் இருக்கு. அது வந்து புதுசா இப்ப வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் இல்லையா. இப்ப வந்து நீங்க ஜீப் மூலமா மட்டும் வசதியா சென்று பார்க்கக்கூடிய புதிய இடங்கள் கொடைக்கானல் சுத்தி என்னென்ன இருக்கு?
0: கொடைக்கானல் இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா மக்கள் நிறைய விரும்புறது கொடைக்கானல் வந்தா குளிக்கணும், இன்னும் ஒரு ஃபால்ஸ் பார்க்கணும், நல்ல ஒரு ஆஃப் ரோடு அந்த மாதிரி போகணும்னு விரும்புகிற இடம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு அருவி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து மக்கள் எல்லாரும் பெப்பர் அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய மொபைல் வந்தனால நான் ஒரு கடந்த ஒரு 2022 வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம். அப்போ வந்து நல்ல அழகான காடுகளும் மலைகளும் அருவிகள் அந்த மாதிரி இருந்த இடம் இப்போ வந்து பொதுவான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறி. இப்போ என்னன்னா அது வந்து எல்லா மொபைலில் எல்லாம் வீடியோ எடுத்து போடுவோம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போட்டனால பப்ளிஷ் ஆகி இப்போ அது கவர்மெண்டே டேக் ஓவர் பண்ணி அவங்க ஒரு பெரு ஹெட் வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணி அந்த இடத்த வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போ அதுதான் வந்து மெயினாக கொடைக்கானலில் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் நிறைய ஹிடன் ஸ்பாட்லாம் இருக்கு, மலைப்பகுதிகள் ஆஃப் ரோடில் மேலே மவுண்டெயின் டாப்பில் போகிறது அந்த மாதிரி நிறைய
1: இதுவரைக்கும் பெரும்பாலான சுற்றுப்பயணிகளுக்கு தெரியாத இடங்கள் என்னென்ன?
0: பெப்பர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் பல்லங்கி வில்லேஜ்ல கோம்பை காடு அந்த பகுதி போனீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட், அதாவது அழகழகான மலைகள் மலை மேல உச்சிகள் அந்த மாதிரி இடத்துல போய் நீங்க பாக்கலாம். அது அழகா இருக்கும் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோ கவரேஜ், சாங் ஷூட் அந்த மாதிரி நிறைய இதுக்காக இப்ப வராங்க. அது ஒரு பகுதி. அப்புறம் வில்பட்டி அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு, அந்த பகுதியில போனீங்கன்னா கோவில்பட்டின்னு ஒரு வில்லேஜ் வரும். அதையும் தாண்டி போகும்போது புலியூர் கோம்பை அந்த பகுதி இருக்கு. அங்கிட்டு போனீங்கன்னா அந்த சைடும் யாருமே இருக்க மாட்டாங்க, அழகான மலைப்பகுதி எல்லாம் வியூ பாயிண்ட், நல்ல ஒரு அழகான மலைகள் அந்த பச்சை பசின்ற இருக்கு அந்த ஒரு மலைப்பகுதி எல்லாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து அந்த வழியாகவே என்னன்னா ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கரடு முரடான ரோடுகள் அந்த மாதிரி சாலை போடாத பகுதிகள்லாம் இருக்கு. அதற்கும் நாங்க என்ன பண்ணோம்னா மக்கள் வருமா அந்த பகுதி கூட்டு போவோம். அந்த வழியாக போனா பேத்துப்பாறைன்னு ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமம் பார்க்கலாம். அப்புறம் அஞ்சு வீடுன்னு ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமங்கள் பார்த்துட்டு அப்படி வரலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பழம்புத்தூர்னு ஒரு ஏரியா, பழம்புத்தூர்னா கொடைக்கானல இருந்து ஒரு 58 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஏரியா போனீங்கன்னா போகிற வழியில எல்லாமே நல்ல அழகான விவசாய நிலங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி பார்க்கலாம். நிறைய கிராம மக்களோட ஒரு வெகுளித்தனமான ஒரு எந்த ஒரு வேற்றுமை இது இல்லாம இருக்கிற அநேக மக்களை பார்க்கலாம். நிறைய வில்லேஜ் இருக்கு, பழைய வீடுகள் அந்த பகுதியிலயும் போனீங்கன்னா ஒரு மலை உச்சிக்கு நாங்க கூப்பிட்டு போவோம். அங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து பார்க்கும்போது பொள்ளாச்சி, பழனி, பெரிய குளம், தேனி இந்த எல்லா பகுதியும் ஒரு மலையில இருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அது வந்து பழம்புத்தூர்ன்ற ஒரு மலைப்பகுதி. அதுக்கப்புறம் கொடைக்கானல பாறைப்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த பகுதியில போனீங்கன்னா அது ஒரு வியூ பாயிண்ட், நல்ல வியூ பாயிண்ட். நீங்க ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெப்பர் ஃபால்ஸ், அப்புறம் கூக்கால் ஃபால்ஸ், வட்டகானல் அந்த ஃபால்ஸ், கவுஞ்சி அந்த சைடு போனீங்கன்னா அதுல இருந்து ஒரு கிடன் ஸ்பாட், அதுக்கு வில்லேஜுக்கு இல்ல அதுல வழியா கூட்டு போவோம். அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அது வந்து எப்படின்னா விவசாய நிலங்களுக்காக அந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுப்பாங்க. ஒரு பெரிய ஆற கடந்து போகும்போது அந்த ஃபால்ஸ் பார்க்கலாம், ஆனா அது யாருக்கும் தெரியாது.
1: கொடைக்கானல் சுத்தி நிறைய ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, நிறைய பேர் குளிக்க ஆசைப்படுறவங்க எல்லாம் வந்து பெப்பர் ஃபால்ஸ் வந்து குளிப்பாங்கன்னு. ஆனா கொடைக்கானல் வந்தா இங்க வந்து நம்ம பைப் வச்சிருக்கா தண்ணியே தொட முடியல, அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி தான் குடிக்க வேண்டியதா இருக்கு. இதுல போய் குளிக்க ஆசைப்படுவாங்களா? நீங்க சொல்ற அந்த பெப்பர் ஃபால்ஸ்ல குளிக்க முடியுமா? வெப்பநிலை எப்படி இருக்கும்?
0: பெப்பர் ஃபால்ஸ் என்ற பகுதி வந்து கோம்பைக்காடு அந்த ஏரியால இருக்கு. இப்ப பழனியோட ஒரு பகுதியை நீங்க பாக்கலாம் வியூ பாயிண்ட். அதனால என்னன்னா அதோடைய காற்றுகள் வந்து இங்கிட்டு வரனால கால சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வெப்பமா தான் இருக்கு. கொடைக்கானல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து நம்ம கீழே வரும். இப்ப வரும்போது என்னன்னா அந்த கால சூழ்நிலை வந்து வெப்பமா இருக்கனால உங்களுக்கு குளிக்கிறதுக்கு அது ஏற்ற ஒரு இடமா இருக்கும். அதனால என்னன்னா வர மக்களும் வந்து நல்லா குளிச்சுட்டு அங்க ஆனா உள்ள தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்கன்னா வெளியே வர்றதுக்கு அவங்க மனசு வராது, நல்ல ஒரு கூலிங்கா இருக்கும். திருப்பி ரொம்ப குளிர்ச்சினா வெளியே வருவாங்க, நல்லா சூடாயிருவாங்க, அதுக்கடுத்து திருப்பி தண்ணி இருப்பாங்க, நல்லா குளிக்கிறதுக்கு நல்லா என்ஜாயா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா கீழ இருந்து வராங்க வெயில்ல வெந்து வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்றாங்க. அது இல்லாம அதுல சருக்கு ஃபால்ஸ் ஒன்று இருக்கு, அதுல இப்ப வந்து இயற்கையாகவே அந்த பாறையிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கு. அதுல என்னன்னா தண்ணியில இருக்கும் போது இருந்தாங்கன்னா அதே சறுக்கி கொண்டு போய் ஃபால்ஸ்ல தூக்கி போடும், அது ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அது மக்கள் ரொம்ப விரும்புறாங்க, அதனால நல்லா டைம் பாஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும் அந்த இடங்கள்.
2: கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊர்

ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை கணேசபுரத்தில் உள்ள மக்களை இன்று சந்தித்து பேசினோம். அவர்களின் எளிமையான வாழ்க்கை மற்றும் சுற்றிலும் மலைக்காடுகளுக்கு நடுவில் இயற்கை ரம்யத்தை ரசித்தபடி அங்கிருந்து இரு மலைகளுக்கு நடுவே பழனிமலை, அங்கு அமைந்துள்ள பாலாற்றின் எழில்மிகு அழகை ரசித்தபடி வாழும் மக்களின் வாழ்க்கை முறைகளை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். மீண்டும் எதிர்வரும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பள்ளங்கி கோம்பையில் வசிக்கும் மக்களின் வாழ்வியலோடு பயணிப்போம் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில். நேய உள்ளங்களின் வாழ்வியலை பகிர்ந்த மகிழ்வில் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறார்கள் நிகழ்ச்சி தலைவர் ராஜா, நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி, அறிவிப்பாளர் ஹரி மற்றும் செந்தமிழ் செல்வி. நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி செந்தமிழ் செல்வி.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இரவு பேசும் இந்த அமைதியான நேரத்தில் நினைவுகள் பாடும் இசையாய் இது கோடை பண்பலை நெருப்புலியாய்ந்தின் நினைவே சுகம். இன்று வெயிலின் வெம்மையிலும் வெண்மையான உப்பை உருவாக்கும் நகரம், விடுதலை உணர்வின் வரலாற்றை சொல்லும் பாஞ்சாலங்குறிச்சி உள்ள ஊர், மண்ணுக்குள் புதைந்திருந்து மகத்தான வரலாற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஆதிச்சநல்லூர் உள்ள ஊர், கடற்கரையில் நின்று அருள் வழங்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள தூத்துக்குடி மாவட்ட அன்பு நேயர்கள் வரலாம் கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தின் இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு. நேயர்கள் வரலாம் பண்பலையின் இந்த எண்களில் 24 24 24 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க, 224 24 29 முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் புள்ளக்காடு பாபு.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: எங்க ஊரு காவல்தான். எங்க மாவட்டத்தை பற்றி சிறப்பான தொடங்க குறிச்சு அதுக்கு உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றிங்க. என்ன பாடல் இப்போ கேட்கலாம்?
1: அரும்பாய்க்கு முத்தாய் அந்த பாடல் கொடுத்துருக்கேன்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: பண்பலை சொல்லும் நேரம் 10:07 நாம் இணைந்திருக்கின்றோம் நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் எட்டயவரம் வட்டம் பேரம்பட்டி என்னும் சிற்றூரில் இருந்து நிகழ்ச்சியில் இணைவது கஸ்தூரி மயில்.
0: என்ன பாடலுங்கயா கேட்கலாம்?
1: பொன்மனச்சேமன் பொட்டு வச்சு தங்க குடம் போடுங்க.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: நன்றியா? நன்றிமா.

0: பண்பலை சொல்லும் நேரம் இரவு 10:12 நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் விளாசி குளம் மேடம்.
0: பெயர் மட்டும் திருப்பி சொல்லுங்க.
1: செல்வகுமார்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: செந்தூர் பூ.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? தீபாமா, என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் கேட்போமா?
1: கேட்போமா. நன்றிங்கம்மா.

0: இசையோடு இதமாக இது நம் கூடை பண்பலின் நூறு புள்ளி ஐந்தின் நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் எங்களுக்கு சிறப்புகளை சொன்ன எங்க ஏரியா எங்க மாவட்டத்தில் சிறப்புகள் இருந்த திருச்செந்தூர் முருகன் அஞ்சாநல்லூர் பழைய முதியோர்களுடைய இதை சொன்னதும் கவிஞர் முண்டாஸ் கவிஞர் பாரதிதாசன் பிறந்த ஊரில் வாவுச்சி சிதம்பரனார் பிறந்த ஊரில் இந்திய நாட்டின் முதுகெலும்பாக இருந்த தூத்துக்குடி முத்துநகரை செய்து இதையும் சொன்னதுக்கு எங்க மிக்க மகிழ்ச்சி. அன்னலட்சுமி அம்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மழை தருமோ மேகம் மனிதர்கள் இத்தனை நேரங்களாக ஏமா இங்க இடியும் மின்னலா இருக்கு மழை வந்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். இந்த பரத்துக்காக வாய்ப்புக்காக நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்மா.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது.
1: மிக்க மகிழ்ச்சிமா உங்களோடு உரையாடியது.
0: நன்றிங்க.

0: பண்பலை சொல்லும் நேரம் 10:28 நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேடம். இன்ப பண்பலைக்கு இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம் தூத்துக்குடி மாவட்டம் லாத்தியா மாவட்டம் கே சுப்பிரமணியத்துல கருப்பசாமி மேடம்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்
1: மேடம்? பூமணி படத்துல இருந்து ஏம்பாட்டு ஏம்பாட்டு பண்பலை நேரம் இருக்காங்க மேடம்.
0: இது உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோயம்புத்தூர்ல காந்தி.
0: என்ன பாடலமா கேட்கலாம்?
1: அதுக்கு முன்னாடி
0: சொல்லுங்க.
1: அட்வான்ஸு விநாயகர் வாழ்த்துக்கணும் எல்லாருக்கும். அறிவிப்பாளர் எல்லாம் இருக்கட்டும், கோடை தமிழ் எல்லாம் இருக்கட்டும்.
0: சரி, உங்களுக்கும் வாழ்த்துகள். என்ன பாடல் கேட்கலாம்?
1: நினைத்தது நிறைவேறும் படத்துல இருந்து நினைத்தது நிறைவேறும் நீரிந்தால் என்னது, அந்த பாடல் என்ன?
0: இது உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: பண்பலை சொல்லும் நேரம் 10:40 நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யாருமா பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் எல்லாத்துக்குள்ள சுப்பிரமணிய பத்திரிந்து ரேவதி பேசுறேன்.
0: என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: பாட்டு வந்து குருசிஷ்யம் ரஜினிபுரம். அதுல இருந்து சிங்கிடி சிங்கிடி ஒன்னு பாட்டு போடுங்க.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை நிறுபுலி ஐந்து நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: எங்கள் மாவட்டத்தின் மண்ணின் மாவட்ட பெருமையை கூறிய என் அன்பு சகோதரிக்கு இனிய இரவு வணக்கம். நான் விரும்பும்

0: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். ராணி, தூத்துக்குடி மா.
0: என்ன பாடல் கேட்கலாம் ராணிமா?
1: முதல் மரியாதை படத்திலிருந்து ராசாவை ஒன்றேன்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

கடலின் ஆழமும் வரலாற்றின் பெருமையையும் ஒன்றாய் சங்கமிக்கும் தூத்துக்குடி மாவட்ட அன்பு நேயர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நினைவே சுகம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளரான லக்ஷ்மி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. வலசை திரும்பிய பறவைகள் எல்லாம் இரையோடு கூடடைந்து விட்டன. பகலெல்லாம் ஓடிக்கொண்டிருந்த மேகங்கள் விலகி வானம் தெளிவாக கிடக்கிறது. நட்சத்திர பூக்கள் ஒளி சொறிந்து இரவை மினுமுனுக்க தொடங்கிவிட்டது. நிரம்பிய கிணற்று நீரைப் போல நிலா ததும்பி சிந்துகிறது. இவ்வளவு ரம்மியமான இரவை ரசிக்க துவங்கும் போது எல்லோருக்கும் சிறகு முளைக்கிறது. இனிய ராகங்களோடு இசைவானில் நாமும் வட்டமடிக்க துவங்கலாமா நேயர்களே? நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பறக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

முன்னிரவில் இன்னிசை ராகங்களை பாடிய மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் சிறகு பிரிக்கும் நாளை இரவு.

இரவு 11 மணிக்கு. மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன். நமது கோடை பண்பலையின் 1.5 நாளை வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள்: காலை 5 மணிக்கு அருள் மாலை, காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு, ஆலய உலா, கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் ஆகியன கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும், பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னோவேரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:05 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. காலை 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. 12:25 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு டோல்தமாகா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு சித்தரிச்சு வானம். 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் ராயர்களின் வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு சித்தரிச்சு வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்தரிச்சு வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, பொன்னியின் செல்வங்கள் ஆகியன கேட்கலாம். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் சொந்த பந்தம், சேவை செய்திகள் ஆகியன கேட்கலாம். 8 மணிக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் கேட்கலாம். 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு சேலம் மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது நினைவே சுகம். 11 மணிக்கு விரியும் இரவு சிறகு. இவையாவும் நமது கோடை பண்பலையின் 1.5 நாளை வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள்.

நேயர்களுக்கு அதிகாலை வணக்கம். புதிதாக மலர்ந்து வரும் இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் நல்லதொரு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்தி, இப்போது முதல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ வரவேற்கிறது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 MHz. தஞ்சாவூர் சுற்று வட்டார நேயர்களுக்கு 101.2 MHz.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சகவரிடம் 1948, பாத்ர 23, பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 திங்கட்கிழமை செப்டம்பர் 14, 2026.

வெளித்த வெளிகளின் பார்வையோடு ஒளிக்கும் ஓங்கார ஒளிகளோடு கொளிக்கும் வயல்வெளி பரப்புகளோடு பறக்கும் வானக பறவைகளோடு படைத்தவனை பாடி புகழ வருகிறது பார்ப்போற்றும் பைந்தமிழ் சோலையாம் நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறைபாதம் பணியும் இனிய வேளையில் இசை கொண்டு இறை அருள் வேண்டிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

இறை இசையோடு இந்நாளை நன்னாளாக்க துதித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

ஜாமங்களை கடந்து விடியும் இவ்வேளையில் நாமங்களை பாடி நல்வழி நடக்க நம்மை தயார் செய்யும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.